நேரம் 5:37. தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

நேரம் 5:44. அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சோபனாவின் குரலில் ரோக நிவாரண அஷ்டகம் கேட்கலாம்.

காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சகா ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 18 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரம்யமான காலை பொழுதில் நமது பண்பலையில் இப்போது நாம் வந்தே மாதரம் கேட்கலாம்.

0: கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு. இரவு 10 மணிக்கு ரவிவாசரி அகில் பாரதி சங்கீத சபாவில் சாத்விகா மோகன்.
1: மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கும் வகையில் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்த அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணங்காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

அலங்கரித்த விடியல் மலர் இளம்பொழுதாய் மலர்ந்திருக்க, இனிய நாள் அம் ஞாயிற்றுக்கிழமை இன்று இனிதுடனை புலர்ந்திருக்க, இதயங்களில் மகிழ்வூட்ட இன்பத்துடன் கேட்டு மகிழ்வோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நம்ம குமரி பண்பலை 101 இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க, வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தென்னலையில் திற இசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் இடம்பெறும் நேரங்கள்: காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில். வடசேரி உழவச்சந்தையில் காய்கனிகளின் விலை விவரம், அரசு கொள்முதல் நிலைகளின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திற இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோகணி வரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் கிட்ஸ் இடம்பெறும். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வெளிநேயர் விருப்பம் நேரலை. 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 10:02 இளைய பாரதம் பேசுவது நான். இதில் வி வினிஷா அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். 10:30 சிறுவர் குரல் நேரலை. 11:02 எக்ஸூர் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரல் நிகழ்ச்சி இடம்பெறும். பகல் 12:00 நிகழ்ச்சி நேரல். 12:10 மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: ராஜம் அவர்கள்.
1: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள் இதுதான் மூலதனம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யாரு கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்ல. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்றுதான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்னைக்கு இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசில் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார், ஜனாதிபதியாக இருக்கும்போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்புத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினைப் போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றென்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புகள் நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் வரலையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம், உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சிங்கன்னா உழைப்பவன் படுத்தவுடனே தூங்கிடுறான், அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்தவுடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதில் இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்து விடும், கைகளில் பூமி தவழ்ந்து விடும். உழைப்பே உனது மூலதனம் என்பதை தாராபாரதி சொன்னதைப் போல் உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம், உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: பனித்துளிகள் அழகாய் படர்ந்திருக்க சில்லென்று தென்றல் சிலிர்க்கும் ரம்யமான காலை பொழுதில் நாம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, நமது பண்பலையில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுக்க கூடாதா என்ற நிலை உண்டா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். 12:55 திரை இசை, பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 பூவையர் பூங்கா, பூச்செண்டாகம் பூவையர் வரிசையில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மைய வழக்கு பணியாளர் ஆர். ஆலிஸ் ஹானா அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். 1:55 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம், கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் கொடுக்கும் ஆலோசனைகள் நேரலை கேட்கலாம். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனை அடுத்து எஸ்எம்எஸ், உங்கள் சாய்ஸ். 5-2

சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, இரவு 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள், 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, கன்னிப்புன்னல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள், அமுத சுரபி இதில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜெபா கிலாரி அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை, 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை, 10 மணிக்கு ரவிவாசரி அகில பாரத இசை நிகழ்ச்சியில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். ரம்யமான காலை வேளையில் ஐயன் வள்ளுவரின் அமுதமொழியான குறளமுதம் கேட்கலாம்.

0: குடித்திருப்பவனிடம் நல்லது சொல்லி திருத்த முனைவது என்பது ஆழமான தண்ணீருக்குள் மறைந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. குறள் எண் 929 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று.
0: குடித்திருப்பவனிடம் நல்லது சொல்லி திருத்த முனைவது என்பது ஆழமான தண்ணீருக்குள் மறைந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. குறள் எண் 929 அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: குறள் அமுதம் கேட்டோம். ரம்யமான காலை பொழுதில் இனிமையான பக்தி இசை கேட்கலாம். நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் விளம்பரத்தை தொடர்ந்து.
3: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: அனைத்து மாணவரே, தங்களுக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். நான்கு திசைகளிலும் உம்மை நமஸ்கரிக்கிறேன். எல்லா எல்லா சக்தியையும் அளவற்ற வீரத்தையும் உடைய தாங்களே அனைத்தையும் தாங்குகின்றீர். ஆதலால் சகலமும் தாங்களாகவே இருக்கின்றீர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் இனிய வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் TL மகாராஜன் பாடியுள்ள பாடலை இப்போது கேட்கலாம்.

நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செம்மையாக்குவார். இந்த சங்கீத மொழியுடன் பக்தி மாலையில் இனி வருவது சுஜாதா பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நம்ம குமரி பண்பலை 101 பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலை பாடியவர் வேதநாயகம் சாஸ்திரி.

நம்பிக்கையுடன் கையேந்தி கேட்பதை இறைவன் ஒருபோதும் தராமல் இருப்பதில்லை. மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், இறைவனின் நேசம் தானாகவே கிடைக்கும். திருக்குறானின் இனிய வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் இ.எம். ஹனீஃபா.

நேயர்களே, இதுவரை நமது குமரி பம்பளை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு

0: பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சமூக பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஷெடியூல்டு மற்றும் பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தை சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை

0: மற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்ட் இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபே நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீதி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: பொழுதில் நீடித்த மகிழ்வாய் இன்பங்கள் மலர்ந்து இதமாய் தொடர்ந்து வாழ்க்கை வளம் பெறட்டும். எப்போதும் நல்லெண்ணங்களை கேட்போம், நாளும் மகிழ்வுடன் வாழ்வோம். இன்பத்துடன் கேட்டு மகிழ்வோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 6:55. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேயர்களே, நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் மழை இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 21ஆம் தேதி ஒரு நாள் கட்டண பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கட்டண தொகையாக 590 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை யுத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் 0465228684 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பதிவு செய்து கொண்டவர்கள் நேரடியாக இம்மாதம் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்குள் வந்து பயிற்சியில் பங்கு கொள்ளுமாறு பறக்கை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தற்போது தோவாளை வட்டாரத்தில் நெற்பயிரில் பரவலாக துத்தநாக பற்றாக்குறை காணப்படுகிறது. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிகவும் முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இந்தோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளின் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளிச்சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளில் நடுநரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிறத்திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர்போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடிவுரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில், 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இலைகளில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் என பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் கேட்டுக்கொள்கிறார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
3: வட்டார செய்திகள்.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். உலகளவில் சந்தைப்படுத்தும் வகையில் கைத்தறி ஆடைகளை நவீன வடிவமைப்புகளில் உற்பத்தி செய்ய வேண்டும். 12வது கைத்தறி தினத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள்.

0: தமிழகத்தில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் விரைவில் திறக்கப்படும். மீனவர் குறைத்தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உறுதி. இனி விரிவான செய்திகள். குமரி மாவட்ட கைத்தறித்துறை சார்பில் 12வது தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கண்காட்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நாகர்கோவிலில் உள்ள கலெக்டர் அலுவலக வளாகத்தில் நேற்று முன்தினம் நடந்தது. நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் விவசாயத்திற்கு அடுத்து மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பினை வழங்கும் தொழிலாக கைத்தறி தொழில் விளங்கி வருகிறது என்றும், தமிழ்நாட்டில் கைத்தறி தொழில் 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும், ஒவ்வொரு ஆண்டும் ஓணம் பண்டிகை, நவராத்திரி, தீபாவளி மற்றும் பொங்கல் விழாக்களை ஒட்டி சுற்றுலா தலங்களில் நெசவாளர்கள் தங்கள் கைத்தறி பொருட்களை விற்பனை செய்ய சிறப்பு அங்காடிகள் மற்றும் விற்பனையை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் மாவட்ட நிர்வாகத்தால் அமைத்து தரப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும், சந்தை போட்டியை எதிர்கொள்ளும் வகையில் பாரம்பரிய டிசைன்களுடன் புதிய மாடல்களையும் வடிவமைக்க வேண்டும், இதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் கடன் உதவிகளை வழங்க மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் தயாராக உள்ளது என்றும் கூறினார். தொடர்ந்து முத்ரா கடன் உதவி திட்டத்தின் கீழ் 14 நெசவாளர்களுக்கு 7 லட்சம் ரூபாய் கடனுதவியும், சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 8 நெசவாளர்களுக்கு 5,92,000 ரூபாய் கடனுதவியும் வழங்கினார். இதில் உதவி ஆட்சியர், உதவி இயக்குநர், வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள், நெசவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கைத்தறித்துறை சார்பில் 12வது தேசிய கைத்தறி தின விழாவினை முன்னிட்டு நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் பள்ளியாடி இயேசுவின் திரு இருதய ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமில் அரசு மருத்துவத்துறை மூலம் பொது மருத்துவம், கண் பரிசோதனை, தோல் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், எலும்பு முறிவு, பல் மருத்துவம், ஆஸ்துமா, நீரழிவு மற்றும் இரத்த அழுத்தம் ஆகிய பிரிவின் கீழ் நெசவாளர்கள் சிகிச்சை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் கைத்தறி உதவி இயக்குநர், துறை அலுவலர்கள் மற்றும் நெசவாளர் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர் குறைதீர்க்கும் கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமை தாங்கி மீனவர்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு தகுதியான மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் மீனவர்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசுகையில், குளச்சல் சைமன் காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையம் 5 நாட்கள் அதே இடத்திலும், 2 நாட்கள் கொட்டில்பாட்டில் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கடலில் மீன்பிடிக்க சென்று மாயமான மீனவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், இலங்கை ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை மீட்க அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்றும் கூறினார். மேலும் தகுதியான அனைத்து நபர்களுக்கும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன, வேலைவாய்ப்பு முகாம்களும் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மாவட்டத்தில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மீனவர்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கையில், ஏற்கனவே ஆசாரிப்பாளத்தில் ரேடியோ தெரபி மையம் 2 நாட்களுக்கு முன்புதான் திறக்கப்பட்டுள்ளது, மாவட்டத்தில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் விரைவில் திறக்கப்படும் என்றும் கூறினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர், மீன்வளத்துறை துணை இயக்குநர் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவு பெற்றன.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8900300855.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் இப்போது நாம் கேட்கலாம்.
7: முற்றத்தில் இன்று

0: மனுஷனு பாரு பரவாயில்லையே, வித்தியாசமா என்னவோ குடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்க. கைப்பைசா எல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சார் மனுஷன். இவர்கிட்ட ஏகப்பட்ட துட்டு இருக்கும் போல இருக்கு. இல்லாம இருந்தா இப்படி தனி ஆளா நின்னு குடிக்க மாட்டாரு.
1: ஏ தம்பி சிவா, அங்க என்னப்பா யோசனை பண்ணிட்டு வாப்பா, தம்பிக்கு ஒரு பால் போடுங்க.
0: பாருங்க அண்ணன எப்படி கூப்பிடுறாரு. எங்க அண்ணனுக்கு முகத்துல என்ன பிரகாசம். அண்ணனுக்கு வயசு 43 தாண்டவே இல்லையே, ஆனா மனுஷனை கணிக்கவே முடியலையே. வயசு குறைஞ்சிட்டே இருக்க மாதிரில இருக்கு. இவ வேற சொல்றா, அண்ணன் நின்னா துட்டு, இருந்தா துட்டு, ஓடனா துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரூபாய வேற தந்து விட்டு இருக்கா, 200 ரூபாய். அண்ணனை கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க, கவனிக்கிற நேரத்திலே ஏதாவது கருத்துக்களை பைய கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு அனுப்பி விட்டு இருக்கா. இந்த 200 ரூபாய்க்கு மனுஷன் செலவு இல்லாம ஆக்கி போட்டாரு, அவர் இல்ல வாங்கிட்டாரன்னு சொல்றாரு. போம் போம், கிடைக்கத விடப்படாது.
1: ஏ தம்பி என்னப்பா, நான் உனக்கு ஒரு பால் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகு? நான் ஒரு முக்கியமான கருத்தை பத்திரிகையில பாத்துட்டு இருக்க கூடிய நல்ல இவ்வளவு நேரமா அங்கன இருந்து இங்கன வர்றதுக்கு என்ன யோசனை?
0: ஏனே நீங்க முன்னால மாதிரியெல்லாம் இல்லண்ணே, நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்கண்ணே.
1: கொஞ்சம் போறப்பா, கொஞ்சம் போறு, பால் எடுத்து குடி.
0: மனுஷன பாரு, பால குடின்னு சொல்றாரு, கொஞ்சம் பொறுன்னு வேற சொல்றாரு. மனுஷன் ஏதோ பொடி வைக்கிறாரு போல இருக்க.
1: கண்ணா என்னாச்சப்பா, ரெண்டு பாலுக்கும் 36 ரூபாயா, ஒரு பால் 18 ரூபாயா? போறப்பா.
0: எப்பா என்ன சுவை, என்ன சுவை, அருமையா இருந்துச்சுன்னே.
1: போறப்பா. ஏ 36 ரூபாயா? தம்பி நீனும் பால குடிச்சிட்ட, நானும் பால குடிச்சிட்டேன், எப்படிப்பா இருந்து?
0: ஏனே இத சொல்லணும்னா எனக்கு 29 வயசு ஆகுதுன்னு, இது வரைக்கும் இப்படி ஒரு பருத்தி பால குடிச்சதே இல்லனே.
1: அருமையா இருந்தா
0: பிரமாதமா இருந்தே.
1: தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணனப்பா. ஒன்னு இல்ல, 100 ரூபாய் தாழ வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன். அந்த காயம் வாங்குறதுக்காக 22 ரூபாய்க்கு காயம் போக மீதியை கேட்டான். அவன் சில்லறை இல்ல, வரும்போது வாங்கிக்கிடுங்கட்டான். நானு ஏதேச்சியாட்டு வந்து பத்திரிகை படிச்சுட்டு பால குடிச்சிட்டு இருக்கும்போது தம்பி வந்த. ஒரு பெருந்தன்மையா நடக்குமே, நம்ம தம்பிக்கு பால் வாங்கி கொடுப்போமே அப்படிங்கிற ஆர்வத்துல தம்பிக்கு ஒரு பால தந்துட்டேன், நானும் ஒரு பால குடிச்சிட்டேன். 18 18 36 ரூபாய் கேட்க அவன் கொஞ்சம் கேவலப்படுத்த
0: முன்னாப்பு கொஞ்சம் சொல்லி தந்து விட்டா. அவரு உயர்ந்தவர் நினைக்காதீங்க, அவ சொல்றான்னு பார்த்தா ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. அண்ணன் திருந்திருப்பாரு, பைசா எல்லாம் செலவழிக்காரு அப்படின்னு நினைச்சேன். நீரு இன்னும் திருந்தலையா ஓய், என்னைக்கும் திருந்தவரு.
1: என்னப்பா 18 ரூபாய்க்கு இந்த வருத்து வந்துட்டு இருக்க, அண்ணன் எவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கேன்.
0: அவ சொன்னா அண்ணனை மாதிரி தடுக்கி விழுந்தாலும் 1000 எந்திக்கணும்னு. அதுக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்கண்ணே. ஏ கண்ணா, எவ்வளவு ரூபாய்? உனக்கு 36 ரூபாயா? என்ன 200 ரூபா நிக்கட்டுப்பா.
1: என்ன நிக்கிட்டு கண்ணா, 36 ரூபாய் எடுத்துட்டு மீதி எங்குண்டா?
0: ஏனே இது நான் கொடுத்த காசுன்னு நீங்க மீதி வாங்கினீங்கன்னா எப்படி? இப்படிதான் நீர் வசதி ஆயிட்டு இருக்கா?
1: ஒன்னு இல்லப்பா, தம்பிக்கு இப்ப என்ன தகவல் வேணும் அத சொல்லு, சில்லறையா புறக்கி தராடி.
0: பாரு மனுஷன, அவரு ரூபா கொடுத்தது மாதிரியும் அவரு கொடுத்த ரூபாய்க்கு சில்லற கேக்குற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு உரிமை எடுக்கிறாரு.
1: உனக்கு என்ன மாதிரி ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்கமாய் ஒரே ஒரு திட்டத்தை ரத்தன சுருக்கமா சொல்லட்டுமா? அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கு.
0: ஏனே சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. ஏனே இந்த 200 ரூபாய்க்கு கணக்கு கேப்பானே.
1: என்னப்பா இது, வெளியதான் தம்பி சிங்கமா?
0: ஏனே நான் என்னைக்கு உங்ககிட்ட சிங்கன்னு சொன்னேன், உங்ககிட்ட வந்தா எலியா தானே இருக்கேன்.
1: தம்பி அப்படியே பேசாதப்பா, 4 பேர் கூட்டத்துல வச்சு ஒன்னு எலின்னு எதுக்கு சொல்ற? சிங்கம்னு சொல்லு, சிங்கம் சிங்கம் சிங்கம்னு சொல்லு, உனக்கு ஒரு வீராப்பு வரும்.
0: ஏனே நீங்க சிங்கம் சிங்கம்னு சொன்னா வீராப்பு வரும்னு சொல்றீங்க. எனக்கு சிங்கம் சிங்கம்னு சொல்லி வீராப்பு வந்துச்சுன்னா கைய நீட்டிருவோம்னே.
1: ஏய் கண்ணா கேட்டுட்டு தானே இருக்க, அங்க பாரு.
0: ஏய் கொதிக்க வெந்நிய கையில இல்ல தூக்கி வச்சிருக்கா,
1: தெரியுதா கை நீளமா உனக்கு?
2: முற்றத்தில் இன்று அண்ணன் ஆதீனம் தன்னானே, தனத்தானம் ஆதீனம் தன்னானே, தன்னானாதீனம்.
3: ராஹா அடி ஆஃபரே கே சின்னது ரயில் ஆரம்பம். ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
4: நமது பண்பலையில் இனி நாம் கேட்கலாம்
5: உங்கள் காலை பொழுதை இனிமே.

0: வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
1: ஆந்திர பிரதேச சமராவரி அருணாச்சல பிரதேச நகர் அஸ்தாந்தி ஸ்கூல் பீகார் பாட்னா சத்தீஸ்கர் ராய்கூர் கோவா பனாச்சி குஜராத் காந்தி நகர் ஹரியானா சண்டிகர் இமாச்சல பிரதேஷ் சிம்லா ஜார்க்கண்ட் ராஞ்சி கர்நாடகா பெங்களூரு கேரளா திருவனந்தபுரம் மகாராஷ்டிரா மும்பை மணிப்பூர் இம்பால் மேகாலயா ஷில்லாங் தமிழ்நாடு சென்னை.
0: சரி, இந்த பியூட்டிஃபுல் மார்னிங்ல ஸ்டேட் அண்ட் கேபிட்டல எங்களுக்கு சொல்லி கொடுத்த செல்ல குழந்தையோட பேர் என்ன?
1: கயானா.
0: என்ன ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
1: ஆலங்கோட்டை.
0: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்க, யார் உங்களை கூப்பிட்டு வந்தாங்க?
1: அம்மா.

0: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்க. யார் உங்களை கூப்பிட்டு வந்தாங்க?
1: அம்மா அப்பா.
0: அவங்க பேரு?
1: அப்பாக்கு பேர் வந்து மகேஸ்வரன், அம்மாக்கு பேர் வந்து மகேஸ்வரி.
0: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்க. நம்ம கயானா என்ன படிக்கிறீங்க?
1: ப்ரீகேஜி.
0: ப்ரீகேஜி படிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு ப்ரீகேஜில கிளாஸ் எடுக்கிற மிஸ்ஸோட பேர் என்ன?
1: மீனா மேம்.
0: மீனா மேம் உங்களுக்கு ப்ரோக்ராம்ல சொல்றதுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா?
1: பாட்டு.
0: பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சரி, பாடுங்க கேட்கலாம்.
1: அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தும் தாத்தா, இளையும் சோறு போட்டு ஏய் தூர ஓட்டு, உன்னை போல நல்லார் உருளியாக உள்ளார், என்ன உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயன் என்று சொல்வே ஒற்றுமை இந்து பலமா, ஓதும் செய்ய நலமா, அவை சொன்ன மொழியாம், அத்தை எனக்கு வழியாம்.
0: சூப்பர், அழகா வந்து சொல்லிட்டீங்க. உங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
1: நிறைய பிடிக்கும்.
0: நிறைய பிடிக்குமா? உங்க அம்மா உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு தருவாங்க?
1: சாப்பாடு செஞ்சு கொடுப்பாவ, மேகியும் செஞ்சு கொடுப்பாவ, படிச்சு கொடுப்பாவ.
0: சரி, நம்ம கயானா வந்து பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா உங்க அம்மா அப்பாக்கு நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க?
1: எங்க அம்மாக்கு நான் உதவி பண்ணணும், எங்க அப்பாவுக்கு நான் கார் வாங்கிப்பேன், ஃபிளைட்டு கூட்டிட்டு போவேன், நான் சம்பாதிச்சு பணம் கொடுப்பேன், நல்ல பாட்டு.
0: அப்படியா? சரி, ரொம்ப அழகா நல்ல குழந்தையா இருக்கீங்க. நம்ம கயானா பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா ஃபியூச்சர் ட்ரீம் என்ன?
1: போலீஸ் ஆகணும்.
0: போலீஸ் ஆகணுமா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
1: போலீஸ் ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்குமா? சரி, அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ. திருக்குறள் சொல்லு.
0: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
1: திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு, அன்றே மறப்பதும் நண்டு செல்வத்தும் செல்வம், செவி செல்வம் அச்செல்வம், செல்வத்தும் எல்லாம் தலை, என்ன செய்தாதே ஒருத்தர் அகர் நானே நன்னையும் செய்டுனா, மானடே சேர்ந்தா இலவசி நீடு வாழ்வா, தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்திரருக்கு, கத்தனை தூரும் அறிவு அன்பு மரணம் உடுத்தாய் நெல்வாக்கே பண்பு பயணம் அது.
0: சரி, நம்ம திருக்குறள் எழுதினது யாரு?
1: திருவாழ்வர்.
0: நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்ப அழகா பேசிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ.
0: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சாய்ப்பால் விளங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
3: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்தை

0: காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோஆன், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு

டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் டொமாச்சு மிட்டை தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹெஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12 வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 வயதிற்குட்பட்டோருக்கான 2 ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: விழித்து வந்த விடியல் மலர் வியந்தபடி இதழ் விரிக்க புலந்த இந்த நாள் புத்துணர்வுடன் அமையட்டும். மகிழ்ச்சியுடன் கேட்போம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. நேர்களை விளம்பரங்களை தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
4: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி

நிகழ்ச்சி கேட்கலாம். சேவை செய்திகள். சித்தந்தோப்பு புனித அலங்கார அன்னை ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று காலை 8 மணிக்கு திருப்பலி, காலை 10 மணி முதல் நற்கருணை ஆராதனை, மாலை 6 மணிக்கு நற்கருணை ஆசீர். மாத்திரவிளை புனித ஆரோபணை அன்னை ஆலய குடும்ப விழாவில் இன்று காலை 8:30 மணிக்கு திருப்பலி, மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை, புகழ் மாலை 6:30 திருப்பலி. கன்னியாகுமரி மாவட்ட கம்பன் கழகத்தின் 18-ஆம் மாத கூட்டம் நாகர்கோவில் கோட்டாறு ராஜகோகிலா தமிழ் அரங்கத்தில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ளது. குளித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையில் 101வது வாவுபலி பொருட்காட்சி இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தினமும் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த பொருட்காட்சியில் விவசாய விளைபொருள் கண்காட்சி, கைவினை கண்காட்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. பொருட்காட்சியில் வருகிற 12ஆம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்கள் நினைவாக பலிகர்மம் செலுத்தும் நிகழ்ச்சி குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் நடைபெற இருக்கிறது. தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி குறித்த அறிவிப்பு. தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி அக்டோபர் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவில்பட்டி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் சே சுரேஷ்குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அஞ்சல் துறையானது 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 2026 அக்டோபர் 31ஆம் தேதி வரை தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டியை அறிவித்துள்ளது. இதன் தலைப்பு, அன்னை பூமிக்கு ஒரு கடிதம், இயற்கையை பாதுகாக்க எனது உறுதிமொழி, எ லெட்டர் டு மதர் எர்த், மை ப்ராமிஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர் என்பதாகும். கடிதத்தை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இவற்றில் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதி முதன்மை அஞ்சல் துறை தலைவர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 600002 என்ற முகவரிக்கு வரும் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். உரையின் மேல் அஞ்சல் துறை கடித போட்டி என்று குறிப்பிட வேண்டும். போட்டியில் அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம். 18 வயதுக்குள் மற்றும் 18 வயதிற்கு மேல் என இரு பிரிவுகளில் உள்நாட்டு கடித போட்டி, கடித உரை பிரிவு போட்டிகள் நடைபெறும். கடித உரை பிரிவில் பங்கேற்போர் A4 அளவிலான வெள்ளைத்தாளில் அதிகபட்சம் 1000 வார்த்தைகளுக்கு மிகாமலும், உள்நாட்டு கடித பிரிவில் பங்கேற்போர் அதிகபட்சம் 500 வார்த்தைகளுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அஞ்சலகங்களில் விற்கப்படும் கடித உரை அல்லது வேறு உரைகளில் தேவையான அளவு அஞ்சல் தலை ஒட்டப்பட்ட கடித உரைகள் மற்றும் அஞ்சல் உரைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். போட்டியில் பங்கேற்போர் தங்களது கடிதத்தின் மேல் 2026 ஜனவரி முதல் தேதி அன்று என் வயது 18க்கு மேல் அல்லது 18க்கு கீழ் என்பதை சான்றளிக்கிறேன் என்ற வாசகத்தை கட்டாயமாக எழுதி கையொப்பமிட வேண்டும். மாநில அளவில் வெற்றி பெறுவோருக்கு முறையே 25,000 ரூபாய், 10,000 ரூபாய், 5,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். தேசிய அளவில் வெற்றி பெறுவோருக்கு 50,000 ரூபாய், 25,000 ரூபாய், 10,000 ரூபாய் வழங்கப்படும். கடிதங்களை வரும் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். அதன்பின் பெறப்படும் கடிதங்கள் போட்டிக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் தென்குமரி தேனலை ஆரம்பமாயாச்சு. தேனலையின் தேன் துளியாய் இப்ப நாம கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. ஜூனோ மன்னரிடம் விடுமுறை கேட்டால் கிடைக்கவில்லை. விடுமுறை வாங்க ஏதாவது ஒரு ஐடியாவை கூறு.

0: உடனே போகிறேன், விடுமுறையை வாங்குகிறேன். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல நீர் வரும் முன்னே கமகமென்று வாசனை வருகிறது. ஏதோ பதார்த்தத்தை எடுத்து வந்திருக்கிறீர், அப்படித்தானே?
0: எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாரோ தெரியவில்லையே. உணவு என்றதும் பாய்ந்து விடுகிறாரே மன்னர்.
1: என்ன முணுமுணுப்பு அங்கே?
0: அது வந்து ஒன்றுமில்லை மன்னா. சிறந்த நுகர்வோர் என்ற பட்டத்தை தங்களுக்கு தான் அளிக்க வேண்டும். மிக சரியாக சொல்லிவிட்டீர்கள். தங்களுக்கு தான் அல்வா கொண்டு வந்திருக்கிறேன்.
1: அல்வா? நாவில் இப்போதே நீர் சுரக்கிறது மந்திரியாரி. அது திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வாவா, இல்லை கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அசோகா அல்வாவா, இல்லை மஸ்கோத் அல்வாவா, இல்லை கேரட் அல்வாவா?
0: அல்வாவில் ஆராய்ச்சி செய்து நாங்கள் ஒரு பட்டமே வாங்க இருக்கிறீர்கள் போல.
1: மந்திரியாரி, இதில் எல்லாம் என்னை மிஞ்ச ஆளே இல்லை.
0: மன்னா, தாங்கள் யூகித்த அல்வாவெல்லாம் இல்லை. இதன் பெயர் கருப்பு கவுனி அல்வா.
1: கருப்பு கவுனி? இந்த பெயரை இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை.
0: அது சரி, பாரம்பரிய விஷயங்களை பற்றி மன்னருக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் தானே?
1: என்ன கூறினீர்?
0: நான் கருப்பு கவுனி என்பது பாரம்பரிய அரிசி வகையை சேர்ந்தது என்று கூற வந்தேன் மன்னா.
1: பாரம்பரிய அரிசி வகை? அப்படி என்றால் கண்டிப்பாக இதில் ஏதாவது பயன் இருக்க வேண்டுமே.
0: நாங்கள் யூகித்தது சரிதான் மன்னா. கருப்பு கவுனி அரிசி பண்டைய சீனாவை பூர்வீகமாக கொண்டது. பண்டைய சீன மன்னர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர், மந்திரிகள், பெரு வியாபாரிகள் மட்டும் இதை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். சீன அரசர்கள் தங்களின் நாட்டிற்கு வருகை புரியும் பிற நாட்டின் அரசர்கள் மற்றும் கப்பல் மூலமாக வரும் வியாபாரிகளுக்கு இந்த கருப்பு கவுனில் செய்யப்பட்ட விருந்தை அளித்திருக்கிறார்கள்.
1: மந்திரியாரே, என்னோர் அநியாயம் செய்திருக்கிறேன். அல்வா நிறமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறமி சேர்த்திருக்கிறேன். பாரும், ஊதா நிறத்தில் இருக்கிறது.
0: இதில் நிறமி சேர்க்கப்படவில்லை. இயற்கையாகவே கருப்பு நிறத்தில் இருக்கும் கருப்பு கவுனி அரிசி சமைத்த பின் ஊதா நிறத்தில் தான் இருக்கும்.
1: இத்தனை நாட்கள் வெள்ளை நிறத்தில் தான் அரிசியை பார்த்திருக்கிறேன், இது ஏன் கருப்பு நிறத்தில் இருக்கிறது?
0: அண்ணா, கருப்பு கவுனி அரிசியின் கருப்பு நிறத்திற்கான காரணம் இதில் அதிகப்படியான ஆந்தோசயானின் என்ற மூலக்கூறு இருப்பதுதான்.
1: மந்திரியாரி, எனக்கு ஒரு சந்தேகம். கருப்பு கவுனி அரிசியின் பூர்வீகம் சீனா என்றால் நமது தமிழகத்திற்கு எப்படி வந்தது?
0: அப்படி கேளுங்கள் மன்னா. பண்டைய தமிழ் மன்னர்கள் சீன மன்னர்களிடையே இருந்த கப்பல் போக்குவரத்து மூலமாக நடைபெற்ற வியாபாரம் காரணமாகத்தான் இந்த கருப்பு கவுனி அரிசி நமது தமிழகம் வந்தடைந்தது. கொரியாவின் அஜோ பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கருப்பு கவுனி அரிசி வீக்கத்தை குறைக்கும் என்பதை கண்டறிந்துள்ளனர். தென்கொரியாவில் இருக்கும் ஹன்யான் பல்கலைக்கழகம் கருப்பு கவுனி அரிசி உடலின் தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கிறது என்று தனது ஆராய்ச்சியில் நிரூபித்திருக்கிறது. கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குகிறது, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறது, இதயத்தை பாதுகாக்கிறது.
1: அடடா அடடா, கருப்பு கவுனி அரிசியில் இத்தனை நன்மைகளா? பாரம்பரிய அரிசி என்றால் பாரம்பரிய அரிசி தான்.
0: ஆமண்ணா, இது மட்டுமல்ல, தற்போது இந்த சமூகத்தில் பலரும் சிக்கிக்கொண்டு தவிக்கும் மன அழுத்த பிரச்சனை. இந்த மன அழுத்தம் காரணமாக உடலில் மூளையும் பாதிப்படுகிறது. கருப்பு கவுனி அரிசியில் இருக்கும் ஆந்தோசயானின் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம் மற்றும் மூளையில் ஏற்படும் அழுத்தம் குறைக்க உதவுகிறதாம்.
1: ஆஹா ஆஹா, அற்புதம். உடனே இந்த கருப்பு கவுனி அரிசியை வாங்குகிறோம். வாங்கி இன்றே நமது அரண்மனையின் சமையலில் பயன்படுத்த தொடங்குகிறோம். யாரங்கே, அதை இங்கே எடுத்து வாருங்கள். மந்திரியாரி, இத்தனை நல்லதொரு உணவை எனக்கு அறிமுகப்படுத்தியதற்காக உமக்கு பொற்காசுகளை எடுத்து வர கூறியிருக்கிறேன். எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் உமக்குத்தான்.
0: ஆஹா, பொற்காசுகளா? மிக்க நன்றி மன்னா. ஆனால் இந்த பொற்காசுகளுக்கு பதிலாக கடந்த வாரமே நான் இரு நாட்கள் விடுமுறை கேட்டிருந்தேன். அந்த விடுமுறையை தந்தால்
1: என்ன? விடுமுறை போதுமா? பொற்காசுகள் வேண்டாமா? அப்படி என்றால் அதுவும் எனக்கு லாபம் தான். சரி, உமக்கு இரு நாட்கள் விடுமுறையை தருகிறேன்.
0: ஆஹா, விடுமுறை கிடைத்து விட்டது. மிக்க நன்றி மன்னா. விடுமுறை கேட்கும் முன் மன்னருக்கு இப்படி ஒரு அல்வாவை கொடுத்து விட வேண்டியதுதான்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நம்முடைய மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழங்களுடைய விலை விபரம், நெல் விலை விபரம், அணைகளுடைய நீர்மட்ட விபரம் அப்படின்னு சொல்லிட்டு பல்சுவை தகவல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய நமது தென்குமரி தேனலையில் சரி தேனலையின் தேன் தொழியாய் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய பொதுறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத. இன்னைக்கு வந்து உலக புத்தக பிரியர்கள் தினம். நம்முடைய அறிவை விரிவுபடுத்துறதுக்கும் கற்றலை வளர்க்கிறதுக்கும் பல நேரங்கள்ல உற்ற தோழர்களாய் இருக்கக்கூடியது புத்தகங்கள். களிமண்கள்ல முத்திரையாய் பதியப்பட்ட எழுத்துக்கள் காலப்போக்குல பல நிலைகளை கடந்து நிற்கக்கூடிய, இன்னைக்கு பல்வேறு காலங்களை கடந்தும் என்னைக்குமே நிலைத்து நிற்கக்கூடிய நூல் வடிவமா ஆக்கம் பெற்றிருக்கு. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியினால பல ஆயிரம் பக்கங்களை கொண்ட பெரிய புத்தகங்களை கூட கையடக்கமா இணையம் வழியா நம்முடைய இதயத்துல பதிய செய்யறோம். இதுக்கெல்லாம் அச்சாணியாக விட்டுட்ட அச்சுக்கலை தந்தைய இந்த நாள்ல நம்ம ஞாபகப்படுத்தலாம் இன்றைய பொதுறிவு கேள்வியில். சரி கேள்வி என்ன அப்படின்னா, அச்சுக்கலை தொழில்நுட்பத்தின் தந்தை யார்? கேள்வி மீண்டும் ஒரு முறை, அச்சுக்கலை தொழில்நுட்பத்தின் தந்தை யார்? இதுக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாடலை கேட்டிடலாம். புஷ்பவனம் குப்புசாமி, மகளினி மணிமாறன் குரல்கள்ல, தேவி ஸ்ரீ பிரசாத் என்னுடைய இசையமைப்பு, விவேகாவின் வரிகளில். வீரம் திரைப்படத்தில் இந்த பாடல் வாழ்ந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
3: தரமி தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்ப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். தென்னல் காற்று சுகந்தமாய் வருடம் ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை 101 சந்தோஷமா நாம கேட்டுட்டு இருக்கோம் தென்குமரி தேனலை. தேனிலையிலே இப்போ வந்து இன்றைய பொதறிவு கேள்விக்கான விடைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பொதறிவு கேள்வியை ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம். அச்சுக்கலை தொழில்நுட்பத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் சான்றோர் யார்? இதற்கான விடை ஜோகனஸ் கூடன்பர்க். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இவங்க அச்சுக்கலை நுட்பம், அதுக்கப்புறமா நவீன அச்சு இயந்திரத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க முதன் முதல்ல அசையும் வகை அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. இது உலக அளவுல புத்தகங்கள் பெரும் அளவுக்கு வெளிவர காரணமா இருந்துச்சு. தேசிய புத்தக பிரியர்கள் தினமான இன்னைக்கு அச்சுக்கலை தொழில்நுட்பத்துடைய தந்தை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? தேசிய புத்தக தினம் அப்படிங்கறது புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு அனைவருக்குமான சிறந்த ஒரு நாள் தான் இந்த நாள். புத்தகங்களையும் அவைகள் தரக்கூடிய சந்தோஷங்களையும் கொண்டாடக்கூடிய நாள். நாம காவிய கற்பனை கதைகளுடைய ஆழமா படிக்க நினைச்சாலும் சரி, விறுவிறுப்பான மர்மங்களை தீர்க்க நினைச்சாலும் சரி, புனைவில்லாத நூல்களிலிருந்து கற்றுக்கொள்ள நினைத்தாலும், நகைச்சுவை கதைகளுடன் சேர்ந்து சிரிக்க விரும்பினாலும் இந்த நாள் உங்களுக்கான நாள். புத்தகங்கள் நம்மை வெவ்வேறு உலகங்களுக்கு அழைத்து செல்லலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரும், நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல பாதையை கற்றுத்தரும். எனவே மகிழ்ச்சியுடன் நூல்களை படிக்கலாம். சரி, இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திடலாமா? அச்சுக்கலை தொழில்நுட்பத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் சான்றோர் யார்? இதற்கான விடை ஜோகனஸ் கூடன்பர்க்.

0: கன்னியாகுமரி தேனலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: தேதியும் செய்தியும் இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி.
2: சர்வதேச உலக பூர்வ குடிமக்கள் தினம் இன்று.
1: ஐநா பொதுச்சபை 1994ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி என்று ஒரு தீர்மானத்தில் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியை உலக பூர்வ குடிமக்கள் தினமாக அறிவித்தது.
2: இத்தினம் 1995ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: பூர்வ குடிகளின் கலாச்சாரத்தை பாதுகாத்தல், அரசியல், கல்வி, மொழி போன்றவற்றை கொடுத்தல், அவர்களுக்கு எதிராக நடக்கும் ஆக்கிரமிப்பை தடுத்தல் போன்ற விழிப்புணர்வினை ஏற்படுத்த ஆண்டுதோறும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
2: இத்தாலிய இயற்பியலாளர், வேதியியலாளர் அமிடியோ அவகேட்ரோ அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1776ஆம் ஆண்டு இதே நாளில் இத்தாலியில் பிறந்த அவகேட்ரோ அவர்கள் வளிமங்களின் மூலக்கூறு மற்றும் அவகேட்ரோவின் விதியை கண்டுபிடித்தமைக்காக பெரிதும் போற்றப்படுபவர் ஆவார்.
2: இவரது நினைவாக ஒரு மோல் பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அவகேட்ரோவின் எண் அல்லது அவகேட்ரோ மாறிலி என்று அழைக்கப்படுகிறது.
1: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளரும் பெண்ணியலாளருமான சரளா தேவி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆயிரத்து 1904ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த சரளா தேவி அவர்கள் இந்திய சுதந்திர இயக்க ஆர்வலர், பெண்ணிய சமூக ஆர்வலர் மற்றும் எழுத்தாளரும் ஆவார்.
1: 1921ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்த முதல் ஒடிசா பெண்மணி, சுதந்திர இந்தியாவில் ஒடிசா சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண், கட்டாக் கூட்டுறவு வங்கியின் முதல் பெண் இயக்குநர், உஃப்கால் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் செனட் உறுப்பினர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் ஒடிசா பெண் பிரதிநிதி போன்ற பல பெருமைகளை சரளா தேவி அவர்கள் பெற்றுள்ளார். ஆயிரத்து 1909ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த விநாயக கிருஷ்ண கோகாக் அவர்கள் ஒரு கன்னட இலக்கிய படைப்பாளி ஆவார்.
2: இவர் கன்னடத்தில் எழுதி 1982ஆம் ஆண்டு வெளிவந்த பாரத சிந்து ராஷ்மி என்ற காவியத்திற்காக 1990ஆம் ஆண்டு ஞானபீட விருது பெற்றார். தமிழக ஆய்வாளர் கா ப அரவாணன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: அழகே தமிழே நீ வாழ்க, அமுதே உந்தன் புகழ் வாழ்க.
1: 1941ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த இவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், இந்திய பல்கலைக்கழகத்தின் தமிழாசிரியர் மன்றத்தின் முன்னாள் செயலாளர் மற்றும் பொருளாளரும் ஆவார்.
2: தமிழ்நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டக்குழு உறுப்பினரான இவர் சமூகவியல், மானுடவியல், மொழியியல், இலக்கணம், கல்வியியல், வரலாறு, திறனாய்வு முதலான துறைகளில் 56 நூல்களை வெளியிட்டுள்ளார்.
1: ஆயிரத்து 1991ஆம் ஆண்டு இதே நாளில் தென்னிந்திய திரைப்பட நடிகை ஹன்சிகா மோத்வானி அவர்கள் பிறந்தார்.
2: 1892ஆம் ஆண்டு இதே நாளில் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தனது இருவழி தந்திக்கான காப்புரிமத்தை பெற்றார்.
1: 1936ஆம் ஆண்டு நடைபெற்ற 11ஆவது ஒலிம்பிக் போட்டிகளில் ஜேம்ஸ் கிளீவ்லாண்ட் ஜெஸி ஓவன்ஸ் அவர்கள் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் தொடர் ஓட்டம் மற்றும் நீளம் தாண்டுதலில் தங்கம் வென்று ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் அமெரிக்கர் என்ற பெருமையினை பெற்றார். இவர் தனது 4வது தங்கப்பதக்கத்தை இதே நாளில் பெற்றார்.
2: தமிழ் திரைப்பட இயக்குநர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், கவிஞர் என பன்முகம் கொண்டவரான பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் 2016ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: 6 லிருந்து 60 வரை மைக்கேல் மதன காமராஜன், வீரா போன்றவை இவர் தயாரித்த திரைப்படங்களுள் சிலவாகும்.
4: தேதியும் செய்தியும்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:45 மத்திய சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். உங்களுக்காக நம்ம குமரி பண்பலை நூற்றொன்ல இன்னைக்கு இடம்பெறக்கூடிய ஒரு சூப்பரான நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்திடுறோம். இன்னைக்கு பகல்ல 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில தாய்ப்பால் கொடுக்க கூடாது என்ற நிலை உண்டா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே. சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு தேசிங்க ராஜா திரைப்படத்திலிருந்து. ஒனி கிருஷ்ணன் ஹாரினி குரல்கள்ல டி இமானின் இசையமைப்பில் பாடலை எழுதியிருக்காங்க யுகபாரதி. இதோ பாடல்

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
1: செல்
3: 7305365016.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம் அனுபவமிக்க மருத்துவர்கள் அக்கறையுடன் கூடிய சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக் வெட்டூர் நிமடம் நாகர்கோவில் 2330066.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
8: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
9: முத்து நியூரோ சென்டர் சுங்கான் கடை நாகர்கோவில்.
10: கால் 8870198870.
11: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:45 மத்திய சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
12: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
13: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
12: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
14: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
15: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
16: வா வா, சீக்கிரம் போகலாம்.
17: கமலா ஜுவல் திங்கள் சந்தை.
18: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
19: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
20: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
12: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
13: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
12: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
11: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து

0: இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:03. நேர்களின் நமது பண்பலையின் தென்குமரி தேனலையில் இப்பொழுது நாம் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய் மற்றும் பழங்களின் விலை விபரம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றிற்கு 28 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 120 ரூபாய், சீனிய வரைக்காய் 1 கிலோ 48 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 220 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 48 ரூபாய், கேரட் 110 ரூபாய், முட்டைகோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சௌச்சௌ 45 ரூபாய், தட்டைப்பயிறு 50 ரூபாய், நாடன் மாங்காய் 60 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 100 ரூபாய், நார்த்தங்காய் 1 கிலோ 50 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 63 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 65 ரூபாய், வாழை இலை ஒரு பொட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 55 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 60 ரூபாய், நூன்கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய், நேந்திரன் வாழைப்பழம் 70 ரூபாய் விலையில், பப்பாளி பழம் 40 ரூபாய், அன்னாசி பழம் 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி சார 3 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாயும், உள்ளூர் கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1900 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி நமது மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 31.15 அடி, பெருஞ்சாணி அணை 63.2 அடி, சிற்றாறு அணை 1 11.48 அடி, சிற்றாறு அணை 2 11.58 அடி, பொய்கை அணை 15.4 அடி, மாம்பழத்துறையாறு அணை 37.65 அடியாக உள்ளது. அணைகளின் நீர்மட்ட விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில், நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில் 2330 66.
2: நேர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தேனலையில்

நிகழ்ச்சியில இனி நமக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தருடைய இசையமைப்பில் விக்னேஷ் சிவனின் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், சுனிதி சவுகான், சஞ்சனா கல்மன் ஷோ இவங்களுடைய குரல்கள்ல பாடல் கேட்டிடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பொன்மலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
7: ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கன்னிப்பூ நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில்

0: வீழ்த்தத்தவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அமுதசுரபி, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு, நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜபா ஹில்லாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: நமது பண்பலையின் தென்குமரி தேனலையில் இனி நாம் கேட்கலாம் ஆண்ட்ரிதாசன் குரலில் ஹிப்ஹாப் தமிழா உங்களுடைய இசையமைப்பில் அரண்மனை ட்ரூ திரைப்படத்திலிருந்து பாடல். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலையின் ஊற்றொன்றின் தென்குமரி தேனலை.

இதுவரை நமது பண்பலையின் பல்சுவை கதமுமாய் தென்குமரி தேனலை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: ரம்யமான காலை பொழுதில் ரசனைக்கு விருந்தாய் ரசிக்கும் பாடல்களுடன் பல்சுவி கருத்துக்களும் கலந்து வர சந்தோஷமா நாம கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:30. நேயர்களே, இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
4: இரண்டு பெரிய ஞானிகள் சந்திச்சா அவங்க என்ன பேசிக்குவாங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த கதையை கேட்கணும். ஷேக் பரீத், அவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒவ்வொரு ஊராக பயணம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது ஒரு தரம் அவர் காசிக்கு வந்து சேர்ந்தார். அவரோடு அவருடைய சீடர்கள் சில பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்த சமயத்தில் காசியில் கபீர் தங்கியிருக்கிற விஷயம் அந்த சீடர்கள் காதில் விழுந்தது. உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஷேக் பரீத் கபீரை சந்தித்து பேசணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க அப்படி ஆசைப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா, ரெண்டு ஞானிகளை சந்திக்க வச்சா பல அரிய தத்துவங்களை கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சந்திக்க வச்சுடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அந்த சீடர்கள் தங்களுடைய விருப்பத்தை அவர்கிட்டயே சொன்னாங்க. இது மாதிரி அவர் கபீர் இந்த ஊரில் இருக்கிறதா தெரியுது, சந்தித்தா தேவையில்லைன்னு. சரி, கபீரை சந்திக்கலாம், ஆனால் அவரோட பேசுகிறத பற்றி நான் எதையும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு விட்டார் பரீத். ஏன், கபீரோடு நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க சீடர்கள். அவரோட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா எனக்கு என்ன தெரியுங்கிறது அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்னார் அவர். இங்கே நிலைமை இப்படி, கபீர் இருக்கிற இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? இது மாதிரி பரீத் காசிக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் கபீரின் சீடர்களுக்கு தெரிஞ்சுது. உடனே அவங்களும் நீங்கள் ஷேக் பரீத்தை சந்தித்து பேசணும்னு அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க.

0: அதுக்கு கபீர் சொன்னாராம், நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டா ஒருத்தரை ஒருத்தர் கட்டி தழுவிக்குவோம், ஆனந்த கண்ணீர் வடிப்போம், வார்த்தைகளால் பரிமாறிக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னாராம். இருந்தாலும் ரெண்டு பக்கத்தில் இருந்த சீடர்களும் அப்படி நினைக்கல, எப்படியும் இவங்க சந்திச்சுக்கிட்டா கொஞ்சமாவது பேசாமல் இருக்க முடியாது, ஏதாவது பேசிக்குவாங்க அப்படின்னு நினச்சாங்க. அதனால் தொடர்ந்து வற்புறுத்தினாங்க. கபீர் வந்து பரீத்தை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சார். அந்த ஊரின் எல்லைக்கே போய் அவரை அழைச்சிட்டு வந்தார். ரெண்டு பேரும் சந்தித்தாங்க, ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சபடியே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது. கபீர் ஆசிரமத்தில் ரெண்டு பேரும் மௌனமாக உட்காந்துருக்குறாங்க. ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே ரெண்டு பக்கமும் சீடர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுங்கன்னு சொல்லியும் பார்த்தாங்க. அதை கேட்டதும் லேசாக சிரித்தாங்களே தவிர எதுவுமே பேசிக்கலையாம். ஒரு நாள் பூரா இப்படியே போயிட்டுது. அதுக்கப்புறம் பரீத் கபீர்கிட்ட விடைபெற்றுக்கிட்டு புறப்பட்டார். ஏன் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி கபீரின் சீடர்கள் கேட்டாங்களாம். அதுக்கு கபீர் சொன்னார், நாங்கள் ரெண்டு பேரும் உணர்ந்ததை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது, எல்லாமும் உணர்ந்த பரீத்துக்கிட்ட பேசுகிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் பேசலை அப்படின்னார். இதே மாதிரி பரீத்தின் சீடர்களும் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீங்கள் பேசலைன்னு. எங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருந்தாலும் அதை போல் முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னார் அவர். ஞானிகள் ரெண்டு பேரும் பேசியிருந்தால் என்ன ஒரு தெளிவு கிடைக்குமோ அதை விட அதிகமான தெளிவு கிடைச்சதான் சீடர்களுக்கு. உண்மையின் வடிவமான பரம்பொருள் பேசப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது உணரப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப நாள் ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க சந்தித்தாங்க. சந்தித்த உடனே ஏதாவது பேசலாம்ல, பேசலை. ரெண்டு பேருமே மௌனமாக இருந்தாங்க, இந்த ஞானிகள் மாதிரி. ஒருத்தரை ஒருத்தர் ஆர்வமாக பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அந்த கணவனை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஒருத்தர் விசாரித்தார், ஏன்பா இவ்வளவு நாள் கழித்து சந்திக்கிறீங்க, நீயாவது முதல்ல வாயை திறக்கப்படாதான்னார். அதுக்கு அவர் சொன்னார், ஏற்கனவே நான் வாயை திறந்ததுனால தானே சார் இவ்வளவு காலமும் பிரிஞ்சிருக்கிறது மாதிரி ஆச்சு, அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னாராம். அதனால் பேச்சு பெருசு தான், இருந்தாலும் மௌனம் அதை விட பெரியது அப்படிங்கிறத ஒரு வாழ்வியல் உண்மையாக நாம் புரிஞ்சுக்கணும்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் நம்ம குமரி பண்பலை 101 இனி நாம் கேட்கலாம்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
3: குட் மார்னிங் நேயர்களே,
4: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
5: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை நளி. நளி அப்படின்னா செழிப்பு அல்லது குளிர்ச்சி அப்படின்னு ரெண்டு விதமான பொருள் இருக்கு.
4: இயற்கை வளம் நலிந்து விளங்கும் கிராமங்களில் அமைதி நிலவுகிறது அப்படின்னு ஒரு வாக்கியத்தை நீங்க எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா, நலிந்துனா என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த இடத்துல நலிந்து அப்படிங்கறதுக்கு செழிப்பு அப்படிங்கிற பொருளை நாம பாக்கலாம். அதே மாதிரி நளிக்கடல் தன் சேர்ப்பன் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு அப்படின்னா, குளிர்ந்த கடற்பகுதியை கொண்ட தலைவன் அப்படிங்கிற பொருளை அது தர்றதுன்னு புரிஞ்சுக்கணும்.
3: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time I knew we're getting
4: together. Oh, baby, I feel so good. இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் என்ன அப்படின்னா tenacity. TENACITY. Tenacity அப்படின்னா பிடிவாதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதே இதை கொஞ்சம் பாசிட்டிவா தளராத உறுதி அப்படின்னு நாம எடுத்துக்கலாம்.
5: இந்த வார்த்தை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். His tenacity helped him survive against all odds. இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவனது பிடிவாதம் அனைத்து சவால்களையும் தாண்டி அவன் வெற்றி பெற உதவியது. சோ இதுல டெனாசிட்டி அப்படின்னா பிடிவாதம் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது.
4: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ்.

0: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம வெயில போயிட்டு வந்த உடனே நமக்கு ரொம்ப வியர்க்கும். வியர்த்த உடனே நாம என்ன செய்வோம் அப்படின்னா, போய் ஃபேனை போட்ட உடனே நமக்கு ரொம்ப சில்லுன்னு ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனா உண்மையிலே அது சில்லுன்னு ஆகுதா? இந்த மாதிரி குளிர்ந்த உணர்வு ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: இதற்கான முதன்மை அறிவியல் காரணம் என்ன அப்படின்னா, ஆவியாதல், இங்கிலீஷ்ல எவாப்பரேட்டிங் கூலிங் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தோல்ல இருக்கக்கூடிய வியர்வை வந்து ஆவியாகும் போது அதுக்கு தேவையான வெப்பத்தை அது நம்ம உடம்புல இருந்தே எடுத்துக்குது. இதனால தோலினுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய வெப்ப அளவு குறைந்து அந்த இடம் உடனடியா குளிர்ந்து போகுது. நார்மலா நம்ம தோலை சுற்றி ஒரு மெல்லிய சூடான மற்றும் ஈரப்பதம் நிறைந்த ஒரு காற்று அடுக்கு படிஞ்சிருக்கும். இதனால தோல்ல இருக்கக்கூடிய வியர்வை என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமா ஆவியாக முடியாம அப்படி தேங்கி நிக்குது. அதுவே ஃபேன் சுற்றும் போது பாத்தீங்கன்னா, அந்த சூடான ஈரப்பதம் நிறைந்த காற்று அடுக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஃபேன் காத்து வந்து அப்படியே ஊதி தள்ளிட்டு ட்ரை ஏர நம்ம ஸ்கின் மேல அப்படியே பட செய்யுது.
0: உலர்ந்த காற்று நம்ம தோல்ல படுறப்ப வியர்வை மிக வேகமாகவும் அதிகமாகவும் ஆவியாக தொடங்குது. வியர்வை எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா ஆவியாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமா உடலுடைய வெப்பம் வெளியேறி நாம குளிர்ச்சியா உணர்றோம். வியர்வை வேகமா ஆவியாகி தோலினுடைய வெப்பநிலை சீக்கிரமா குறையறப்ப இந்த நரம்புகள் அந்த மாற்றத்தை கண்டறிஞ்சு மூளைக்கு சிக்னல் அனுப்பும். மூளை அத குளிர்ச்சி அப்படின்னு நமக்கு உணர்த்துது.
1: சோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஃபேன் வந்து காற்றை வந்து கூல் படுத்துறது கிடையாது, அதுக்கு மாறா அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய வேர்வைய வேகமா ஆவியாக செய்யுது. சோ வேர்வை எல்லாம் ஆவியாகி போகும்போது நம்ம உடம்பினுடைய வெப்பத்தையும் அது சேர்த்து இழுத்துக்கிட்டே போயிடுறதுனால நமக்கு ஒரு ஜில்லுங்கிற ஒரு உணர்வு கிடைக்குது.
0: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: இனிமையான காலைப்பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ள இனி நாம கேட்கலாம்.
1: குமரி பண்பலை 101 கேகே எக்ஸ்பிரஸ்.
0: கேகே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில சூப்பர் ஹிட் திரையிசை பாடல்களை சந்தோஷமா கேட்டு ரசிக்க போறோம் காலை 9 மணி வரை. நம்ம நிகழ்ச்சியில் நமக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் வி எம் மகாலிங்கம் அனந்த் இவங்களுடைய குரல்களில் ரா தனிக்கொடியின் வரிகளில் கொம்பன் திரைப்படத்தில் உள்ள பாடல்.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:45 மத்திய சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து கே எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஹிட் ட்ரேசி பாடல்களை சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததை கேட்கக்கூடிய பாடல் ஏ ஆர் ரகுமானுடைய இசையமைப்பில் கபிலனின் வரிகளில் ஸ்ரேயா கோஷல், மகேஷ் விநாயகம், பாலக்காட் ஸ்ரீராம் இவங்களுடைய குரல்களில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
5: உங்களுக்காக இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் இடம்பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகளை இப்ப நாம ஞாபகப்படுத்திடலாம். இன்னைக்கு காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இருக்குதுங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன அப்படிங்கறத சந்தோஷமா நேரலையில் கேட்டு ரசிக்கலாம்.

அது மட்டும் இல்ல குட்டீஸ் உங்களுக்காக கூட ஒரு சூப்பரான நிகழ்ச்சி இருக்குது. காலையில 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி இருக்குது. இதுல உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம், சந்தோஷமா உங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி அடையலாம். காலையில 11:02 ஏக்சூரை அடுத்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுதுங்க. பொது அறிவில் ஆர்வம் உள்ள அனைத்து நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில பதில சொல்லி அசத்தலாம், சந்தோஷமா நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாம். கூடவே தேநீர் நேரம் நிகழ்ச்சி இருக்குது. இன்று மாலை 3:02 இந்த நிகழ்ச்சிக்கான உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் கொடுக்கும் ஆலோசனைகள் என்னென்ன அப்படிங்கறதுதான். கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நேரலை மாலை 3:02 தேநீர் நேரம். மீண்டும் ஒரு முறை தலைப்பு ஞாபகப்படுத்திடுறோம், கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் கொடுக்கும் ஆலோசனைகள். சாயங்காலம் 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து வானிலை அறிக்கை இடம்பெறும். அதுக்கப்புறமா காக்கோரி சம்பவ நினைவு நாள் சிற்றுரை இடம்பெறும். அதைத் தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கூட இருக்குதுங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை SMS அனுப்பி அந்த நிகழ்ச்சியில சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். இரவு 8:05 குட்டீஸ் உங்களுக்கான சூப்பரான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரல இருக்குது. பாடல் கேட்கணும் ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சி கூட இருக்குதுங்க. இன்று இரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா. இந்த எல்லா நிகழ்ச்சிகளிலையும் பங்கேற்று சிறப்பிக்கலாம், நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னா உங்களுக்கான பண்பலையின் தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907222 முன் இணைப்பு எண் 04652. நம்ம பண்பலையின் KK எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நமக்காக இப்ப ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. தங் லைஃப் திரைப்படத்திலிருந்து கமலஹாசனின் வரிகளில் வைஷால் ஷாமந்த், சக்தி ஸ்ரீகோபாலன், ஆதித்யா இவங்களுடைய குரல்கள்ல AR ரஹ்மானுடைய இசையமைப்பில் பாடல் கேட்டுடலாமே.

நேயர்களை இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து கே கே எக்ஸ்பிரஸ் இதில் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை சந்தோஷமா கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:02. நேயர்களுக்கு ஒரு அன்பான புத்துணர்ச்சியான ஒரு காலை வணக்கங்களுடன் உங்களுடன் இணைவது உங்கள் ரித்திகா. நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம குமரி பண்பலை 101 ஒலிக்க செய்யும் இந்த நிகழ்ச்சி தான் வசந்த அழைப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்க உடனே டயல் செய்யுங்க 04652.

0: அப்படிங்கிறத வந்து முன்னழைப்பு எண்ணாக வச்சு 2602240 அல்லது 2907722 அப்படிங்கிற எண்ணுக்கு உடனே டயல் செய்யுங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் தன்னுடைய விருப்ப பாடல்களை கேட்டு நம்முடைய குமரி பண்பலை அந்த பாடலை கேட்டு ரசிக்க இருக்கக்கூடிய அந்த முதல் நேயர் யார்? வணக்கம்.
1: அனைவருக்கும்
0: வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க ஐயா, காலை வணக்கங்கள்.
1: உன்னிநகர் ஜி குமார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாட்டு வேணும்?
1: படம் வந்து இன்னிசை மலை. அது பாடல் வரி கவிஞர் வாலி, இசை இளையராஜா, பாடிவரி சுபாஷ்ணி. அது
0: அந்த பாட்டு வேணும் இல்லையா? நீங்க கேட்ட பாடல நேயர்கள் எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். இணைந்ததற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
4: குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் நம்ம குமரி பண்பலையில் ஒளிபரப்பப்பட்டு இருக்குது. அடுத்ததாக நம்மோட பேச இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார், இங்கிருந்து பேசுறீங்க?
5: நன்றி.

0: ஆண்டு தரம் பம்பம் பம் ஐயா ஐயா நான் அப்பன் தான் என்று மாமா எங்கேடு பொண்ணா கொண்டாடு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
6: அப்பல்லோ கிளினிக் வெட்டுரணி மடம் நாகர்கோவில் 2330-66.
1: நேரம் 9:15. வசந்த அழைப்பு நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யாருன்னு வணக்கம்.
7: வணக்கம்
1: வணக்கம்.
7: இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருக்கு கலீல் ரஹ்மான்மா.
1: உற்சாகமான காலை வணக்கங்களையா
7: இல்லையம்மா?
1: சொல்லுங்க.
7: திரைப்படம் வந்து சுண்டாமல் சிதறாமல், இதுல இருந்து ஒரு ஒரு ஒரு அருமையான துள்ளல் படம்மா, பாடல்மா. சற்று முன் கிடைத்த தகவல் படி தொலைந்து போனதடியின் இதயமடி உயிரேன்னு தோங்குற ஒரு இனிமையான பாடல். இந்த காலை நேரத்தை நேரில் தாண்டி எனக்கு வேண்டிதாங்கம்மா.
1: நிச்சயமாக, நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசியுங்கள்.
7: வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி
1: நன்றி இணைந்ததற்கு நன்றிங்கய்யா.

0: ஆடினா ஆஃபர், கே சின்னதுரைனா சூப்பர். கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
1: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கின. அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
4: நேரம் 9:22. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் என்ன அப்படின்னு கேட்டு அதை ஒலிபரப்பிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு இணையும் நேயர், வணக்கம். வணக்கம். குமரப்பண்பலை 101 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒலிக்க இருக்கும் பாடல் சாட்டை திரைப்படத்திலிருந்து.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
5: குமரிப்பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: ஹலோ
5: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் பேசுறேன்.

0: பேர் சொல்லுங்க சார்.
1: அபூபக்கர், நாகர்கோயில்.
0: நாகர்கோயில் இருந்து சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: இது நாளை நமதே படத்திலிருந்து நாளை நமதே
0: பாட்டு. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்ததற்கு நன்றிங்க சார்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி.
8: மகிழ்ச்சிங்கய்யா, யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
9: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
8: ரொம்ப நலமா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கேன்.
8: உற்சாகத்தோட
9: அப்புறம் மழை வேலூர்ல, அதனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா குதூகலம்.
8: உற்சாகத்தோட குதூகலத்தோட என்ன பாட்டுன்னு சொல்லிடுறீங்களா?
9: கண்டிப்பா. மெகந்தி சர்க்கஸ் இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து கோடி அருவி கொட்டதே அடி ஓமையில பாட்டினுடைய வரிகள், இசை, காட்சி அமைப்பு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா மேம்?
8: நிச்சயமா, நிச்சயமாங்க. இணைந்ததற்கு நன்றி.

0: ஆகாஸ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கன்னிப்பூ நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள், அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு, நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜபா ஹிலாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக் வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233-066.
3: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பேச இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ஓகேங்க சார், நீங்க கேட்ட பாடல் குடகுமலை காற்றில் வரும் பாட்டு ஒலிக்க இருக்குது, கேட்டு ரசியுங்கள். இணைந்ததற்கு நன்றி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்குடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். கோவில் சொத்து விவகாரங்களில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தட்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு 8 மாதங்களாக தமிழக அரசு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலம் முழுவதும் வரும் நாளை மற்றும் 17 தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.37 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தேஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாங்கள் கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி இளைய பாரதம்.

வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளையபாத நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தன்னம்பிக்கை மிக்க இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை, பேசுவது நான், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. அகன்றது அந்நியனின் நரித்தனம், வென்றது நம் பாரதம், அகிம்சையில் கிடைத்தது சுதந்திரம், இனம் மொழி கடந்து நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம்.

0: இன்றைக்கு பேசுவது நான் பகுதியில் நித்திரவிளை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவியான வி வி வினிஷா அவர்கள் வழங்கும் உரையை கேட்கலாம்.
1: குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமையோட கொண்டாட போற ஒரு ஸ்பெஷல் நாள் வரப்போகுது, ஆகஸ்ட் 15, நம்ம இந்தியாவின் சுதந்திர தினம். ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் வந்தாலே தேசிய கொடி, தேசபக்தி பாடல்கள், பள்ளி கல்லூரி விழாக்கள், சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய பேச்சுகள், எங்கே பார்த்தாலும் ஒரு தேசபக்தி ஃபீலா இருக்கும் இல்லையா? நம்ம ஃப்ரீடமுக்காக உயிரையே பணயம் வைத்து போராடிய பெண்மணிகளை பற்றி நாம எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம். வேலுநாச்சியார் அவர்களும், குயிலி அவர்களும், ஜான்சி ராணி அவர்களும், இந்த பெயர்கள் நமக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா இவங்க சந்திச்ச கஷ்டங்கள் என்ன, எந்த அளவுக்கு தைரியமா போராடினாங்க, நாட்டுக்காக என்னென்ன தியாகம் செய்தாங்க, இதை பற்றி நாம அவ்வளவா பேசுறதில்ல. அதனாலதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுதந்திர போராட்டத்துல பெண்கள் ஆற்றிய பங்கை பற்றியும், அந்த வீரமும் தைரியமும் இன்றைக்கும் நம்ம இந்திய பெண்கள் மூலமா எப்படி தொடருது என்பதை பற்றியும் பேச போறோம். அதனால் அடுத்த சில நிமிடங்கள் எங்களோடவே இருங்க. மறக்கப்பட்ட சில வீர பெண்களின் கதைகளையும், நம்மை பெருமைப்பட வைக்கும் சில நிஜ சம்பவங்களையும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீடம்னா என்ன? இன்னைக்கு நாம சுதந்திரமா பேசுறோம், நமக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறோம், நமக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம கருத்தை தைரியமா சொல்றோம். இது எல்லாமே நமக்கு சாதாரணமா தோணலாம். ஆனா இந்த சுதந்திரம் அவ்வளவு சுலபமா கிடைச்சது இல்ல. அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட தியாகமும் போராட்டமும் மறக்க முடியாத கதைகளும் இருக்கு. சுதந்திரம் என்பது ஒரு நாள் கொண்டாடுற விழா மட்டும் இல்ல, அது பல தலைமுறைகளோட கனவு. பல்லாயிரம் பேரோட உயிர் தியாகத்துக்கு கிடைத்த பரிசு. அந்த பரிசை வாங்கி கொடுத்தவர்களில் பெண்களும் முக்கியமான இடம் பிடிச்சிருக்காங்க. சிலர் வாளியேந்தி போராடினாங்க, சிலர் மக்களை ஒன்றிணைத்தாங்க, சிலர் சிறைக்கு போனாங்க, இன்னும் சிலர் நாட்டுக்காக தங்களோட உயிரையே கொடுத்தாங்க. அவர்களுடைய கதைகளை தெரிஞ்சுக்கிறது நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, நம்ம பொறுப்பையும் உணர வைக்கிற ஒரு பயணம். ஒரு கேள்வி, சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு? ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. படிக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு, தங்களோட கருத்தை வெளிப்படையா சொல்லக்கூட எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சில பெண்கள் எல்லா தடைகளையும் தாண்டி நாட்டோட ஃப்ரீடம் தான் முக்கியம்னு நினைச்சு போராட்டத்துல குதிச்சாங்க. அவங்க போராடினது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மட்டும் இல்ல, பெண்களால முடியாதுன்னு நினைச்ச அந்த சமூகம் சொன்ன எண்ணங்களுக்கும் எதிராக தான். அதனாலதான் அவங்க செய்த தியாகமும் காட்டின தைரியமும் இன்னைக்கும் நம்மை ஆச்சரியப்படவும் பெருமைப்படவும் வைக்குது. அப்படின்னா அந்த வீர பெண்களின் பயணத்தை இப்போ தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, நம்ம வரலாற்று பயணத்தை தமிழ்நாட்டின் மண்ணிலிருந்தே ஆரம்பிக்கலாம். வீரம், தைரியம், தலைமைத்துவம் என்றாலே நினைவுக்கு வர்ற ஒரு பெயர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்க தான். வீரமங்கைன்னு சொன்னால் நமக்கு முதலில் ஞாபகம் வர்றதும் வேலுநாச்சியார் அவங்க தான். 1730 ராமநாதபுரம் அரச குடும்பத்தில் பிறந்த இவங்க சிறு வயதிலிருந்தே படிப்போட சேர்த்து வாள் சண்டை, சிலம்பம், குதிரை ஏற்ற மாதிரி போர் பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டாங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, உருது போன்ற மொழிகள்ல நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. இப்ப நாம இதை கேட்கும் போது சாதாரணமா தோணலாம். ஆனா அந்த காலத்துல இது ஒரு பெரிய விஷயம். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே நிறைய கட்டுப்பாடுகள் இருந்த அந்த நேரம். அதற்கு பிறகு சிவகங்கை மன்னர் முத்துவடுக நாததேவரே திருமணம் செய்து கொண்டாங்க. வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்த நேரத்துல 1772 ஆங்கிலேயர்கள் தாக்குதலில் அவருடைய கணவர் உயிரிழந்தார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே பெரிய அதிர்ச்சி தான். ஆனா வேலுநாச்சியார் அந்த சோகத்தோட நின்று விடவில்லை. இழந்த நாட்டை மீட்டே ஆக வேண்டும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக அவசரப்படாம பொறுமையா திட்டம் தீட்டி படையை திரட்டி பல அரசர்களின் ஆதரவை பெற்றாங்க. ஹைதர் அலியுடன் கூட்டணி அமைத்து பல வருடங்கள் தயாராகி சரியான நேரத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு சிவகங்கை அரசை மீட்டெடுத்தாங்க. அதனாலதான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றிகரமாக போராடிய முதல் இந்திய அரசி என்று வேலுநாச்சியார் இன்று வரை பெருமையோடு நினைவு கூறப்படுகிறார். நண்பர்களே, வேலுநாச்சியாரின் வாழ்க்கையே நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. பிரச்சனை வந்துடுச்சுன்னு நம்பிக்கை இழக்க கூடாது, பொறுமையா யோசிச்சு சரியான முடிவு எடுத்தா எந்த சவாலையும் கடக்க முடியும். குயிலி, தியாகத்தின் அடையாளம். வேலுநாச்சியார் பற்றி பேசும்போது இன்னொரு வீர பெண்ணை பற்றி கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது. அவங்க தான் குயிலி, வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தளபதி. அவருக்கு பதவியோ புகழோ முக்கியம் இல்ல, நாடுதான் முக்கியம். ஒரு கட்டத்துல ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழித்தால்தான் போரில் பெரிய திருப்பம் ஏற்படும் என்று தெரிந்தது. ஆனா அந்த இடத்துக்குள்ள போறது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்போது குயிலி ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தாங்க. தன்னுடைய உடலில் எண்ணெய் ஊற்றி தீ வைத்து நேராக ஆயுத கிடங்குக்குள் சென்று அதை அழித்து

வைத்தார். இந்த சம்பவம் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய தியாகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நண்பர்களே, இதை நினைத்து பார்த்தாலே நம்ம மனசு கணக்குது. தன்னுடைய உயிர் போக போகுதுன்னு தெரிந்தும் நாட்டுக்காக அந்த முடிவை எடுப்பது சாதாரண விஷயம் இல்ல. அதுதான் உண்மையான தியாகம், அதுதான் உண்மையான நாட்டுப்பற்று. இன்று குயிலின் பெயர் எல்லோருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா அவருடைய தியாகம் இந்திய வரலாற்றின் என்று அழியாத இடத்தை பெற்றிருக்குது. நண்பர்களே, குயிலியோட கதையை கேட்கும் போது நமக்கு ஒரு கேள்வி வராம இருக்காது. ஒரு நாட்டுக்காக தன்னோட உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு எப்படி அந்த தைரியம் வந்திருக்கும்? அதுதான் குயிலி. புகழுக்காக இல்ல, வரலாற்றுல இடம் பிடிக்கணும்னு இல்ல, என்னால முடிஞ்சத என் நாட்டுக்காக செய்யணும்னு நினைச்ச ஒரு சாதாரண பெண்மணி. அதனாலதான் காலம் மாறினாலும் குயிலியோட தியாகம் மட்டும் எப்பவும் மறக்க முடியாம இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் வேல் நாச்சியாரை பார்த்தோம். இப்போ வட இந்தியாவுக்கு போகலாம். அங்கே ஒரு பெண் தன்னோட தைரியத்தாலேயே வரலாற்றின் அழியாத இடம் பிடிச்சிருக்காங்க. அவர் ஜான்சி ராணி லட்சுமி பாய். 1828 வாரணாசியில் பிறந்த லட்சுமி பாய் தைரியமான பெண்ணாக வளர்ந்தாங்க. மற்ற குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்த வயசுல குதிரை ஏற்றம், வால் சண்டை மாதிரி போர் பயிற்சிகளை கற்றுக்கிட்டாங்க. பிறகு ஜான்சி மன்னர் கங்காதார் ராவை திருமணம் செய்து கொண்டு ராணி ஆனாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு மன்னர் இறந்து விட்டாங்க. இதே ஒரு வாய்ப்பாக நினைச்ச ஆங்கிலேயர்கள் ஜான்சியை தங்களுடைய ஆட்சிக்குள் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனா லட்சுமி பாய் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. என்ன நடந்தாலும் என் ஜான்சியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. இந்த உறுதியோட தான் 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் களமிறங்கினாங்க. தன்னோட படையே தானே வழிநடத்தி ஆங்கிலேயர்களை தைரியமா எதிர்த்து போராடினாங்க. எதிரில எவ்வளவு பெரிய படை இருந்தாலும் பின்வாங்கல, கடைசி வரை போராடினாங்க. இறுதியில் வீர மரணம் அடைந்தாலும் அவரோட வாழ்க்கையை முடிஞ்சே தவிர அவரோட தைரியம் முடிஞ்சிடல. இன்னைக்கும் இந்த வரலாற்றுல அவரோட பெயர் தைரியத்துக்கு ஒரு அடையாளமாக நிக்குது. நண்பர்களே, ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு கூட ஒரு பெண் தைரியமா ஒரு விஷயத்துக்காக நிக்கிறாங்கன்னா ஜான்சி ராணி மாதிரி இருக்காங்கன்னு சொல்றோம். அந்த அளவுக்கு அவரோட பெயர் தைரியத்துக்கு ஒரு அடையாளமா மாறிடுச்சு. அது மட்டுமில்ல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்களுக்காக உருவாக்கிய படைப்பிரிவுக்கு ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் என்று பெயர் வைத்தார். அதுவே ஜான்சி ராணியோட வீரமும் உத்வேகமும் தலைமுறைகளை தாண்டியும் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய சாட்சி. நண்பர்களே, ஜான்சி ராணியோட வாழ்க்கை நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்குது. தைரியம் அப்படிங்கறது பயமே இல்லாம இருக்கிறது இல்ல. பயம் இருந்தாலும் நம்ம நம்புறது சரின்னு தோணுச்சுன்னா அதுக்காக உறுதியா நிக்கிறது தான் உண்மையான தைரியம். அந்த உறுதியும் தன்னம்பிக்கையும் தான் ஜான்சி ராணியை இத்தனை வருடங்கள் கழிச்சும் நம்ம மனசுல ஒரு வீராங்கனையாக வாழ வைக்குது. நண்பர்களே, இப்போ வரைக்கும் வாள் பிடிச்சு போராடிய வீர பெண்மணிகளை பற்றி பார்த்தோம். இனி தன்னோட பேச்சினாலும் கவிதைகளாலும் மக்களின் மனசுல சுதந்திர உணர்வை விதைத்த ஒரு பெண்மணியை பற்றி பார்க்கலாம். சுதந்திர போராட்டம் போர்க்களத்துல மட்டும் நடக்கல, மக்களின் மனசுல சுதந்திர உணர்வை விதைத்தவர்களும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் சரோஜினி நாயுடு. அவரை இந்தியாவின் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு அழைப்பாங்க. ஏன் தெரியுமா? அவரோட பேச்சும் கவிதைகளும் மக்களோட மனசை ரொம்ப தொட்டுது. காந்தியடிகளோட சேர்ந்து உப்பு சத்தியகிரகம் உட்பட பல சுதந்திர போராட்டங்கள்ல கலந்துகிட்டாங்க. பெண்களும் நாட்டுக்காக முன்னாடி வர முடியும்னு பல பெண்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்தாங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதல் பெண் ஆளுநராகவும் பொறுப்பேற்றாங்க. அப்படின்னா அவங்க ஒரு கவிஞர் மட்டும் இல்ல, சிறந்த பேச்சாளர், சுதந்திர போராட்ட வீராங்கனை, திறமையான தலைவர். இப்படி பல முகங்களோட இந்திய வரலாற்றுல தனக்கான இடத்தை பிடிச்சிருக்காங்க. நண்பர்களை, அடுத்து நாம பார்க்க போறவங்க கஸ்தூர்பா காந்தி. பல பேருக்கு அவர் மகாத்மா காந்தியோட மனைவி என்பது தெரியும். ஆனா அதையும் தாண்டி அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை. காந்தியடிகளோட சேர்ந்து பல போராட்டங்களில் பங்கேற்றாங்க. சிறை தண்டனையும் சந்திச்சாங்க. உடல்நிலை சரியில்லாத நேரத்துல கூட நாட்டுக்கான பணியை விடவில்லை. அதனாலதான் கஸ்தூர்பா காந்தி ஒரு தலைவரின் மனைவியாக மட்டும் இல்லாம ஒரு தைரியமான போராளியாகவும் நாம் நினைவில் வைத்திருக்கிறோம். நண்பர்களே, சரோஜி நாயுடு அவர்களும் கஸ்தூர்பா காந்தி அவர்களும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. நாட்டுக்காக சேவை செய்ய கையில் வாள் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு நல்ல வார்த்தையும் ஒரு தைரியமான குரலும் சில நேரங்களில் 1000 விட அதிக மாற்றத்தை உருவாக்க முடியும். நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை, மக்களை ஒன்றிணைக்கும் மனசு, இவையும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சரி, இப்போ தேசிய கொடியை ஏற்றி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக துணிச்சலான ஒரு செயலை செய்து இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு வீர பெண்மணியை பற்றி பார்க்கலாம். அவர்தான் அருணா அசாஃப் அலி. 1942 இந்தியா முழுக்க வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வேகமா நடந்துகிட்டு இருந்த நேரம். அந்த நேரத்துல பல முக்கிய தலைவர்களை ஆங்கிலேயர்கள் கைது பண்ணிட்டாங்க. அப்போ நிறைய பேருக்கு இனி போராட்டம் என்ன ஆகுமோன்னு ஒரே சந்தேகம். அந்த நேரத்துலதான் அருணா

ஆசாப் அலி முன்னாடி வந்தாங்க. மும்பையில தேசிய கொடியை ஏற்றி நாம இன்னும் பின்வாங்கல, போராட்டம் தொடரும்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. இந்த ஒரு செயல் நாடு முழுக்க பேசப்பட்டது. ஆங்கிலேயர்கள் அவரை தேடி அலைஞ்சாங்க. ஆனா அவர் பயந்து ஒதுங்கல, தலைமறைவுல இருந்தாலும் சுதந்திர போராட்டத்துக்காக தொடர்ந்து துணை நின்னாங்க. அதனாலதான் அவரை 1942 இயக்கத்தின் நாயகின்னு இப்பவும் பெருமையா சொல்றாங்க.

வானொலி நிலையம் அமைச்சாங்க. அதுல இருந்து சுதந்திர போராட்ட செய்திகள், தலைவர்களோட தகவல்கள் எல்லாம் மக்களிடம் போய் சேர்ந்துச்சு. ஆங்கிலேயர்கள் அந்த ரேடியோவை நிறுத்த ரொம்ப முயற்சி பண்ணாங்க. கடைசியில அவரை கைது பண்ணிட்டாங்க. ஆனா சிறையில் அடைச்சாலும் அவரோட மன உறுதி யாராலும் அடைக்க முடியல. நண்பர்களே, இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? ஒருத்தர் தேசிய கொடியை ஏற்றி மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க, இன்னொருத்தர் வானொலி மூலமாக மக்களுக்கு தைரியம் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் பயன்படுத்தியது வெவ்வேறு வழி, ஆனா நோக்கம் ஒன்றுதான், இந்தியா சுதந்திரம் அடையணும். அதனாலதான் சுதந்திர போராட்டம் என்பது வாள் பிடித்தவர்களின் வரலாறு மட்டுமில்ல, பேசினவர்களின் வரலாறும் எழுதினவர்களின் வரலாறும் மக்களை ஒன்று சேர்த்தவர்களின் வரலாறும் கூட. சரி நண்பர்களே, இதுவரைக்கும் பல வீர பெண்களை பற்றி பார்த்தோம். இப்போ சுதந்திர போராட்டத்தில் பெண்களும் ராணுவத்தில் இடம் பிடிக்க முடியும் என்பதை நிரூபித்த ஒரு பெண்மணியை பற்றி பேசலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவத்தின் பெண் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வரலாற்றில் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் கேப்டன் லட்சுமி சேகல். ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் லட்சுமி சேகல் அவர்கள் முதல் ஒரு டாக்டர், மக்களுக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருந்தவர். ஆனா அந்த நேரத்துல இந்தியா சுதந்திரத்திற்காக போராடிக்கிட்டு இருந்துச்சு. நானும் இந்த போராட்டத்துல ஏதாவது செய்யணும்னு நினைச்சு இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்தாங்க. அங்கதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நேதாஜி அவர்கள் ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்தாங்க, பெண்களும் நாட்டுக்காக ஆயுதம் ஏந்தி போராட முடியும்னு. அதனாலதான் பெண்களுக்காக ஒரு தனி ராணுவ படையை உருவாக்குனாங்க. அதுக்கு அவர் வைத்த பெயர் ராணி ஜான்சி ரெஜிமெண்ட். அந்த படைக்கு தலைமையேற்றது கேப்டன் லட்சுமி சேகல். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, அந்த காலத்துல பெண்கள் ராணுவ உடை அணிந்து பயிற்சி எடுத்து நாட்டுக்காக தயாராக நிற்பது எவ்வளவு பெரிய மாற்றமா இருந்திருக்கும். அது பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்தது. சுதந்திரம் கிடைச்ச பிறகும் அவர் மீண்டும் மருத்துவராக மக்களுக்கு சேவை செஞ்சாங்க. அதனாலதான் கேப்டன் லட்சுமி சேகல் அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை மட்டுமல்ல, மனித நேயத்துக்கும் நாட்டு பற்றுக்கும் ஒரு அழகான எடுத்துக்காட்டுன்னு இன்னைக்கும் நினைவு கூறுறாங்க. நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச வீராங்கனைகளை பற்றி பார்த்தோம். ஆனா வரலாற்றில் பெரிய அளவில் பேசப்படாம போன பெண்மணிகளும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட தியாகமும் மற்றவர்களை விட எந்த விதத்திலும் குறைஞ்சது இல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் மாதாங்கினி ஹஸ்ரா. அவருக்கு வயது 70 தாண்டி இருந்தாலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் உற்சாகமாக கலந்து கொண்டார். தேசிய கொடியை கையில பிடிச்சுக்கிட்டு பேரணியை வழி நடத்தினார். துப்பாக்கி சூடு நடந்த போதும் கொடியை கீழே விடாமல் முன்னே நடந்தாருன்னு வரலாறு சொல்லுது. அவருடைய தைரியம் இன்னைக்கும் பலருக்கு உத்வேகம். இன்னொரு இளம் வீராங்கனை கணக்கிலதா பாருவா. அசாமை சேர்ந்த இவர் வெறும் 17 வயசுலேயே சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாங்க. தேசிய கொடியை ஏந்தி கொண்டு பேரணியில் சென்ற போது ஆங்கிலேயர்களின் துப்பாக்கி சூட்டினால் உயிரிழந்தாங்க. அவ்வளவு சின்ன வயசுலயும் கூட நாட்டுக்காக தன்னை உயிரை தியாகம் செஞ்ச ஒரு தியாகியாக இவர் இருக்காங்க. அதே மாதிரி வடகிழக்கு இந்தியாவை சேர்ந்த ராணி கைடின்யூ பற்றியும் சொல்லணும். ரொம்ப சின்ன வயசுலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை ஒன்று சேர்த்து அதற்காக பல ஆண்டுகள் சிறையிலும் இருந்தாங்க. ஆனா மன உறுதியை மட்டும் ஒரு நாளும் இழக்கவில்லை. நண்பர்களே, இந்த பெண்மணிகளோட பெயர்கள் நாம தினமும் கேட்காமல் இருக்கலாம். ஆனா நாம இன்றைக்கும் சுதந்திரமா வாழ்றதுக்கு அவங்களோட பங்களிப்பும் காரணம். அதனால சுதந்திர தினம் கொண்டாடும் போது புகழ்பெற்ற தலைவர்களை மட்டும் இல்ல, இப்படி அமைதியா தங்களோட கடமையை செஞ்சு நாட்டுக்காக தியாகம் பண்ண பெண்மணிகளையும் நினைவு கூறணும். சரி நண்பர்களே, சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் எப்படி போராடினாங்கன்னு பார்த்தோம். ஆனா ஒரு சின்ன கேள்வி, அந்த வீரமும் அந்த தைரியமும் இப்போ எங்க இருக்கு? அது வரலாற்று புத்தகத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம சுற்றியே இருக்கு. ஆர்மியில இருக்கு, ஏர்போர்ஸ்ல இருக்கு, நேவியில இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல இருக்கு, இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் இருக்கு. அதனால வாங்க நம்ம காலத்து ஹீரோயின்களை பற்றி பேசலாம். முதல்ல இந்தியன் ஆர்மி. ஒரு காலத்துல ஆர்மினா அது ஆண்களுக்கான வேலைன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா இன்று அந்த எண்ணத்தை பெண்களே மாற்றிட்டாங்க. 2022 பெண்களும் NDA வழியாக நேரடியாக ஆர்மி ஆபீசர் ஆகும் வாய்ப்பு பெற்றாங்க. இது ஒரு பெரிய மாற்றம். அதுல குறிப்பிட வேண்டியவர் கேப்டன் சிவா சௌஹான். உலகத்திலேயே மிகவும் கடினமான பணியிடங்களில் ஒன்று சியாசியர் கிளேசியர். பனி, காற்று, உயிருக்கு ஆபத்தான சூழல், அங்கே இந்தியாவின் முதல் பெண் அதிகாரியாக பணியாற்றி வரலாறு படைத்தவர். நம்ம வீட்டுல கொஞ்சம் குளிர்னா கூட ஸ்வெட்டர் தேடுவோம். ஆனால் அங்க -30 -40 டிகிரி குளிரில நாட்டை காக்க நின்றது சாதாரண விஷயம் இல்ல. இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றும் ஆர்மியில பெண்கள் டாக்டர், இன்ஜினியர், இன்டெலிஜென்ஸ் ஆபீசர், லாஜிஸ்டிக்ஸ் ட்ரெய்னர் என பல முக்கிய பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். சரி, இப்ப ஏர்போர்ஸுக்கு போலாம்.
வானத்தை பார்த்து நானும் ஒரு நாள் பறக்கணும்னு நிறைய பேர் கனவு காண்பாங்க. அந்த கனவு

0: நிஜமாக்கியவர்கள் ஆவணி சட்வேதி, பாவனா காந்த், மோகனா சிங். 2016 இந்தியாவின் முதல் விமன் ஃபைட்டர் பைலட் ஆனாங்க. ஃபைட்டர் ஜெட் ஓட்டுறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு உடல் வலிமை, மனதைரியம், வேகமான முடிவெடுக்கும் திறன் எல்லாமே தேவை. அவங்க உலகத்துக்கே ஒரு மெசேஜ் சொன்னாங்க, வானும் கூட பெண்களின் கனவுக்கு எல்லை இல்லை. அடுத்து இந்திய நேவி. கடலுக்கு நடுவுல பல நாட்கள், சில நேரங்களில் மாத கணக்குல வீட்டை விட்டு தூரமா இருந்து நாட்டுக்காக பணியாற்றுறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இன்று பெண்கள் இந்திய கடற்படையிலும் கப்பல்களிலும் பணியாற்றுறாங்க. ஏவியேஷன், இன்ஜினியரிங், ஏவியேஷன், லீடர்ஷிப் எல்லா துறைகளிலும் தங்களோட திறமையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது பெண்களுக்கு கிடைத்த ஒரு வேலை மட்டுமில்ல, பல வருடங்களாக இருந்த தடைகளை உடைத்த சாதனை. சரி, இப்போ ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுவோம். முதல்ல பிவி சிந்து அவங்க. பேட்மிண்டன் கோர்ட்ல இந்தியாவோட பேரே உலகமே கேட்க வைத்தவர். ஒலிம்பிக்ல 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்திய பெண் பேட்மிண்டன் பிளேயர். அடுத்ததாக மேரிகோம் அவங்க. மணிப்பூர்ல ஒரு சாதாரண குடும்பத்தில பிறந்தவர். வசதிகள் குறைவாக இருந்தாலும் கனவை மட்டும் விடல, பல முறை வேர்ல்ட் சாம்பியன் ஆனாங்க. குழந்தைகள் பிறந்த பிறகும் திரும்பி வந்து உலக சாம்பியன் ஆனது அவரோட மன வலிமையை காட்டுது. அடுத்தது மீராபாய் சானு அவங்க. சின்ன வயசுல வீட்டுக்கு விறகு தூக்கிட்டு போன அந்த பெண்மணி பிறகு ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கே வெயிட் லிப்டிங்ல மெடல் வாங்கி கொடுத்தாங்க. வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் இலக்கு இருந்தா வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இவர் தான் சிறந்த உதாரணம். அடுத்தது ஹிமா தாஸ் அவங்க. அசாம் மாநிலத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர். கிராமத்துல ஓட ஆரம்பிச்ச அந்த பெண்மணி உலக அரங்கில் இந்திய கொடியை உயர்த்தினாங்க. அவரே எல்லாரும் திங் எக்ஸ்பிரஸ் அழைப்பாங்க. இன்னொரு பெருமை கோனிரு ஹம்பி அவங்க. செஸ்ல உலகின் சிறந்த வீராங்கனைகளில் ஒருவர். பல சர்வதேச பட்டங்களை வென்று இந்தியாவை பெருமைப்படுத்தி இருக்காங்க. இந்த பெண்மணிகள் எல்லோருடைய கதையிலும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. யாருமே ஒரே நாள்ல வெற்றி பெறல. தோல்வியும் இருந்தது, விமர்சனங்களும் இருந்தது, கஷ்டங்களும் இருந்தது. ஆனா அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் விடல, அதுதான் நம்பிக்கை. அதனாலதான் இன்றும் நாம அவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, வீரம் அப்படின்னா சண்டை போடுறது மட்டும் இல்ல, பயம் இருந்தாலும் முன்னாடி பேசுறதுதான் வீரம். கஷ்டம் வந்தாலும் கனவை விடாம இருப்பதுதான் வீரம். என்னால முடியும்னு நம்புறதுதான் வீரம். அந்த வீரம் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்கு. அதுக்கு குடும்பத்தோட சப்போர்ட், சமுதாயத்தோட நம்பிக்கை, நம்மளோட மரியாதை கிடைச்சா இன்னும் நிறைய சாதனைகள் உருவாகும். இதையெல்லாம் பார்க்கும் போது வேலு நாச்சியார் அவங்க, ஜான்சி ராணி அவங்க போன்ற வீர பெண்கள் விதைத்த தைரியத்தின் விதை இன்னைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்குதுன்னு தெரியுது. அதே மாதிரி சமீப காலங்களில் கர்னல் சோபியா குரேசி போன்ற அதிகாரிகள் இந்திய ராணுவத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்று நாட்டுக்காக சேவை செய்து வராங்க. இது எல்லாமே இந்திய பெண்கள் எந்த பொறுப்பையும் திறமையாக செய்ய முடியும் என்பதற்காக பெரிய எடுத்துக்காட்டு. நண்பர்களே, உண்மையான சுதந்திரம் என்பது பெண்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் சாதிப்பதும் தான். அதனாலதான் இன்று இந்திய பெண்கள் சாதிக்கும் ஒவ்வொரு வெற்றியும் நம் நாட்டின் பெருமையாக மாறிக்கொண்டே இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த ஒவ்வொரு பெண்மணியும் ஒரு வரலாறு மட்டுமில்ல, ஒரு பாடம். வேலு நாச்சியார் அவங்க நமக்கு தைரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. குயிலி அவங்க தியாகத்தின் அர்த்தத்தை புரிய வைச்சாங்க. வீரமங்கை ஜான்சிராணி அவங்க எந்த சூழ்நிலையிலும் மனம் தளரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரோஜினி நாயுடு அவங்க வார்த்தைகளாலேயும் ஒரு புரட்சியை உருவாக்க முடியும் என்பதை நிரூபிச்சாங்க. அதே மாதிரி இன்றைய இந்திய பெண்களும் ராணுவம், அறிவியல், விண்வெளி, மருத்துவம், விளையாட்டு, தொழில்நுட்பம் என எல்லா துறைகளிலும் இந்தியாவின் பெருமையை உலக அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாமும் நாட்டுக்காக பெரிய விஷயம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம வேலையை நேர்மையா செய்யலாம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம், பெண்களை மதிக்கலாம், நல்ல குடிமக்களாக வாழலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்களே தான் ஒரு பெரிய இந்தியாவை உருவாக்கும். இந்த சுதந்திர தினத்தில் நம்ம கையில இருக்கும் தேசிய கொடியை பார்த்து பெருமைப்படுறதோடு மட்டும் இல்லாம இந்த நாட்டுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒவ்வொருத்தவரும் நம்மளே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். அந்த கேள்விக்கான நல்ல பதில்தான் நம்மளையும் நம்ம நாட்டையும் இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த அழகான பயணத்தில் என்னோடு கூட இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. சுதந்திரம் என்பது 1947 முடிந்த ஒரு கதை இல்லை, ஒவ்வொரு தலைமுறையும் தொடர வேண்டிய ஒரு பயணம். உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ.
1: இதுவரை பேசுவது நான் பகுதியில் நித்திரவிளை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவியான பி வி வினிஷா அவர்கள் வழங்கிய உரையை கேட்டீர்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியில் வரப்போகுது நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை.
2: அணு ஆயுதம் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டதன் 80வது ஆண்டு நிறைவை கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதியன்று உலகம் முழுவதும் ஹிரோஷிமா தினமாக கொண்டாடப்பட்டது.

0: 1945 ஆகஸ்ட் 6 அமெரிக்கா லிட்டில் பாய் என்ற குறியீடு பெயரிடப்பட்ட முதல் அணுகுண்டை ஜப்பானிய நகரமான ஹிரோஷிமா மீது வீசியது. குண்டினால் உருவாக்கப்பட்ட தீப்பந்தம் நகரத்தின் 13 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அழித்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம் அனுசரிக்கப்பட்டது. இது நாட்டின் கைத்தறி நெசவாளர்களை கௌரவிப்பதற்கும் இந்தியாவின் கைத்தறி தொழிலை முன்னிலைப்படுத்துவதற்கும் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு கைத்தறி தொழிலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இந்த தினம் முதன் முதலாக ஜூலை 2015 மத்திய அரசால் ஆகஸ்ட் 7 என்று தேசிய கைத்தறி தினமாக அறிவித்தது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வங்க பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 1905 கல்கத்தா டவுன் ஹாலில் இந்த நாளில் தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவு கூறும் வகையில் ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த இயக்கம் உள்நாட்டு பொருட்கள் மற்றும் உற்பத்தி செயல்முறைகளை மீண்டும் உயிர்ப்பிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. கைத்தறி துறை நாட்டின் புகழ்பெற்ற கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் நாட்டின் முக்கிய வாழ்வாதாரமாகவும் உள்ளது.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவ நிகழ்வுகளை செக்மெண்ட்ல நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க.
0: எப்போதுமே நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்காம நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அடுத்ததா கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
2: கர்நாடகாவில் இருந்து மாலத்தீவுக்கு நீலம் மற்றும் தோத்தாபுரி மாம்பழங்கள் முதன்முறையாக விமானம் மூலம் அனுப்பப்படுவதற்கு வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் வசதி செய்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள போகப்புரத்தில் அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இது 2014 மாநில பிரிவினைக்கு பிறகு ஆந்திர பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட முதல் நவீன கட்டமைப்புகளுடன் கூடிய சர்வதேச விமான நிலையமாகும். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் பெண்களுக்கான 48 கிலோ எடைப்பிரிவில் அஷ்மிதா டே மற்றும் ஆண்களுக்கான 60 கிலோ எடைப்பிரிவில் ஹர்சிங் ஆகியோர் ஜூடோவில் இந்தியாவின் முதல் தங்க பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவருக்கான நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் அவர்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த பழுத்தூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டி அவர்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மத்திய அரசு மூத்த IAS அதிகாரியான அனுராக் ஜெயின் அவர்களை நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரியாக நியமித்துள்ளது. பணியாளர் மற்றும் பயிற்சி துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ உத்தரவின்படி இந்த நியமனத்திற்கு அமைச்சரவையின் நியமனக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது.
0: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம்.
2: மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளையபாத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
3: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாகர்கோவில்
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப்

0: ஹாஸ்பிட்டல்ஸ் திருநெல்வேலி. கால் 7520-12356.
1: நீர்கள் கேட்ட செய்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 10:30 ஆயிட்டு இருக்குது. ஆரம்பமாயாச்சு நம்ம வீட்டு செல்லக்குட்டீஸ்களுக்கான சிறுவர் குரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க குட்டீஸ்களா நீங்கெல்லாம் ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பக்கூடிய குட்டீஸ், அதாவது அவங்களுடைய தனித்திறமைகளை எல்லாருக்கும் நம்முடைய நேயர்கள் எல்லோரும் கேட்டு மகிழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற குட்டீஸ் உடனே டயல் பண்ணுங்க. 04652 அப்படிங்கிற முன்னழைப்பு எண்ணுடன் 2602-40 அல்லது 2907-22 அப்படிங்கிற எண்ணுக்கு உடனே டயல் செய்து உங்களுடைய திறமைகளை இந்த உலகம்தான் பார்க்கட்டுமே அப்படிங்கிறதோட முதலாவதாக நம்முடைய நிகழ்ச்சியில் இணைய இருக்கும் அந்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு ஸ்ரேயா. சொல்லுங்க ஸ்ரேயா, எங்க இருந்து பேசுறீங்க? வீடுங்க கொல்லங்கோட்ல இருந்து பேசுறீங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? சரி கேக்கலாமே, பாடுங்க. சோ மிக்ஸ் தி பிளேஸ் அன்டைடி, இல்ல பேப்பர்லாம் கீழே இருக்கும் போது குப்பை கீழே போடக்கூடாது, அப்ப என்ன பண்ணணும், எடுத்து டஸ்ட்பின்ல போடணும். சூப்பரா பாடுனீங்க. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா இந்த ரைம்ஸ் உங்களுக்கு? ஆமா. எந்த ஸ்டாண்டர்ட் நீங்க? எல்கேஜி. எல்கேஜிலேயே சூப்பரான கருத்தோட ஒரு பாட்டு நீங்க பாடி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க தனுஸ்ரீ, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? சொல்லுங்க கேக்கலாமே.
2: ஒழுக்கத்தை நீட்டார் பெருமை விழுக்கத்து வேண்டும் பனைவல் துணிவை சுரண்டார் பெருமை துணை கூறி வையத்தி இறந்தாரே எண்ணிக்கொண்டு ஆட்டு இனிமே வகை திறந்து ஈண்டாரம் பூண்டார் பெருமை பெருங்கிட்டு ஒழுங்க
1: சூப்பரா சொல்லிருக்கீங்களே. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா இந்த திருக்குறள் உங்களுக்கு, இல்ல நீங்களாவே படிச்சீங்களா? நீங்களே படிச்சீங்களா? சூப்பர், அப்ப வாழ்த்துக்கள். அருமையா படிச்சிருக்கீங்களே. யாரு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? அம்மாவா? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: வணக்கம் வணக்கம், ஹலோ, பேசலாம், இணைப்புல இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம செல்லக்குட்டீஸ்ட பேசுறதுக்கு முன்னாடி சமுத்திரம் திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு வர இருக்குது, கேட்டு ரசிக்கலாமே.

0: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
4: போன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு போன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
6: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பேச குமாரத்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம், பேசலாம். பாட்டு போட போறீங்களா? சரி, பாடுங்க. அதுக்கு முன்னாடி உங்க பேர்
7: சொல்லுங்களேன்.
6: எங்க இருந்து பேசுறீங்க? நெட்டாங்கோட்ல இருந்து. சொல்லுங்க, இப்ப பாட்டை பாடுங்க, கேக்கலாம். அப்படியா? நீங்க மாப்பிளம் வச்சிருக்கீங்களா? வீட்டுல வீட்டுக்கு வரலாமா? அப்ப வாங்கி தருவாங்களா? சரி, அப்ப வரலாம். அப்படிதானே உங்க வீட்டுக்கு மாம்பழம் சாப்பிட? அருமையா பாடுனீங்க. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க?
7: எல்கேஜியா?
6: அப்ப சூப்பரா பாடி இருக்கீங்களே, வாழ்த்துக்கள்.
7: நன்றி.

0: வணக்கம்
1: ஹாய் பிரியா.
0: வணக்கம், உங்க பேர் என்ன? நிரஞ்சனா. எங்கிருந்து பேசுறீங்க? சரி, அப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க பாட்டு பாட போறீங்களா? பாடுங்களே, கேட்கலாம். பாட்டு முடிஞ்சா? முடிஞ்சு. யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த பாட்டு உனக்கு? உங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, சூப்பரா பாடுன. நீங்க சொல்லுங்க, நாளைக்கு ஸ்கூல் போய், நாளைக்கு ஸ்கூல் போவீங்க தானே? ஸ்கூலுக்கு போய் டீச்சர்கிட்ட சொல்லுங்க, மேம் நான் இதை குமரி பண்பலை 101 பாடினேன் அப்படின்னு சொல்லணும். சரியா? வாழ்த்துக்கள், அருமையா பாடுனீங்க. நன்றி.

0: வணக்கம் வணக்கம், பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்களா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வீடு எங்க இருக்கு உங்க வீடு? எங்க இருக்கு? சரி, பாட்டு பாடுறீங்களா?
1: Read, read, read a book. Read a book every day. Learn, learn, learn new words as you laugh and play.
0: பாட்டு முடிஞ்சா? ரைம்ஸ் முடிச்சிட்டீங்களா? குடுங்களேன், தங்கச்சிட்ட குடுங்க. ஹலோ, தங்கச்சி பேர்
1: என்ன?
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
1: பாட்டு. கனிலா கண்டா, கனிலா கண்டா.

ஆஹா, காமராஜர் பத்தி சூப்பரா பாட்டு பாடினீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸ்கூல்ல இந்த பாட்டு பாடி இருக்கீங்களா? ஸ்கூல்லயும் பாடி இருக்கீங்க, ஸ்கூல்ல சூப்பரா பாடினீங்க, எல்லாரும் சொல்லிருப்பாங்களே. வாழ்த்துக்கள்டா, வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம செல்லக்குட்டீஸ்ட்டை நம்ம பேசலாம். அதற்கு முன்பு சின்ன கணமா அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வர இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஸ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கன்னிப்பூ நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள், அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு, நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜபா ஹில்லாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
4: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
5: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
4: நல்ல வேலைப்பா.

0: நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
6: ஏஎம்பி ஃபர்னிச்சர்ஸ். ஏஎம்பி
7: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
9: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
10: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
9: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
11: நேரம் 10:55. சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒலிக்க இருக்கும் பாடல் பெற்றால் நான் பிள்ளையா திரைப்படத்தில் இருந்து.

கொடுக்கக்கூடாது என்ற நிலை உண்டா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த அனைத்து செல்ல குட்டீஸ்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பு நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் நன்றிகள். தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:01. நேயர்களே, நமது பண்பலையில் இப்போது நாம் ஏக்சூர் கேட்கலாம்.

நேர்லே உங்களுக்காக ஒரு சூப்பரான நிகழ்ச்சியை இப்ப ஞாபகப்படுத்திடுறோம். இன்னைக்கு சாயங்காலம் 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நம்ம குமரிப்பண்மலை நூற்றோன்ல கேட்கலாம். அதனை அடுத்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து காக்கோரி சம்பவ நினைவு நாள் சிற்றுரை இடம்பெறும். இதனை அடுத்து எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக நம்ம குமரிப்பண்பலை நூற்றோன்ல இடம்பெறுதுங்க. நேர்களே, இன்னைக்கு சாயங்காலம் இடம்பெறக்கூடிய இந்த எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கணும், உங்களுக்கு பிடிச்ச பாடலை இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அதுக்கான குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம். 94 42 43 02 43. இந்த எண்ணிற்கு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்த விவரங்களுடன் 94 42 43 02 43 இந்த அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை நம்ம குமரி பண்பலை நூற்றோன்ல சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாமே. எஸ் எம் எஸ் அனுப்ப தயாராக இருப்பீங்க. அதே நேரம் இந்த நிகழ்ச்சி இப்ப உங்களுக்காக ஒன்னு ஆரம்பமாயாச்சு. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:09 ஆகியாச்சு. இந்த நிகழ்ச்சி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது முதல் நண்பகல் 12 வரைக்கும் இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். பொது அறிவில் ஆர்வமுள்ள அன்பு நேயர்களை போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகும் இனிய நேயர்களை, உங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் உத்வேகமூட்டக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி இது. அறியாத வினாக்களின் விடைகளை அறிந்து கொள்ள, அறிந்த வினாக்களின் விடைகள்

0: பகிர்ந்து கொள்ள தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய நம்முடைய பண்பலையின் தொலைபேசி எண்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம். 260 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 0465 2. நாங்க ரெண்டு பேர் ரெடி ஆகிட்டோம் உங்களுக்காக குமரி பண்பலையுடன் பொதறிவு நிரலை நிகழ்ச்சிக்காக. சரி, பொதறிவு நிரலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. உங்களுக்காக கேள்வி வந்தாச்சு, கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய இரண்டாவது விண்வெளி ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறது கேள்வி.
0: ஓகே, இந்தியாவினுடைய இரண்டாவது ஏவுதளம் வந்து எங்கு அமைக்கப்பட இருக்குது அப்படிங்கறது தான் நேயர்களுக்காக கேள்வி. எங்க அமைக்க போறாங்க அப்படிங்கறது கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே இணைப்புல வரலாம். இப்ப நேயர்கள் இணைப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க, கேள்வி கேட்ட மறுகணமே சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: விண்வெளி ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? க்ளூ என்ன அப்படின்னா, இது தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கறது ஒரு க்ளூ.
2: சென்னையில
1: அப்படிங்கறது இன்னொரு முயற்சி பண்ணலாம். நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க இப்போதைக்கு.
0: நன்றி. நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, இன்னும் சில நொடிகள்ல வந்து இதற்கான சரியான விடையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நல்ல முயற்சி பண்ணாங்க முதல் நேயர் இணைப்புல வந்து. இப்போ அடுத்த நேயர் இணைப்புல வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: அகஸ்தீஸ்வரத்துல இருந்து பால்மணி.
0: ஓகே, அகஸ்தீஸ்வரத்துல இருந்து பால்மணி ஐயா சொல்லுங்க, விடை சொல்லிடலாமே.
3: குலசேரகப்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம்.
1: சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்தடுத்த முயற்சியில அந்த நேயர் வந்து தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க, நம்ம அடுத்த நேயரை சந்திப்போம் சொல்லுவோம். அதாவது முதல்ல வந்து விடை தவறா சொல்லிட்டாங்க, இருந்தாலும் முயற்சி பண்ணி சொன்னாங்க. இந்த நேயர் எந்த பகுதி அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. நம்முடைய நேயர்கள் அந்த அளவுக்கு உன்னிப்பா அடுத்தடுத்து வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வந்துட்டாங்க. ஆமா, இப்ப நம்ம கூடுதல் தகவல்கள் எல்லாம் பகிர்ந்துக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவினுடைய இரண்டாவது விண்வெளி ஏவுதளம் வந்து குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டத்தில், நம்மளுடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைக்கப்பட இருக்குது. இப்போ இது எதுக்காக நம்முடைய அப்படின்னா, இது இரண்டாவது அப்படின்னா முதலாவது எது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? முதலாவது ஏவுதளம் வந்து ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திராவில இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டால தான் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், அங்கதான் முதல் ஏவுகணம் வந்து இருந்துச்சு. இப்ப வந்து ஏன் இதற்கான தேவை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சின்ன ரகமான செயற்கை கோள்களை வந்து ஏவுதற்கு இந்த இன்னொரு ஒரு ஏவுதளம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு யோசனையில வந்து இது வந்து ரொம்ப வருஷமா யோசிச்சு ஆய்வு பண்ணி கடைசியா இறுதியா வந்து குஜராத்ல இருந்து ஒரு இடத்தை தேர்ந்து செய்து ரெண்டையும் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இந்த குலசேகரப்பட்டினம் அப்படிங்கறது வந்து ஏதுவான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்திருக்கிறாங்க. ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதாவது சிறிய செயற்கைக்கோள், 500 கிலோ எடை வரைக்கும் உள்ள செயற்கைக்கோளை வந்து இங்க இருந்து நம்ம லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 2025 இதற்கான பணிகள் தொடங்கி இப்போ வந்து நிறைவு நிலையில இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட இறுதியில வந்து பணிகள் முற்றிலுமா முடிஞ்சிடும். அடுத்த வருஷம் வந்து இது வந்து மக்களுடைய முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. இங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் தற்போதைக்கு 20 முதல் 25 விண்வெளி செயற்கை கோள்களை வந்து ஏவுகணும் அப்படின்னு ஒரு இலக்கோட செயல்பட்டு இருக்காங்க.
0: சூப்பரா வந்து நிறைய கூடுதல் தகவல்களை பகிர்ந்துகிட்டோம். இப்ப அந்த கேள்வி பதிலும் மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்காக ஞாபகப்படுத்திடலாம்.
1: இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம்.
0: ஓகே, இதுவும் வந்து ஏவுகணை தொடர்பான ஒரு கேள்விதான். நானும் இப்ப கேட்க போறேன். அக்னி 4 அப்படிங்கிற ஏவுகணை பத்தி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, அக்னி 4 பாலிஸ்டிக் ஏவுகணை எந்த மாநிலத்தில் சமீபத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்திருக்காங்க? இப்ப ரீசெண்டா தான் ஒரு மாநிலத்துல வந்து ஒரு பிளேஸ்ல வந்து இத வந்து பரிசோதனை செய்து வெற்றிகரமா நிகழ்த்தி இருக்காங்க.

அது எந்த மாநிலம் அப்படிங்கறதா கேள்வி. மீண்டும் ஒருமுறை, அக்னி 4 பாலிஸ்டிக் ஏவுகணை எந்த மாநிலத்தில் சமீபத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? இணைப்புல நேயர்கள் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, விடை சொல்லிடலாமே சார்.

0: இல்லாமே சார்.
1: ஒடிசா ஒடிசா ஒடிசா
0: ஒடிசா அப்படிங்கிறது சரியா?
1: ஆமா சரிதான்.
0: எந்த இடம் தெரியுமா?
1: சந்திப்பூர்.
0: சந்திப்பூர் அப்படிங்கறத ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. ஒடிசால சந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த ஏவுகணை 4, அதாவது அக்னி 4 பாலிஸ்டிக் ஏவுகணைய வந்து வெற்றிகரமா சோதனை செய்து பார்த்திருக்காங்க. இது வந்து 4000 கிலோமீட்டர் பாய்ந்து வந்து தாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அணுகுண்டுகள் உள்பட 1000 கிலோ வரைக்கும் வெடிகுண்டுகளை சுமந்து சென்று தாக்கக்கூடிய திறன் பெற்றதா இருக்குதான் இந்த அக்னி 4 ஏவுகணை அப்படிங்கறது. ஏற்கனவே நடைமுறையில இருக்கக்கூடியதுதான், அதாவது அந்த ஏவுகணைகள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அது சரியா செயலாற்றுதா அப்படிங்கறத ஒரு அப்டேட் செய்து திருப்பியும் அதை பரிசோதிப்பாங்க. அந்த வகையில தான் இப்ப சமீபத்துல அதை வெற்றிகரமா இயக்கி பரிசோதனை செய்திருக்காங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை, அக்னி 4 பாலிஸ்டிக் ஏவுகணை எந்த மாநிலத்தில் சமீபத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது அப்படின்னா ஒடிசா மாநிலம். ஒடிசா மாநிலத்துல எந்த ஊர் அப்படின்னா சந்திப்பு. இப்ப நேயர்களுக்கு அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டுடலாமா?
2: கேட்டுடலாம். முதலாம் உலக போர் நடந்துச்சு இல்லையா, இந்த உலக போரை முடிவுக்கு கொண்டு வந்த அந்த ஒப்பந்தம் எது, அது என்று கையெழுத்திடப்பட்டது அப்படிங்கறது கேள்வி.
0: ஓகே, கேள்வி மீண்டும் ஒரு முறை.
2: முதலாம் உலக போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒப்பந்தம் எது, அது என்று கையெழுத்திடப்பட்டது.
0: ஓகே, இதுக்கான விடைய நேயர்களே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த பாடலை கேட்டுக்கிட்டே. இந்த பாடலுக்கு அப்புறமா சரியான விடை என்ன அப்படிங்கறத நீங்க சொல்ல நாங்க தெரிஞ்சுக்க போறோம். கூடுதல் தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப சண்டக்கோழி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்பில் தாமரையின் வரிகளில் சின்மயி, கங்கா, சித்தராசு, ஜெசி கிப், சுஜாதா மோகன் இவங்க குரல்கள்ல பாடல் வாழ்ந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தீரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805. அகில இந்திய அளவில் கல்விக் கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: முதலாம் உலக போரை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்த ஒப்பந்தம் எது, அது என்று கையெழுத்திடப்பட்டது?
4: இதுக்கு விடை சொல்றதுக்கு இப்போ இணைப்புல நேயர்கள் வந்துகிட்டாங்க, அவங்களை சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
5: நான் மதுரை.
4: விடை சொல்லிடலாமே.
5: முதலாம் முடிவுக்கு கொடுத்த ஒப்பந்தம் பேர் வந்து விவசாய ஒப்பந்தம்.
4: என்ன ஒப்பந்தம்?
5: விவசாய்
3: விவசாயில் அப்படிங்கறது சரியான பதில் சொல்லி இருக்கிறீங்க. என்றைக்கு அப்படின்னு தெரியுமா சார்?
5: ஆமா, இது வந்து 1919 ஜூன் 18.
3: ஜூன் 18 அப்படிங்கறது கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள்.
4: சரி, நம்ம வந்து கேள்வி கேட்டதுக்கு இப்ப சரியான விடை அவங்க சொல்லிட்டாங்க. ஆமா, நம்ம வந்து கூடுதல் தகவல்களை இப்ப சொல்லிடலாம்.
3: முதலாம் உலக போரை வந்து அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்த ஒப்பந்தம் எது அப்படின்னா, ட்ரீட்டி ஆஃப் வெர்சாயில்ஸ், அதாவது வெர்சாயில்ஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து June 28, 1919 வந்து கையெழுத்திடப்பட்டிருக்குது. எங்க வச்சு கையெழுத்திட்டாங்க, எங்க வச்சு இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய வெர்சாயில்ஸ் அப்படிங்கிற அரண்மனையுடைய ஒரு மண்டபம், ஹால் ஆஃப் மிரர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மண்டபத்துல வச்சுதான் இந்த ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு வந்து நடந்திருக்குது. இதுல வந்து பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சாங்க. அவங்க யாருன்னு பார்த்துக்கலாம். அமெரிக்க அதிபராக இருந்த வுட்ரூ வில்சன், அதுக்கப்புறமா ஜார்ஜ் கிளமன்சோ அப்படிங்கிற பிரான்ஸுடைய பிரதமர், அதுக்கப்புறமா வந்து டேவிட் லாய்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற பிரிட்டனுடைய பிரதமர், விக்டோரியோ ஆர்லாண்டோ அப்படிங்கிற இத்தாலியுடைய பிரதமர், இவங்க 4 இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சாங்க. இதுக்கு இதனுடைய தொடர்ச்சியா என்ன அப்படின்னா, நம்ம லீக் ஆஃப் நேஷன்ஸ், இன்றைய ஐநா சபை இருக்குது இல்லையா, இதனுடைய ஒரு முன்னோடியா இருந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ், அதாவது இனிமே இந்த உலகத்துல உலக போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துடன் வந்து இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து இந்த ட்ரீட்டியுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது கூடுதலான தகவல்.
4: ஓகே, சூப்பரா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களுக்காக அந்த கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம்.
3: முதலாம் உலக போரை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்த ஒப்பந்தம் எது, அது என்று கையெழுத்திடப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் ட்ரீட்டி ஆஃப் வெர்சாயில்ஸ். அது வந்து ஜூன் அதாவது

0: வெர்சாயல்ஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஜூன் 28 1919 வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு.
1: ஓகே, இப்ப நேர்வெளில அடுத்த கேள்வி என்ன கேட்க போறோம் அப்படிங்கறது கெஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு விளையாட்டு போட்டி நடந்துச்சுல காமன்வெல்த். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இனி அடுத்த காமன்வெல்த் எப்போ நடக்கும் அப்படின்னா 2030வது வருஷம் நடக்கும். அது எங்க நடக்கும் அப்படிங்கறத கேள்வி. 2030வது ஆண்டு நடைபெறும் காமன்வெல்த் போட்டி இந்தியாவில்தான் நடக்குது. இந்தியாவில எந்த மாநிலத்தில் நடக்குது அப்படிங்கறத நேர்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வரலாம். 2030வது ஆண்டு நடைபெறும் காமன்வெல்த் போட்டி இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நடைபெறும்? இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். ஓகே, விடை சொல்லிடலாமா?
2: குஜராத்.
1: குஜராத்ல எங்க நடக்கும் தெரியுமா?
2: அகமதாபாத்.
1: சூப்பர், சரியான விடை சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நன்றிங்க சார். குஜராத்ல அகமதாபாத்ல தான் அந்த 24வது காமன்வெல்த் போட்டி 2030வது வருஷம் நடைபெற போகுது. நம்முடைய இந்தியாவில நடைபெறக்கூடிய 2வது காமன்வெல்த் போட்டி அப்படிங்கறத பெருமையோடு நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்ப நடந்துச்சு அப்படின்னா 2010வது வருஷம் நம்ம இந்தியாவில புதுடெல்லி அப்படிங்கிற இடத்துலதான் நடந்திருக்கு. 100 ஆண்டு கொண்டாட்டமாக நம்ம இந்தியாவில அடுத்த காமன்வெல்த் போட்டி வெகு சிறப்பா நடைபெற போகுது. 2030வது ஆண்டு நடைபெறும் காமன்வெல்த் போட்டி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடைபெறும் அப்படின்னு கேள்வி கேட்டோம். அதற்கான சரியான விடை குஜராத். குஜராத்ல எந்த பகுதி அப்படின்னா அகமதாபாத்ல நடக்க போகுது. இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
0: கேட்டுடலாம். இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்கு அப்படிங்கறது தான் கேள்வி.
1: ஓகே, இந்தியாவில எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படிங்கறத நேயர்களே நீங்க கவுண்ட் பண்ணுங்க மனசுக்குள்ளே. இந்த பாடலை கேட்டுக்கிட்டே உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு. டி இமானுடைய இசையமைப்புல அருண் ராஜா காமராஜ், இவங்களுடைய வரிகள்ல புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி, அந்த கொடி இளையராஜா, இவங்களுடைய குரல்கள்ல நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துல பாடல் கேட்டுடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை, 120 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில். திருநெல்வேலி
2: ஷிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: ஷிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் ஷிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம

0: போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: இப்பொழுது முற்பகல் சரியாக 11:35 ஆகியாச்சும் நம்ம குமரி பண்பலையிலிருந்து குமரி பண்பலையுடன் பொதுறிவு நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நேர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டதை ஞாபகப்படுத்திடலாம்.
1: என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படிங்கறத கேள்வி.
0: சரி, நம்ம நேர்கள்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டா இணைப்புல வந்து பதில் சொல்லி அசத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க. சந்திச்சிடலாமா? வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சார், பதில் சொல்லிடலாமே. என்னங்க சார்?
1: சரியான பதில் சொல்லி இருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க சார், நன்றி. ஓகே, சரியான விடை சொல்லிட்டாங்க. இப்ப கூடுதல் தகவல்களை சொல்லிடலாம்.
1: சொல்லிடலாம். இந்தியாவில் மொத்தம் நேயர் சொன்ன மாதிரி 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. இந்த 25 உயர் நீதிமன்றங்கள்ல ரொம்ப பழமையான நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்கட்டா நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் வந்து 14 May 1862 தொடங்கியிருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் வந்து என்னைக்கு தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 26 June 1862, கிட்டத்தட்ட ஒரு 43 டிஃபரன்ஸ் தான். அதுல வந்து நம்ம பழமையான நீதிமன்றம் அப்படிங்கிற இடத்துல 2வது இடத்துல நம்ம வந்துட்டோம். இப்போ இன்னைக்கு இருக்கிறதுல வந்து ரொம்ப புதுமையான நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானால வந்து 2019, அதாவது ரெண்டு மாநிலங்கள் இரண்டா பிரிஞ்ச நேரத்துல வந்து மொத்தம் 2 இந்த நீதிமன்றங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா புதுசான புதுமையான இளமையான நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பாம்பேல இருக்கக்கூடிய நீதிமன்றம் மற்றும் பஞ்சாப் ஹரியானா உயர் நீதிமன்றம், இந்த ரெண்டு நீதிமன்றங்களையும் வந்து இதனுடைய கட்டிட அமைப்பு கலையை பார்த்து யுனெஸ்கோ வந்து தன்னுடைய பாரம்பரிய தலங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸ்பெஷலான தகவல்.
0: ஓகே, நிறையவே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை சொல்லிடலாம்.
1: இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் உள்ளன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் 25.
0: சரி, நேயர்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ கேள்வி கேட்டுடலாம். இந்தியாவில ராம்சார் தளம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம்ல, இப்ப வந்து 101வது ராம்சார் தளமாக ஒரு ஏரியை அறிவிச்சிருக்காங்க. இப்ப கேள்வி வந்து ஏரி எந்த ஏரி அப்படிங்கறது மேட்டர் கிடையாது, ஏரியை நம்ம சொல்லிட போறோம். என்ன ஏரி அப்படின்னா கிளாவ் ஏரி. இது வந்து இந்த ஏரி எந்த மாநிலத்துல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் நேயர்களுக்கான கேள்வி. கொஞ்சம் நேயர்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா கேட்டுடலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஏரிக்கு பேரையும் சொல்லியாச்சு. இந்தியாவின் 101வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள கிளவ் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு? கேள்வி கேட்ட மறுகணமே நம்ம நேயர்கள் வந்தாச்சு, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், சொல்லது கேக்குது. உங்க பேரு ஊர்லாம் சொல்லிடலாமே. நாகர்கோவில் இருந்து உங்க பேர் சத்தமா சொல்லலாமே. ஓகே சார், விடை சொல்லிடலாமே. இந்தியாவின் 101வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள கிளவ் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு? ஆந்திரா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்களையா, நன்றி. இணைப்பு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பிரசாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே, விடை சொல்லிடலாமே.
2: இது வந்து அருணாச்சல பிரதேசம் மாநிலம் மேடம்.
0: அருணாச்சல பிரதேசம், சரியான விடை. வாழ்த்துக்கள்
2: இருவருக்கும். நன்றிகள்.
0: நன்றி, நன்றி. சரி, அருணாச்சல பிரதேசத்துலதான் இந்த கிளவ் ஏரி வந்து அமைந்திருக்கு. உலக அளவுல ராம்சார் தலங்களை கொண்ட நாடுகள்ல நம்ம இந்தியா எத்தனாவதுல இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா, 3வது பிளேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். முதல் இடத்துல UK, அடுத்தது 2வது இடத்துல மெக்சிகோ இருக்குது. இப்படி உலக அளவுல இருக்கும்போது 3வது இடத்துல நம்ம நாடு இருக்குது அப்படிங்கறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஆசிய அளவுல நம்ம இந்தியா முதல் இடத்தை வகிக்குது. ஈரநிலங்களை தான் ராம்சார் தளம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்.

0: ஈரான்ல உள்ள ராம்சார் அப்படிங்கிற நகரத்துல உலக நாடுகள்லாம் சேர்ந்து 1971 வருஷம் பிப்ரவரி மாசம் 2 ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. அதாவது ஈர நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக ராம்சார் தளம் அப்படிங்கறத அறிவிச்சாங்க. அருணாச்சல பிரதேசத்தின் முதல் ராம்சார் தளம் தான் இந்த கிளவ் ஏரி. இது வந்து காம்லாங் புலிகள் காப்பகத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இமயமலை பல்லுயிர் பெருக்கம் பகுதியிலையும் திகழுது. இங்க பார்த்தோம் அப்படின்னா 150 மேற்பட்ட மர இனங்கள் இருக்குதான். 349 அதிகமான ஆர்கிட் இனங்களும் இந்த பகுதியில வந்து வாழ்றதா சொல்றாங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. இந்தியாவின் 101 ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள கிளவ் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு? இதற்கான விடை அருணாச்சல பிரதேசம். இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டிடலாம்.
1: 2026 டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருதை வந்து ரெண்டு பேர் பெற்றிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் யார் அப்படிங்கறதுதான் கேள்வி. மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். 2026 டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது, இந்த விருதை ரெண்டு பேர் வாங்கி இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் யார் அப்படிங்கிற
0: அந்த ரெண்டு பேர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இந்த பாடலை கேட்டுடலாம். நேர்களே, உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இவங்களுடைய வரிகளில், கரிஷ்மா ரவிச்சந்திரன், ஸ்ரீனிஷ் ஜெயசீலன், ஹிப்ஹாப் தமிழா இவங்களுடைய குரல்கள்ல, ஹிப்ஹாப் தமிழாவோட இசையமைப்புல அரண்மனை 4 அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து இது ஒரு பாடல்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர்.

0: சிறந்த சிகிச்சைகளுக்கு ஒன்ஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
2: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
1: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
2: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
2: மாலை 5-2 முல்லைச்சரம்,
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
2: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக் வெட்டூர் நிமிடம் நாகர்கோவில் 233066.
5: முற்பகல் 11:46 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்வியை ஞாபகப்படுத்திடலாமா?
6: 2026 டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது ரெண்டு பேர் பெற்றிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் யார்?
5: ஆமா, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா நம்ம நேயர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
7: வணக்கம்.
5: வணக்கம் சொல்லக்கூடிய உங்க பெயர்
7: என்ன?
5: சரி, ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உங்க வீட்டு வானொலி ஒலி அளவை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. சரிமா, விடை என்ன?
6: சரியான பதில் சொல்லி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள்.
5: ஆனா இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட் டைம் பேசும்போது சூப்பரா நீங்க இன்னைக்கு பதில் சொன்னீங்கல்ல, அப்போ உங்க வானொலி ஒலி அளவை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பேசணும், சரியா? உங்க பேர் ஒரு முறை சொல்லிடலாமா? ஓகே, எந்த ஊர்ல இருந்து? ஓகேமா, நன்றி. அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. பலரும் போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக கூடியவங்க கூட குறிப்பிடுத்திட்டு கூட இருப்பாங்க. அதனால யாருக்குமே இடையூறு இல்லாம நம்ம பேசும்போது உங்களுக்கு இணைப்பு கிடைச்ச சந்தோஷம் ஒருபுறம் இருக்கும். ஆனா மறக்காம வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு பேசுனீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். இப்போ இந்த கேள்விக்கான கூடுதல் தகவல்களை சொல்லிடலாமா?
6: தெரிஞ்சுக்கலாம். 2026 எம் எஸ் சுவாமிநாதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருதை வந்து பி பேச்சியம்மாள் அப்படிங்கிறவங்களும் கோவிந்தம்மாள் அப்படிங்கிறவங்களும் வாங்கியிருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த விருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பல்லுயிர் தன்மை, அதாவது பயோடைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை பாதுகாக்கிறது. அதுக்கப்புறமா கடல்சார் உயிரினங்களுக்கு வந்து ஊறு விளைவிக்கும் வண்ணம் இருக்கக்கூடிய இந்த நெகிழி பொருட்கள், நெகிழி கழிவுகள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் கடல்ல இருந்து அப்புறப்படுத்துறது. அதே மாதிரி நிலையான விவசாயம், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல, அப்ப இதெல்லாத்தையுமே செய்யறவங்களுக்கு இப்ப இந்த தன் இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய தனிநபர் இல்லைன்னா அமைப்புகளுக்கு வந்து இந்த விருது வந்து வருஷ வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விருதை வந்து பி பேச்சியம்மாள் அப்படிங்கிறவங்களும் கோவிந்தம்மாள் அப்படிங்கிறவங்களும் பெற்றிருக்காங்க. இந்த பேச்சியம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து எதற்காக இந்த விருதை வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த மீன் வலைகள் இருக்கு இல்லையா, மீன்பிடி வலைகள், இதெல்லாம் கைவிடப்பட்டு அப்படியே இந்த கடல்ல அது கிடக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பவழப்பாறைகளா இருக்கட்டும், இல்லைன்னா கடல் வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்குது, இதுகளுடைய வாழ்க்கைக்கு வந்து இது ஒரு பாதிப்பா இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேச்சியம்மாள் அப்படிங்கிறவங்க அகற்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு ஆற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி கோவிந்தம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து இயற்கை விவசாயத்தை அவங்களும் செய்து இன்னும் நிறைய மக்கள்கிட்ட ப்ரமோட் பண்றதுனால அவங்க வந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது கூடுதலான தகவல்.
5: ஓகே, சூப்பரா சுவாரஸ்யமா இருந்துச்சு. இப்போ கேள்வி தொடர்பான கூல் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கேள்வியும் பதில மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம்.
6: 2026 டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருதை பெற்றவர்கள் பி பேச்சியம்மாள் மற்றும் கோவிந்தம்மாள்.
5: ஓகே, நேர்களுக்காக அடுத்த கேள்வி கேட்க போறோம். இப்போ சமீபத்துல தான் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையம் வந்து திறந்திருக்காங்க. எங்க திறந்திருக்காங்க அப்படிங்கறது தான் கேள்வி. சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டிருக்கு? இதுதான் நேர்களை உங்களுக்கான அடுத்த கேள்வி. இதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வந்து

0: பதில சொல்லிடலாம். சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டிருக்கு? விடை சொல்றதுக்கு இணைப்புல ஒரு நேயர் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். பாரசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன்.
0: பாரசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன் சார், விடை சொல்லிடலாமே.
1: ஸ்ரீலங்கா.
0: ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். நன்றிங்கய்யா. நன்றி. இந்த நேயர் வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் எந்த ஊர் சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: மதுஸ்ரீ பூக்கோட்ல இருந்து.
0: ஓகே. விடை என்ன?
2: மைசூர்.
0: மைசூர் அப்படிங்கறது சரியான விடை. நன்றி.
2: நன்றி.
0: வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். ஓகே. மைசூர்ல தான் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையமான விவேக ஸ்மரகத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க. சிகாகோவில் நடைபெற்ற சமயங்களின் பாராளுமன்றத்துல பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா புறப்படுறதுக்கு முன்னாடி 1892 வருஷம் சுவாமி விவேகானந்தர் அவங்க மைசூருக்கு வருகை புரிந்து மைசூருடைய திவான் சர் கே சேஷாத்ரி ஐயர் அவங்களை சந்திச்சாங்க. மைசூர் மகாராஜா ஸ்ரீ சாம ராஜேந்திர உடையார் அவங்க கிட்ட இருந்து நிதியுதவி பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பயணத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில தான் இந்த நினைவகம் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையம் அப்படிங்கறத திறந்திருக்காங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை மைசூர். சரி, நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
3: கேட்டுடலாம். பித்தோரா ஓவியம் அப்படிங்கறது வந்து சமீபத்தில் ஜிஐ டாக் வாங்கியிருக்காங்க. இது வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படிங்கறத கேள்வி.
0: ஆஹா, எந்த மாநிலம் அப்படிங்கறது நேயர்களை கெஸ் பண்ணுங்க. உடனே இணைப்புல வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டே யோசிக்கலாம். பாடல் வந்துகிட்டே இருக்க. பென்னி தயாள், சுனிதி சௌகான் குரல்களில், அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில், யுகபாரதியின் வரிகளில், மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:56 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலின் உட்கார்ந்து குமரி பண்பலியுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்வி ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம்.
3: பித்தோரா அப்படிங்கிற ஒரு ஓவியம் வந்து சமீபத்தில் ஜிஐ டாக் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஓவியம் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தோம்.
2: சரி, விடை சொல்றதுக்கு நேயர்கள் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
4: நீங்க
2: சொல்றது தெளிவா கேக்கல, விடை ஒரு முறை தெளிவா சொல்லுங்க.
4: நீங்க கேட்ட கேள்வி சிற்றாடல் விருதான்.
3: சிற்றாடல்
4: விருது
3: இல்ல, கேள்வி என்னன்னா பித்தோரா ஓவியம், பித்தோரா ஓவியம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படிங்கறதா கேள்விங்க. இல்ல,
2: நல்ல முயற்சி பண்ணீங்க ஐயா, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள் ஐயா, நன்றி. இணைப்பு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: இணைப்பு
2: கிடைச்ச உடனே உங்களுக்கு சந்தோஷம்.
3: அந்த குரல்லே தெரியும்.
2: ஆமா ஆமா. சரி, நம்ம இப்ப கூடுதல் தகவல்களை சொல்லிடலாம்.
3: கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, பித்தோரா ஓவியம் வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தது. இது யாருடைய, குஜராத் மாநிலத்துல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பஞ்ச்மஹால், சோட்டா உதய்பூர் இந்த மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது. இது வந்து ரத்வா பில் பிலாலா அப்படிங்கிற இந்த மூன்று பழங்குடிகள் பெருவாரியாக இந்த ஓவியங்களை வந்து வரைகிறாங்க. இதோடைய வரலாறு நம்ம பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இந்த ஓவியம் வந்து பயிற்சியில பழக்கத்துல இருந்திருக்கு. இது வந்து பித்தோரா தியோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி தெய்வம், அவங்களுடைய பெயரை தழுவிதான் வந்து இந்த பெயர் வந்து வந்திருக்குது. இது ஒரு அலங்காரத்துக்காக செய்யப்படுகிற ஓவியம் மட்டும் இல்லாம, இது வந்து அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்வியல் இதோட ரொம்ப பொருந்தி போறக்கூடிய ஒரு ஓவியமா இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒகேஷன்ஸ், அதாவது வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலும், ஒரு திருமணம், யாராவது நோயில இருந்து விடுபட்டாங்க அப்படின்னா இந்த ஓவியத்தை வந்து இவங்க வரைகிறத ஒரு மரபா வச்சிருக்காங்க.
2: ஓகே, கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை.
3: பித்தோரா ஓவியம் சமீபத்தில் ஜிஐ டாக் பெற்ற பித்தோரா ஓவியம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் குஜராத்.
2: சரி, சூப்பர். இன்னைக்கு குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரல் நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேயர்களே, இதுவரை நமது குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கு கொள்ள

0: முயற்சித்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் கேள்வி கணைகளுடன் உங்களோடு உரையாடி மகிழ்ந்தவர்கள்
1: ரீப்திகா,
0: ஸ்ரீநிர்த்தியா.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பரை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம்.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233066.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
8: திருநெல்வேலி.
0: நேயர்களின் நம்ம குமரி பண்பலை 101 இப்ப நாம வந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது என்ற நிலை உண்டா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். 12:55 திரை இசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 பூவையர் பூங்கா, பூச்செண்டாகம் பூவையர் வரிசையில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மைய வழக்கு பணியாளர் ஆர். ஆலிஸ் ஹானா அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். 1:55 பிற்பகல் 2:15 தர இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் கொடுக்கும் ஆலோசனைகள். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். அதனை அடுத்து வானிலை அறிக்கை, தொடர்ந்து காக்கோரி சம்பவ நினைவு நாள் சிற்றுரை, அதனை அடுத்து SMS உங்கள் சாய்ஸ். மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, இரவு 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி. கார்த்திகேயன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கன்னிப்பூ நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம். சுனில் தத் அவர்கள். அமுத சுரபி, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே. ஜெபா கிலாரி அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். தொடர்ந்து திரை இசை, 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். 10 மணிக்கு ரவிவாசரி அகில பாரத இசை நிகழ்ச்சி, சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து

0: 6, defeating China's Hang Chan Shi in the women's singles final this morning. And that is the end of this news bulletin.
1: பொழுதில் உள்ளத்தில் பசுமையாய் இனிய இசையால் நம் மனம் வருட வருகின்றது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரலிசை. நேர்களை இப்பொழுது முதல் 12:40 வரை நம்ம குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். இனிமையான பழைய திரை இசை பாடல்களின் தொகுப்பு இது, மனம் நனையும் மதுரமொழி. மறிதலும் ஒன்றாகி அன்பும் பாசமும் தினம் பெருகி ஒரு மித்த எண்ணத்தில் நல் வாழ்வாகி இயற்கை சுகந்தமாகி இல்லற வாழ்வில் இனிதே வாழ நல் வாழ்த்து செய்தி சொல்லி உற்ற மனநாளை எண்ணி வரவேற்கும் உள்ளங்களின் உணர்வு பாடல் இது. கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் MS விஸ்வநாதனின் இசையமைப்பு, TM சவுந்தரராஜன், P சுசீலா குரல்களில் பறக்கும் பாவை திரைப்படத்தின் பாடல்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேரம் இப்பொழுது நண்பர்கள் 12:15. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து நாம கேட்டுட்டு இருக்கோம் மனம் நினையும் மதுரமழை. இது

தேரல் சுவையில் சாரலிசை. விழிகளால் சந்தித்து எண்ணங்களால் இணைந்து உள்ளத்தால் சிந்தித்து அன்பின் வடிவான மனங்கள் மன மாலை சூட்டும் மன ஆசை மனதில் துளிர்விட கனிந்த நன்னாள் கைகூட தங்கள் மனதில் அரும்பிய ஆசையை அன்போடு பாடல் வழி உரைக்கின்றார்களோ. டி எம் சவுந்தரராஜன் பேசுசீலா குரல்களில், கே வி மகாதேவனின் இசையமைப்பு, கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் எங்கள் தங்கராஜா திரைப்படத்தின் பாடலை இப்போது கேட்கலாம்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நினைவுபடுத்துறோம் நேர்களை, இன்று பகல் 12:50 நம்ம குமரி பம்பலை நூற்றொன்றின் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது என்ற நிலை உண்டா? இந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜமீலா பொன்மலர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே. வாழ்க்கை பயணத்தின் இனிய துவக்க விழா, துணையோடு கரமிணையும் வண்ணமிகு திருமண விழா. முடிச்சி போட்ட வாழ்க்கையிலேயே முடிவில்லா மகிழ்ச்சிக்கான மணமாலை சுட்டி மங்கலம்மாய் ஊர்வலம் வர, இந்த மணக்கோலத்தை தன் இருவழிவர் ரசித்த உள்ளம் பாக்கோலம் வழி தன் உற்றவருக்கு உரைக்கின்றாரோ? டி ஜி லிங்கப்பா இசையல், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் முரடன் முத்து திரைப்பட பாடல், பாடியவர் பி. சுசீலா.

0: சொல்லு.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

நேயர்களை நினைவுபடுத்துறோம். இன்று பகல் 1:10 நம்ம குமரி பண்பலை நூற்றொண்டின் பூவையர் பூங்கா நிகழ்ச்சி கேட்கலாம். இதுல பூச்செண்டாகம் பூவையர் வரிசையில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மைய வழக்கு பணியாளர் ஆர் ஆலிஸ் ஹானா அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்டு மகிழலாம்.

நேரம் இப்பொழுது நண்பகல் 12:25. நேயர்களே, நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து நாம கேட்டுட்டு இருக்கோம் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. நம் மனதில் நிலைத்த இனிமையான பழைய திரை இசை பாடல்களின் தொகுப்பு இது. இரு உள்ளங்கள் இணையும் ஆரம்பம் திருமணம், இணைந்த இருக்கரம் அன்பினில் எழுதிய காவியம் இல்லறம். இப்படி இல்லற வாழ்வில் இணைந்து உறவாடும் இதயங்கள் இவர்கள். வஞ்சியின் வளைக்கரங்கள் இசை எழுப்ப தன் வருகையை எதிர்பார்த்து வாஞ்சையுடன் காத்திருக்கும் தலைமகனுக்கு இந்த குலமகள் தெண்டலை தூதுரைக்கின்றாரோ? உரிமை குரல் திரைப்பட பாடல், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் MS விஸ்வநாதனின் இசையமைப்பில் பாடலை பாடியிருக்காங்க TM சவுந்தரராஜன், P சுசீலா.

ஆகாஸ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கன்னிப்பூ நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள், அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு, நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜபா ஹிலாரி அவர்கள் வழங்கும் தகவல்.

மேளம் கொட்டி அச்சதை தூவி உறவுகள் வாழ்த்து கூற இல்லற வாழ்வில் இரு மனம் இணையும் இனிய நாள் மணநாள். இந்த திருமண நாளை வாஞ்சையோடு விளக்கும் வஞ்சி மகளின் வண்ணமிகு திருமண பாடல் இது. சுசீலாவின் குரலில் வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

மன மாலை சூட்ட இனிய சூழல் கிட்டி வரும் தருணம் இது. அன்பினை பகிர்ந்து ஆனந்தமாய் வாழ தங்கள் இல்லம் வர காத்திருக்கும் குலமகளின் வனப்பினையும் தன் உற்றாரின் சிறப்பையும் குடும்பத்தின் மாண்பினையும் விளக்கி மனநாளை மங்களமாய் விவரிக்கின்றாள் இந்த மாது. பி. சுசீலாவின் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கை கொடுத்த தெய்வம்.

0: நீங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் மனதில் நிலைத்த இனிமையான திரையிசை பாடல்களின் தொகுப்பினை மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீ நிர்த்தியா. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர

0: போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17 தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000 குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக கூறப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு

0: அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள இரண்டு விமான நிலையங்களில் 1300க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீஜியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கவுள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவசெட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: புன்னகையாய்
3: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
3: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101
3: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 12:50. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
1: நலமாய் வாழ்வோம்
2: தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது என்ற நிலை உண்டா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜமீலா பொன்மலர் அவர்கள்.
3: சில தாய்மார்கள் எங்களை அணுகும் போது, டாக்டர் எங்களுக்கு ஃபீவர் இருக்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா இல்ல இருமல் இருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. தாய்ப்பாலை எல்லா காலங்களிலும் தாய்மார்கள் கொடுக்கலாம். ஒரு சில வெரி ரேர் கண்டிஷன்ஸ், அதாவது குழந்தைக்கு உள்ள நிலைமைகள், அதாவது கேலட்டிசீமியான்னு சொல்லுவோம், அது ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். அந்த பிள்ளைங்களுக்கு தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுத்தா லிவர் ஃபெயிலியர் வரலாம், கண்ணு கோளாறு வரலாம், அது மாதிரி இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி வரலாம். அதனால எல்லா தாய்மார்களும் தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அம்மாக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருந்தா கொடுக்க கூடாதுன்னா, ஆக்டிவ் டியூபர்க்ளோசிஸ், அதாவது காசநோய் இருக்கிற தாய்மார்கள், அது மட்டும் இல்ல, சில தாய்மார்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, அந்த தாய்மார்கள் சில ட்ரக்ஸ், சில மருந்துகள் குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். சோ எந்தெந்த தாய்மார்கள் தாய்ப்பாலை கொடுக்க கூடாதுன்றா, இப்போ பிரசன்ட் ஆக்டிவ் டியூபர்க்ளோசிஸ் இருந்தா கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம கேன்சர் பேஷண்ட்ஸ், ஆன்டி கேன்சர் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறவங்க குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க தாய்ப்பாலை கொடுத்தா அது குழந்தைய வளர்ச்சியை பாதிக்கும். அதனால இதை தவிர எல்லா தாய்மார்களும் கண்டிப்பாக தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும்.
2: தாய்ப்பால் கொடுக்க கூடாது என்ற நிலை உண்டா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜமீலா பொன்மலர் அவர்கள்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நேரம் 12:53. நேயர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம்.
6: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital,

0: பண்பலை 101 திரை இசையில் என்னை கேட்கலாம். திரை திரைப்பட பாடல்.
1: போச்சு.

நேரம் 12:58. நேயர்களே, இன்று இரவு 7:25 நமது குமரி பண்பலை 101 கேட்கலாம் உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. கன்னிப்பூ நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள். அமுது சுரபி, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடின்களில் சில நுட்பங்கள். பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜபா கிலாரி அவர்கள். ஆரம்பமாயாச்சு செய்தி, தெரியுமா இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 9 August ரொம்ப முக்கியமான ஒரு தினம். அதாவது ஐநா சபையினரால் அறிவிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான தினத்தை தான் நாம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்படி என்ன தினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய பழங்குடிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தினத்தை, அவங்களுக்கு அவங்களுடைய சிறப்பு, அவங்களுடைய முக்கியத்துவம், அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாத்தையுமே முன்னிறுத்தும் வகையில் வந்து உலக பழங்குடி மக்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை நாம வந்து பெருமையுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தினம் எதுக்காக அப்படின்னா, இதோடைய சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த முக்கியத்துவமா எது, இந்த நாளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பழங்குடி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கவும், அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்துவமா இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தை எல்லாம் போற்றும் வகையில் ஐநா சபையினுடைய பொது சபை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 1994 December 1 அன்னைக்கு வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு 9 August வந்து பழங்குடியின தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த 9 August செலக்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ நாட்கள் இருக்குது, ஏன் இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, 1982 ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த நாளில் நடந்துச்சு. அப்படி என்ன நிகழ்வா

0: வந்து அன்னைக்கு தான் ஐநாவினுடைய, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பழங்குடி மக்கள் பணிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. இவங்க முதல் கூட்டம் வந்து இந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடத்தியிருக்கிறாங்க. அந்த நாளை அதை நினைவு கூறும் வகையில தான் இந்த தினத்தை வந்து தேர்ந்தெடுத்துட்டு 1994ஆம் வருடம் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. 1995ஆம் ஆண்டு வந்து முதல் முதலாக உலகெங்கிலும் இந்த பழங்குடி தினம் கொண்டாடப்பட்டுச்சு. மேலும் உலக அளவில் வந்து இருக்கிற 90 நாடுகளில் வந்து கிட்டத்தட்ட 47.6 கோடி பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல். இந்த புவி பரப்பு, அதாவது இந்த உலகத்தினுடைய பரப்பளவில் இருக்கிற பெரும்பான்மையான பல்லுயிர் பெருக்கம், அதாவது நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டு அதை நோக்கி இன்றைய உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிற வேளையில இந்த உலகம் அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்குமானது. அது எறும்பு முதல் யானை வரை எத்தனை உயிரினங்கள் இருக்குதோ இந்த இயற்கை அன்னை அப்படிங்கிறவள் வந்து எல்லாருக்கும் பொதுவானவள் அப்படிங்கறத வந்து சொல்லுகிற ஒரு தினம், ஒரு விஷயம் தான் என்னது, பயோடைவர்சிட்டி அப்படிங்கறத பேணி காக்கணும்னு நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பல்லுயிர் பெருக்கத்தை வந்து பேணுறதுலையும் காடுகள் பாதுகாப்பா இருக்கிறதுலையும் வந்து இந்த பழங்குடி மக்கள் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு ஆற்றிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இந்த மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது வந்து கலாச்சாரத்தினுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். உலகத்துல கிட்டத்தட்ட 7000 மொழிகள் பேசப்படுது. ஆனா இதுல பெரும்பான்மையான மொழிகளை வந்து இன்றளவிலையும் நிலை குலையாம அது சிதைஞ்சு போகாம பத்திரமா பாதுகாத்து அதை வழக்கத்தில் வைத்திருக்கிறவர்கள் இந்த பழங்குடி மக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மேலும் இந்த தினத்தை பத்தின கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அதற்கு முன் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: இப்போ வந்து இந்த உலக பழங்குடி மக்கள் தினம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50-80% வரை சுயசார்பு, அதாவது அவங்க சாப்பிடுற உணவு பழக்கங்கள், அவங்களுடைய உணவுகள் இருக்குது இல்லையா, இது எல்லாமே அவங்க விளைவிக்கிற அந்த பொருட்களின் அடிப்படையாக, காடுகளில் கிடைக்கிற பொருட்கள் இதன் அடிப்படையாக வச்சு சுய தற்சார்பு கொண்ட ஒரு பழக்க வழக்கத்தை, உணவு பழக்க வழக்கத்தை இந்த பழங்குடி மக்கள் பெரும்பான்மையாக கொண்டிருக்கிறாங்க. ஐநா சபையினுடைய FPIC கொள்கையின்படி பழங்குடி மக்களின் நிலங்களையோ அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலோ எந்த ஒரு திட்டத்தை தொடங்குவதாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சுதந்திரமான முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட தகவல் அறிந்த சம்மதம் அவங்கள்ட்ட இருந்து பெற வேண்டும் அப்படிங்கிறது சர்வதேச விதியா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னங்க, எல்லா கொண்டாட்டத்திலையும் ஒரு கருப்பொருள் இருக்கும்ல, இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஹானரிங் இண்டிஜினஸ் மிட்வைஃப்ஸ், சேஃப்கார்டிங் லைஃப் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பழங்குடி மக்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறையை பத்திரமா பாதுகாத்து இன்றைய நவீன தொழில்நுட்பத்துடன், நவீன மருத்துவத்துடன் அதை இணைத்து ரெண்டுமே எப்படி மக்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கில் வந்து இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் இருக்குது அப்படிங்கறதுடன் இன்றைய செய்தி தெரியுமா நிறைவு பெறுகிறது. ஒலிக்க இருக்கும் பாடல் வனமகன் திரைப்படத்திலிருந்து.

குமரி பண்பலை 101 நேயர்கள் திரை இசை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் பூவையர் பூங்கா.

காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 இப்பதான் சமீபத்துல ஸ்காட்லாந்து நாட்டோட கிளாஸ்கோ அப்படிங்கிற நகரத்துல ஜூலை 23 இருந்து ஆகஸ்ட் 2 வரை நடந்துச்சு. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும்.

0: அதுலயும் முக்கியமா இந்தியா வந்துட்டு 39 பதக்கங்களோட பதக்கப்பட்டியல நாலாவது இடத்த பிடிச்சது அப்படிங்கறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் முக்கியமா மீராபாய் சானு அவர்கள் வந்துட்டு 48 கிலோ பளு தூக்குதல்ல தங்கம் வென்றிருக்காங்க. அதே மாதிரி அஸ்மிதா டே அவர்கள் ஜூடோ போட்டியில 48 கிலோ எடை பிரிவுல தங்கப்பதக்கம் பெற்றிருக்காங்க. சர்மிளா தன்கர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான மகளிர் குண்டு எறிதல் பிரிவுல தங்கம் வென்றிருக்காங்க. பிரியா கேங்கஸ் 60 கிலோ மகளிர் குத்துச்சண்டை பிரிவுல தங்கம் வென்றிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் தங்கம் வென்றிருக்காங்க. இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருப்போம், அதை பாராட்டியிருப்போம், அதை நினைச்சு பெருமைப்பட்டிருப்போம், அதை நினைச்சு பலரும் ஊக்கமும் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த பதக்கங்கள் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு மாசத்திலயோ ஒரு வருஷத்திலயோ அப்படி சட்டுன்னு கிடைச்ச விஷயம் கிடையாது. இது பல வருட உழைப்பு, அதற்கு பின்னாடி ஒவ்வொரு பெண்களுடைய குடும்ப சூழல்களும் இருக்கு. அதை கடந்துதான் அவங்க முயற்சி பண்ணி இத்தனை வெற்றியை வந்து நம்ம நாட்டுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. பல பெண்களுக்கு ஊக்கமாவும் இருந்திருக்காங்க. இதுல எல்லாருடைய பயிற்சியுமே 5 வயசுலயோ இல்ல 18 வயசுலயோ தொடங்கினதா எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல. 30 வயதை கடந்து அதுக்கப்புறமா பயிற்சி மேற்கொண்டு வென்றவர்களும் இந்த வரிசையில இருக்காங்க. அதனால வெற்றி பயணத்தை தொடங்குறதுக்கு என்னால முடியாது, அதுக்கு காரணம் என் குடும்ப சூழல், என்னுடைய வயசு, என்னுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள், இப்படி என்ன காரணங்கள் சொன்னாலும் அந்த மாதிரி பல காரணங்களையும் தாண்டி வெற்றி கொண்ட பெண்மணிகள் இந்த வரிசையில நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கான வெற்றி பாதையும் நம்ம கண்டிப்பா தொடங்கணும். கரெக்ட் தானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மைய வழக்கு பணியாளர் ஆர் ஆலிஸ் ஹானா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில நம்ம கூட இருக்கிற பெண்மணி மாவட்ட சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மைய வழக்கு பணியாளர் ஆர் ஆலிஸ் ஹானா அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: எனக்கும் மகிழ்ச்சி தான்.
0: இப்போ வந்துட்டு பெண்கள் பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க, கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கவுன்சிலிங் கொடுக்கற அளவுக்கு அவங்க மனோரீதியா பாதிக்கப்படுறாங்க, இவ்வளவுலாம் வரும்போது தைரியமா அவங்களுடைய பிரச்சனைய சொல்லி அதுல இருந்து மீண்டு வந்த பெண்கள் இருக்காங்களா?
1: நிறைய பேர் இருக்காங்க.
0: அவங்க சிலரை பத்தி எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாமா? அண்ட் அதோட சூழல்களை பத்தி எப்படி இருந்ததுன்றத
1: கண்டிப்பா. நான் இதுவரை வந்து நானே நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரச்சனைகளை அவங்க பேர் பண்ணி மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு இப்படி ஒரு சென்டர் இருக்குன்னு தெரிஞ்சு நம்மள்ட்ட வந்து சென்டர்ல வந்து நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்டு, ஆனா நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்கன்றது ஃபேமிலிக்கு தெரியாது. ஆனா என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னு நம்மள்ட்ட வந்து ஆலோசனை கேட்டு லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஒருத்தங்கெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருந்தாங்க, கேமரா வச்சிருப்பாங்க வீட்டுல, என்ன மூவ் பண்ணாலும் ஹஸ்பண்ட் கேட்பாங்க நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாகி இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க இன்னொரு ஜாப்ல தைரியமா டெய்லியும் போயிட்டு வராங்க, அவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஆலோசனை கொடுத்து நிறைய விமன் வந்து மாறி இருக்காங்க. சில விமனுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாம சிலவங்க ஸ்டக் ஆகி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். இப்போ ஒரு கேஸ் வருதுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு 3 மந்த்ஸ்க்கு நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நம்ம அதை ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம்.
0: ஓகே. இந்த மாதிரி பெண்களுக்கான வழக்குகள்னு வரும்போது சில நேரங்கள்ல பர்சனலா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு பொய்யான வழக்குகள் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கா?
1: அது 1-2 கேசஸ் அப்படி வரலாம். நம்ம கூப்பிட்டு பேசினாரும் தெரியும் யார் மேல பிரச்சனை, ஒய்ஃப் மேல பிரச்சனையா, ஹஸ்பண்ட் மேல பிரச்சனையானா அந்த ஒய்ஃப்க்கு நம்ம ஆலோசனை கொடுப்போம். எல்லாமே விமனுக்கு நம்ம சப்போர்ட் பண்றது இல்ல. ஏன்னா நிறைய ஜென்ஸ் வந்து கேட்பாங்க என் சைட்ல தப்பே இல்ல, ஆனா அவ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்ற நேரம் நம்ம அவங்க அதுக்கேத்த ஆலோசனை கொடுப்போம்.
0: ஓகே மேம். அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு எய்மோட இந்த மாதிரி நம்ம பெண்களுக்கு சொல்லலாங்கிறப்போ பொய் வழக்குகளும் வரும்போது உண்மையான வழக்குகளும் சில நேரங்கள சந்தேகப்படப்படுற ஒரு சூழல் ஏற்படுது. சோ அதுல வந்து கண்டிப்பா அந்த ஒரு சமூக பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கணும்.
1: கண்டிப்பா இருக்கணும்.
0: இப்போ இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் வருதுங்கிறது கண்டிப்பா அது 2 பேருக்கு இடையில உள்ளதா இருக்காது, குழந்தைகள் இருக்கிற பட்சத்துல அது இன்னும் வேற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி சூழல்கள் ஏற்படும் போது எப்படி உங்களோட ப்ரொசீட் பண்றீங்க நீங்க?
1: ஆக்சுவலி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போயிட்டு இருக்கு, அவங்களால சஸ்டெயின் பண்ணவே முடியாது அந்த ஃபேமிலி லைஃப்லன்ற நேரம். நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்து பார்ப்போம். சில கேசஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கேஸை சொல்கிறேனே, அந்த பொண்ணு படிச்சிருக்கா, அந்த அவங்களோட ஹஸ்பண்டும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தது, அது வந்து இந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருந்தது.

மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் பீரியட்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு குழந்தை ஆச்சுது. அந்த குழந்தைக்கு அப்புறமா வந்து இவர் வந்து வீட்டுக்கு வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த டைம்லேருந்தே அவளுக்கு ஒரு சந்தேகம், எதனால ஹஸ்பண்ட் ஆனால் சொல்றது வந்து பிஸ்னஸ்னால என்னால் வர முடியலன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து அவரோட காலேஜ் டேஸ்ல லவ் பண்ண ஒரு பொண்ணு கூட திருப்பியும் அவருக்கு காண்டாக்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பொண்ணு ரொம்பவே ரொம்ப நல்ல பிள்ளை, இவளால குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் ஒர்க்குக்கெல்லாம் போகாமல் அந்த குழந்தைய வச்சு வளர்த்துட்டு இருந்தா. ஸோ ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்தா. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணார். ஆனால் இந்த பொண்ணை வந்து பொண்ணுக்கு கையில் காசு கொடுக்காம, செலவுக்கு காசு கொடுக்காம, வீட்டோட செலவை மட்டும் கொடுத்து கொடுத்து கொடுத்து இருந்தாங்க. இப்போ தனியாக இவ மாட்டேன்னாரு, அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சா, அம்மா அப்பாவை கூட வச்சுக்கிட்டா. ஸோ குழந்தைய பார்த்தா ஆனால் ரொம்ப ஹஸ்பண்ட் வந்து வர்றதை ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தால் இப்படி ஒரு சென்டர் இருக்குன்னு தெரிஞ்சு 1-8-1 ஹெல்ப் லைன் மூலமாக நம்மளை அணுகுனா நாங்கள் அவளுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்தோம், ஷெல்டர் வசதி கொடுத்தோம்.

0: மூலமா நம்மளை அணுகுனா நாங்க அவளுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்தோம், ஷெல்டர் வசதி கொடுத்தோம், அவரை கூப்பிட்டு நம்ம பேசணும். ஆனா அவர் ஒத்துக்கவே இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றத ஒத்துக்கவே இல்லை. அவன் மேலேயே தான் பிளேம் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ நாங்க எவ்வளோ கவுன்சிலிங்லாம் கொடுக்க முடியுமோ அவளை நம்ம பேசி, அவளை நீ ஒரு வேலைக்கு போமா, இவர் இப்படிதான் இருக்கிறாரு, நம்ம வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ண முடியாது, யாருமே அவங்களா விருப்பப்படாம நம்ம எவ்வளவுதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் மாற மாட்டாங்க. சோ அவளோட என்ன சிச்சுவேஷன்றத அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு இன்னைக்கு அவ வந்து ஒர்க்கு போயிட்டு இருக்கா, தனியா தான் இருக்கா. ஆனா லீகல் சப்போர்ட் நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம், அந்த குழந்தையை பாக்குறதுக்கான மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்படிதான் என்ன பண்ணனு தெரியாம சிங்கிளா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு அஃபேர்ல இருப்பாங்க, இல்லாட்ட செப்பரேட் ஆயிருப்பாங்க. என்ன பண்ணனு தெரியாம அவங்களோட வருமானத்தை மட்டுமே வச்சு வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்படிப்பட்டவங்க வந்து நம்மள அணுகினதும் கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல லீகல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவோம்.
1: அதாவது வாழ்க்கையோட சூழல், நம்ம நபர்களும் சரி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கணும். எதையும் ஒரு நம்பி ஒரு சூழல் இருக்க முடியாது. எப்படிப்பட்ட சூழல்லையும் நம்ம சுயமா நிக்கிறதுக்கான தன்மையும் வலிமையும் கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களுக்கும் வேணும். பணி அப்படிங்கறது வந்துட்டு வெறும் வருமானம் மட்டுமில்ல, அங்க நிறைய மனிதர்கள் இருப்பாங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதுதான் உண்மையில நம்மள தைரியமா அந்த சமூகத்துல நிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இப்போ வீட்டுல நல்ல பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கும், அம்மா அப்பா கூட பினான்சியல் ஸ்டேட்டஸும் நல்லா இருக்கு, ஹஸ்பண்டோட ஃபேமிலியோடதும் நல்லா இருக்கு, நான் எதுக்கு வேலைக்கு போகணும். அது வந்துட்டு இந்த சூழல் எப்படி மாறினாலும் நம்ம சுயமா நிக்கிறதுக்கான ஒரு அனுபவம், ஒரு வலிமை வந்துட்டு இந்த சமூகத்துக்குள்ள போகும்போது தான் நமக்கு கிடைக்கும். அது முக்கியமா பணியிடங்கள்ல தான் பெண்களுக்கு கிடைக்கும். சோ அதனுடைய முக்கியத்துவம் எதனாலங்கிறத ரொம்பவே சிறப்பா அழகா சொன்னீங்க மேம். இப்போ இவ்வளவு நேரம் இந்த விஷயங்கள் பத்தி பேசணும், இப்போ உங்களுடைய லைஃப்ல உங்களோட ஒர்க் ஷெடியூல்ங்கிறது எப்படி இருக்கு மேம்? ஒரு வீக்ல எவ்வளவு நேரம் நீங்க உங்களுடைய பணிக்காக செலவிடுறீங்க?
0: ஆக்சுவலி வந்து ஸ்பாட் விசிட் பண்ணுவோம் நாங்க. இப்போ ஒரு எல்லா கேஸ்க்கும் நம்ம போக மாட்டோம், ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நம்ம கண்டிப்பா போயே ஆகணும், அவங்களால வர முடியாது, ஹவுஸ் அரெஸ்ட் ஆகிருப்பாங்க, இந்த மாதிரி கேசஸ் வரணும்னா நாங்க கண்டிப்பா போலீஸோட ஸ்பாட் விசிட் போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ற விஷயங்கள பண்ணுவோம். எதனால அவங்க அவங்கள வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அது வந்து எப்படி இருக்கும்னா, எங்களுக்கு வந்து 3 ஷெட்யூல் இருக்குது, ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட்ல நம்ம மாறி மாறி வரும். அந்த ஷிஃப்ட்ல நம்மளுக்கு கால்ஸ் வரும், 181 கால் வந்தாதான் அந்த ரிசீவ் ஆனாதான் நாங்க வந்து ஆக்ஷனுக்குள்ளேயே நம்ம போவோம். டைரக்ட் கேசஸும் வரும், 1-2 கேசஸ் வந்து கண்டிப்பா ரிசீவ் ஆக தான் செய்யுது. சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வழியாகவும் வரும், வேற வேற ஆர்கனைசேஷன் வழியாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலது வந்து மிஸ்ஸிங் கேசஸ், நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே போலீஸ் மூலமா நம்மளுக்கு சென்டர் அணுகி அந்த மாதிரியும் கேசஸ் நிறைய வருது. ரோட் சைட்ல நம்ம பீப்புள் இருப்பாங்க, அப்ப என்ன பண்ணணும், யார வந்து கனெக்ட் பண்ணணும், நீங்க யார் மூலமா அந்த ஹெல்ப் நீங்க அடைஞ்சிக்கலாம் அப்படின்ற கைடன்ஸ் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இருக்கு எங்களோட டைமிங். வந்து ஆபீஸ்ல இருப்போம், தேவைப்பட்டா மட்டும்தான் நம்ம ஸ்பாட் விசிட் பண்ணி அவங்களுக்கு டைரக்ட் கவுன்சிலிங் ரெஸ்கியூ அந்த மாதிரிலாம் பண்றோம்.
1: ஓகே மேம், ஓகே.
0: நம்ம சென்டர்ல வந்து நம்ம 24/7 நம்ம வந்து ஹெல்ப் ப்ரொவைட் பண்றோம்னு நம்ம சொன்னேன். இங்க ஷெல்டருக்கு வர பெண்களுக்கு வந்து நம்ம ஈவன் ஃபுட் எல்லாமே, இப்போ ட்ரெஸ் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குன்னா நம்ம அதுக்குள்ள கிளாத்திங் எல்லாமே நம்ம கொடுக்குறோம், ப்ரொவைட் பண்றோம். ஈவன் அவங்களோட மெடிக்கல் ஏதாவது ஹெல்ப் இருந்தா கூட நம்ம ஜிஹெச் குள்ளதான் இந்த சென்டர் இருக்குது, நம்ம அவங்கள வந்து அங்க போய் அவங்கள அந்த மெடிக்கல் சர்வீஸும் நம்ம வந்து அவைல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அவங்கள கைட் பண்றோம்.
1: ஓகே மேம், ஓகே. இப்போ இது எல்லா விதமான பெண்களுக்கான ஒரு இதா இருக்கு இல்லையா? இப்போ காவல் நிலையத்தை அணுகிறதுக்கும் நம்ம இந்த ஹெல்ப் சென்டர் அணுகிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசங்கள் இருக்கு மேம்?
0: ஆக்சுவலி வந்து ஸ்டேஷனுக்கு போறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. விமன் வந்து தைரியமா போறவங்களும் இருக்கிறாங்க, பயந்து என்ன பண்ணன்னு தெரியாம சமாளிச்சிருக்கிற விமன்ஸும் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஹெல்ப் லைன் சென்டர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு நம்ம கிட்ட பேசி. நம்ம மூலமா அந்த இப்போ வந்து நாங்க என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் கால் ரிசீவ் பண்ணோன்னா என்ன பிளேஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க, அவங்களோட லொகேஷன், நம்ம எல்லா டீட்டெயில் பேசிக் டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். போலீஸ் சப்போர்ட்னா இப்படி சார் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம கூப்பிட்டு என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க, நீங்க எமர்ஜென்சி ஹெல்ப் சார், நீங்க கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு போங்க, நம்ம அதை வந்து கனெக்ட் பண்றோம்.
1: ஓகே மேம், ஓகே. இப்போ ஒரு சிச்சுவேஷன் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்க சொந்த ஊரு, இப்போ படிக்கிறதுக்காகவோ இல்ல வேலைக்காகவோ வெளியிடத்துக்கு போறாங்க பொண்ணுங்க. சோ ஊருக்கு வர்ற சமயத்துல ஒரு நைட் 11-12 அந்த டைம்ல தான் அவங்களுடைய பஸ் வந்து இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல பெருசா ஆரவாரம் எதுவும் இல்ல, போறதுக்கு எந்த ஒரு ப்ராப்பரான சோர்ஸும் இல்லங்கிறப்போ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ண முடியும்?
0: கண்டிப்பா, அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்திருக்கு. நாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்கு. என்னென்ன ஹெல்ப் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் நம்ம ப்ரொவைட் பண்ணதான் செய்யறோம்.
1: ஓகே. இதை தவிர்த்து இப்போ இந்த மாதிரியான பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வந்துட்டு பணி காரணமாக ஒரு சரியான ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி லேட் ஆகுதுங்கிறப்போ அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கு?
0: இப்போ நம்மளோட இப்போ திருநெல்வேலியில ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளுக்கு வந்து அந்த சர்வீஸ் வேணும்னா நம்ம உடனே நம்ம ஒன் ஸ்டாப் சென்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம கன்வே பண்ணி அந்த பொண்ணுக்கு அந்த இமீடியட்டா அந்த ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு நம்ம வழி செஞ்சு கொடுக்குறோம். ஆக்சுவலி

0: நிறைய ஹெல்ப் லைன்ஸ் இருக்குது நம்மளுக்கு பப்ளிக் யூஸ் பண்றதுக்கு. சைல்ட் லைன் நம்பர் எல்லாருக்குமே தெரியும், 1098. அதே மாதிரி விமன் ஹெல்ப் லைன் நம்பர் 181. சீனியர் சிட்டிசன் ஹெல்ப் லைன் நம்பர் வந்து 14567. சைபர் கிரைம் ஹெல்ப் லைன் நம்பர் வந்து 1930.
1: ஓகே மேம், ஓகே. இப்போ பெண்கள் குடும்ப வன்முறை அதெல்லாம் நிறைய பேசணும், ஆனா குடும்ப வன்முறை இல்ல வந்துட்டு இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்த வரதட்சணை மாதிரியான விஷயங்கள், பிரச்சனைகள் கூட இருக்கு. இப்போ ஓரளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்க கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான வழக்குகள் வந்திருக்கா?
0: ஆக்சுவலி நிறைய வந்திருக்கு. ஃபோர்ஸ்ட் மேரேஜ், வீட்டில் வந்து கம்பல் பண்ணி இந்த பர்சனுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃபோர்ஸ்ட் மேரேஜ்ன்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். ஆக்சுவலி வந்து நம்ம அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக போவோம், போய் என்ன சிச்சுவேஷன், உண்மையிலே அப்படி ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா பேரண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாகவும் எங்களுக்கு ஒரு கேஸ் வந்தது, அந்த பொண்ணுக்கு 17 இயர்ஸ் ஆகுது, அவங்க அம்மா வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, 18 கம்ப்ளீட் ஆகலை. ஸோ டைரக்டாக ஸ்பாட்டுக்கு போய் என்கொயரி பண்ணோம். என்கொயரி பண்ணி பார்த்தா அது மேரேஜ் அரேஞ்ச் ஆனது உண்மைதான், ஆனால் வந்து எதனால அந்த விமன், அவங்க அம்மா, அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தேவையான வசதி இல்லை, ஃபெசிலிட்டி இல்லை, அதனால அவங்க வந்து அவங்களாவே எல்லாமே போட்டு நான் பிள்ளைய மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல அலைன்ஸாக இருந்தது, அதனால தான் அரேஞ்ச் பண்ணினேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்து, இப்போ அது ஏஜ் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் பொறுங்க, பொண்ணுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆகட்டு அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பொண்ணுக்கும் கவுன்சிலிங் கொடுத்துட்டு தான் நாங்கள் வரோம். ஸோ விமன் வந்து ஆஃப்டர் மேரேஜும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி, அது ஒரு பெரிய ஒரு சோஷியல் ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய மக்கள் வந்து விழிப்புணர்வும் அடைஞ்சிருக்காங்க, டவுரி கொடுக்காமலையும் வாங்காமலும் கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனாலும் டவுரின்றது இன்னும் ஒரு தீராத ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கமிட்டி இருக்குது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே. ஸோ வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிற பெண்கள் யாராவது இருந்தாங்களோ, வேர்பலாக நீ என்ன கொண்டு வந்த, மேரேஜ் ஆகி இன்னும் என்ன கொண்டு வந்த, ஆக்சுவலி மேரேஜ் ஆகி 18 இயர்ஸ் ஆயிருக்கும், ஆனால் வார்த்தைகள் வந்து மனசு துன்புறுத்துற மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ளவங்களோ கணவரோ, நீ எனக்கு அதை வாங்கிட்டு வா, உங்கள் அம்மா வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வான்னு நம்ம வார்த்தையால் கேட்குறதும் குற்றம் தான். அது வந்து மன ரீதியான பாதிப்புகளை உண்டு பண்ணும் அந்த பெண்ணுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற பெண்களும் 181 நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்டிங்கன்னா நம்ம கவுன்சிலிங்கோ இல்லாட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத கைடன்ஸும் நாங்கள் தருவோம் கண்டிப்பாக. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல வந்து தனியாக ஒரு கமிட்டியே இருக்குது. ஆனால் சில பெண்கள் வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க வீட்டில் உள்ள பிரச்சனைனால, எனக்கு வந்து மேம் எனக்கு வீட்டில் ரொம்ப டவுரி பிரச்சனையாக இருக்குது, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அந்த கேஸை, லாஸ்ட்ல ஒரு 1 வீக் கழிச்சு கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு அப்படி இப்போ பிரச்சனை இல்லையா, ஹஸ்பண்ட் மாறிட்டாரு, கொஞ்சம் தேவைப்பட்டா நாங்கள் இன்னொரு நாள் நான் கால் பண்ணுறேன் மேம், நீங்கள் கூப்பிட வேணாம் அப்படின்வாங்க. அவசரப்பட்டு என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாம பெண்கள் காண்டாக்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க.
1: ஓகே மேம், ஓகே. அதாவது ஒரு நாள் பிரச்சனையை வச்சு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு அவங்க நார்மல் லைஃப்க்கு பேக் டு நார்மல் லைஃப்ன்றப்போ மறுபடியும் நார்மல் ஆயிருவாங்க. ஓகே மேம்,
0: அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்கறோம்.
1: ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த 17 வயசு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிருக்க, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண டைம் அவங்களுடைய 17 வயசு அப்படிங்கிறப்போ இருக்கலாம், மேரேஜ் டேட் வந்துட்டு கரெக்டா 18 அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, இப்படிப்பட்ட சூழல் வரும்போது நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதாவது
0: அந்த பிள்ளையோட வில்லிங்னஸ் நம்ம பார்ப்போம். அபோ 18 அவங்களுக்கு அவங்களோட லைஃபை டிசைட் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமைகள் உண்டு. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப இது பண்ண மாட்டோம். அந்த பொண்ணுக்கு என்ன விருப்பம் அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
1: ஆனா வந்துட்டு இப்போ 18 வந்து ஏஜா இருந்தாலும் ஒரு டிகிரி படிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் தேவை,
0: அதுக்குள்ள கைடன்ஸ் நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் எல்லாமே கொடுப்போம் கண்டிப்பா. எல்லாருக்குமே வந்து பெண்கள்ல வந்து நாங்க மீட் பண்றோம்னா, ஆஃப்டர் மேரேஜ் இருந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்கிற பெண்களுக்கு வந்து கண்டிப்பா படிக்க சொல்லுவோம், வேலைக்கு போக சொல்லுவோம், சின்ன ஒர்க்கா இருந்தாலும் நீங்க அதை பண்ணுங்க, டெய்லரிங் அது படிங்க, அந்த மாதிரினா அங்க கைடன்ஸ் கொடுக்கதான் மேம் செய்யறோம்.
1: ஓகே மேம், இப்ப பெண்கள் வந்துட்டு பல விதத்துல இருக்காங்க, மகளாவோ மனைவியாவோ அம்மாவாவோ இப்படி பல விதத்துல வந்துட்டு இருக்காங்க, அது சார்ந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ குடும்பம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு நிறைய இடத்துல, என்னதான் கோவப்பட்டாலும் நம்ம பொண்ணு நம்ம ஃபேமிலின்னு பாக்குறது. ஆனா சில இடங்கள்ல பெண்கள் அவங்கதான் குடும்பத்தையே வழி நடத்தி எல்லாத்தையும் பாக்குற மாதிரியான சூழல் இருக்கு, எந்த சப்போர்ட்டுமே அவங்களுக்கு இருக்காது, சிங்கிள் உமன் சொல்லுவோம். சில நேரங்கள்ல குழந்தைங்க இருப்பாங்க, சில நேரங்கள்ல இல்லாம கூட இருக்கலாம், அம்மா அப்பாவோட சப்போர்ட் இருக்காது, அவங்க ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்காது, சம்டைம்ஸ் மேரேஜே கூட ஆகாம இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல தனக்காக அவங்கதான் நிக்கணும், அவங்கதான் எல்லா டிசிஷனும் எடுக்கணும், எல்லாத்தையும் அவங்கதான் பாக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த தனியான பெண்கள், சிங்கிள் விமன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க, அதற்கு நீங்க என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க?
0: சிங்கிள் விமன் நீங்க சொன்னீங்க, கண்டிப்பா அது ஒரு பெரிய இஷ்யூ தான். எப்படின்னா அந்த பெண்கள் வந்து தனியா வாழ் நேரம் நிறைய மன ரீதியான காயங்களுக்கு வந்து ஆளாறாங்க. கண்டிப்பா வந்து மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகி அல்லாட்டா ஹஸ்பண்ட் இறந்து டிவோர்ஸ் ஈயா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு சமுதாயத்துல வந்து நார்மல் ஒரு விமனா வந்து டிராவல் பண்ண முடியாது. இப்போ

0: நீட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணாலே பக்கத்தில் பார்க்குறவங்க வந்து அவங்கள வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து அவங்கள வந்து மனக்காயத்துக்கு உள்ளாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு வாழ்கிற பெண்கள் மன தைரியத்துடன் வந்து வெளியே வராங்க, வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ரன் பண்ணணும். கண்டிப்பாக அவங்க தைரியமாக இருந்தால் தான் அவங்கள சார்ந்திருக்க குழந்தைகளை வந்து அவங்க வந்து பார்த்துக்க முடியும். ஸோ மென்டலி வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கான விமனாக வந்து அவங்களோட காயங்கள் அவங்கள மாற்றிக்கும், தன்னைத்தானே வந்து ஒரு முழுமையான ஒரு பர்சனாக வந்து அவங்க வந்து மாற்றிப்பாங்க. கண்டிப்பாக இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்னா எங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க, ஒரு மாமியாராவோ ஒரு ஹஸ்பண்டாவோ ஒரு ஃபாதராவோ ஒரு அம்மாவோ. என்ன தாங்கி பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சோர்ஸ் இருக்கிறனால தான் நான் வந்து இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஆனால் நிறைய காயங்களும் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து ஸ்ட்ராங்கராக மாற்றியிருக்கோம். ஸோ எப்பவுமே ஒரு விமனாக வந்து பிரச்சனைகள் என்றைக்குமே கண்டிப்பாக ஒரு நார்மலான விமன்னாலுமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து நம்மளோட உள் மனசில் வந்து ஆழமான ஒரு ஸ்ட்ராங்காக என்ன நடந்தாலும் என்னை அசைக்க முடியாதுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குனாரோ கண்டிப்பாக அந்த பெண் வந்து எந்த ஒரு ஹெல்ப் இல்லைனாலும் அவளால் வந்து அவளோட வாழ்க்கையை கண்டிப்பாக ஸ்மூத்தாக கொண்டு போக அவளுக்கு தெரியும். அவளோட லேர்னிங்ஸ் வந்து அவளை கண்டிப்பாக கொண்டு போகும். ஸோ எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்து அவளை பாதிக்காது. ஸோ எல்லா விமனும் அப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனா வந்து அதை ஃபேஸ் பண்ண தெரியாத விமன் தான் என்ன பண்ணு தெரியாம இருக்கிற பெண்கள் தான் வந்து நெகட்டிவான விஷயங்கள்ல போய் ஆளாயிருவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வேணும். நான் ஒரு பெண், நான் யாருக்குமே குறைஞ்சவா கிடையாது, என்ன நான் வந்து யாரை சார்ந்து இல்லைனாலும் நான் வந்து நல்ல முறையில வாழ்வேன், யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவான விஷயங்களை ஒரு காதோட நம்ம வாங்கி பிரெயின்ல வச்சுக்கிட்டா அது வந்து நம்மளை வந்து நெகட்டிவா தான் மாத்தும். கண்டிப்பா நெகட்டிவான விஷயங்களை ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல கண்டிப்பா விட்டுறணும். நல்ல விஷயங்களை நம்மளை உருவாக்குற விஷயங்களை நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களை நம்ம வந்து நல்லா வச்சுக்கணும்னு தெரியற விமன் வந்து கண்டிப்பா வந்து வச்சுப்பா.
1: இப்போ ரொம்ப அந்த சிங்கிள் விமன் அப்படின்னு வரும்போது ஒரு கண்டிப்பா அவங்களோட நார்மலா இருக்கிறத விட ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா அது அவங்களுடைய தவறு கிடையாது, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு சுயமா நிக்கணும். அழகா சொன்னீங்க மேம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். சோ நிறைவா பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்?
0: மனதைரியமா இருக்கணும், என்ன சிச்சுவேஷன்லயும் மனதைரியமா இருக்கணும். நம்மள வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புது விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணணும். நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களை ஹாப்பியா வச்சுக்கணும். இப்ப நான் ஒரு விமனா இருக்கேன், ரெண்டு பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்கிறேன்னா என்கிட்ட இருக்கிற அந்த ரெண்டு பிள்ளைங்களை நல்ல முறையில நான் வளர்க்கணும்.
1: புரியுது மேம்.
0: ஆமா, ஒரு சமுதாயத்துக்கு அந்த ரெண்டு பிள்ளைங்களை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாரோ அந்த பிள்ளையால சமுதாயத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. அப்போ நல்லது கெட்டது உள்ள அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அந்த குழந்தைய நம்ம வளர்க்குறோம். ஆனா நம்ம ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கை நம்ம வளர்க்குற ஒரு விமனா இருக்கணும். நம்ம சார்ந்து இருக்கிறவங்களை ஹாப்பியா வச்சுக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்குள்ள சோர்சஸ் நம்ம அணுகி அதுல உள்ள ஹெல்ப்பை நம்ம வந்து அடைஞ்சி நம்மளோட வாழ்க்கையை வந்து ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு நம்ம கத்துக்கணும்.
1: ரொம்பவே அருமையா உங்களுடைய அனுபவத்துல இருந்து ஒரு விஷயத்த பெண்களுக்காக எடுத்து சொல்லிருக்கீங்க மேம். அது மட்டும் இல்லாம பயனுள்ள நிறைய தகவல்களை சொன்னீங்க. ஒரு பெண்ணுக்கு சுயமா நிக்கிறதுக்கான தன்னம்பிக்கை வேணும், வருமானம் வேணும், கண்டிப்பா அது வேணும். அது வந்து நம்மளுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இந்த மொத்த வாழ்க்கையில அந்த அனுபவம் நமக்கு தேவையா நிக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, அந்த ஹெல்ப்லைனோட சேர்ந்து அதுல நடந்த நிறைய நிகழ்வுகளையும் பகிர்ந்துகிட்டீங்க. கண்டிப்பா அது வந்து கேக்குறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. திருமணமான பெண்களும் சரி, அந்த ஒரு 20 வயசுல இருக்கக்கூடிய மாணவியா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கணும்னா சில விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு படிப்பு, எந்த ஒரு லைஃப்ல எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு படிப்பு, நம்ம சொந்த கால நம்ம நிக்கிற ஒரு சூழலுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகள் மோஸ்டா சரியா தான் இருக்கும். சோ அதற்கான பொறுமையும் பக்குவமும் ஒவ்வொரு மாணவிகளுக்கும், அதாவது இனி இந்த சமுதாயத்துல போகக்கூடிய பெண்களுக்கும் வேணும். அதை கண்டிப்பா பேரண்ட்ஸ் ஏற்படுத்தணும். எல்லா பெண்களுமே மன வலிமையோட இருக்கணும். ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: தேங்க்யூ. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி FM 101 என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு. நன்றி, வணக்கம்.
2: பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் இதுவரை கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மைய வழக்கு பணியாளர் ஏ ஆலிஸ் ஹானா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். திறமை, உழைப்பு இதெல்லாம் இருந்தாலும் சரியான நேரத்துல ஒரு விஷயத்த தொடங்குறதும் முக்கியம். அதே நேரத்துல பல்வேறு பொறுப்புகளுக்கு மத்தியில, பல்வேறு சூழல்களுக்கு மத்தியில ஏற்படுற சோர்வும் சோம்பலும் நம்மளுடைய வெற்றி பாதைக்கு தடையாக மாறிடாம இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா கவனம் எடுக்கணும். அடுத்ததா வருது நமக்குள்ளே.
3: ஆஷா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்படி போனை சார்ஜ்ல போட்டுட்டு ஜாலியா படுத்து போன் பாத்துட்டு இருக்க, இப்படி பண்றது

0: டேஞ்சரஸ்னு உனக்கு தெரியாதா?
1: தெரியும், ஆனா எனக்கு போன்ல கொஞ்சம் வேலை வேற இருக்குது, அதான் சார்ஜ் போட்டுட்டே வேலை பாக்குறேன்.
0: வேலையா? இங்க கொஞ்சம் குடு, என்ன வேலை நானும் பாக்குறேன். பர்த்டே விஷஸ் மேக் பண்றதெல்லாம் உனக்கு அவ்வளவு முக்கியமான வேலையா?
1: முக்கியமான ஆளுக்கு பர்த்டே விஷஸ் பண்ணணும், அதான் ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன்.
0: இப்படி போன சார்ஜர்லயே போட்டுட்டு உனக்கு வீடியோ போட்ட அளவுக்கு அந்த முக்கியமான ஆள் யாரு?
1: நீங்க தான்,
0: என்ன சமாளிக்க பாக்குறியா?
1: உண்மையிலே நீதான்க்கா, வந்து பாரு.
0: ஆமா, ஆனா இருந்தாலும் இப்படி எல்லாம் காரணம் சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது. இதனால எவ்வளவு விபத்து எல்லாம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்குன்னு தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி அசால்ட்டா இருக்கலாமா?
1: தெரியும்க்கா, ஆனா ஸ்விட்ச் போர்டு, அதுல யூஸ் பண்ணிருக்க கூடிய ஒயர்ஸ் எல்லாமே தர சான்றிதழ் பெற்றிருக்க கூடியதா தான் யூஸ் பண்ணணும். நம்ம வீட்ல தான் எல்லாமே தர சான்றிதழ் பெற்றதை தானே யூஸ் பண்றோம், அப்புறம் என்ன?
0: கரெக்ட் தான், நீ சொன்ன மாதிரி அந்த தர சான்றிதழ் பெற்ற பொருட்களை தான் யூஸ் பண்ணணும். ஆனா அப்படியே பண்ணாலும் சார்ஜ் போட்டுட்டே போன் பேசுறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால சார்ஜ் போட்டுட்டு போன்ல யூஸ் பண்றது அது கூட கம்பேர் பண்ணாத. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்விட்ச் போர்ட்ல உன்னோட போன் மட்டுமா சார்ஜ் ஆயிட்டு இருக்கு, இன்னும் எத்தனை பொருள் சார்ஜ் ஆயிட்டு இருக்கு பாரு. ஒரு பக்கம் டார்ச் இருக்கு, இன்னொரு பக்கம் பவர் பேங்க் இருக்கு. இப்படி ஒரே சமயத்துல ஒரே ஸ்விட்ச் போர்ட்ல இவ்வளவு அழுத்தம் கொடுக்க கூடாது, அது தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி மின் சாதனங்கள், எலக்ட்ரிக் பொருட்கள் ஏதாவது தீ பிடிச்சதுன்னா உடனே அவசரப்பட்டு தண்ணி எல்லாம் கோரி ஊத்திர கூடாது, ஏன்னா அதுல கரண்ட் இருக்கும். உடனே மெயின் ஆஃப் பண்ணிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போய் தீயணைப்பு துறைக்கு போன் பண்ணனும், அதுதான் பாதுகாப்பான விஷயம். இதையும் தெரிஞ்சு வச்சுக்க.
1: ஆமா, இந்த ஈர கையோட ஸ்விட்ச் போர்ட தொடக்கூடாதே, அதை விட்டு விட்டீர்களே.
0: என்ன கிண்டல் பண்றியா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்.
1: நான் ஜாலியா பேசிட்டு இருக்கேன்.
0: உனக்கு ரொம்ப விளையாட்டு, எல்லாத்துலயுமே விளையாட்டு. எல்லாரும் படிச்ச பிள்ளைங்களா இருக்காங்க, எல்லாமே தெரியுது, ஆனா இதையும் ஃபாலோ பண்றது கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்து வருத்தப்பட வேண்டியது, முதல்ல சொன்னா கேட்கணும்.
1: அப்படி பார்த்தா வெளியில நம்ம ஸ்விட்ச் போர்டு எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, அதெல்லாம் உடனே மாத்தணும். நீ என்னைக்காவது அப்பா கிட்ட இத பத்தி சொல்லிருக்கியா?
0: சரிம்மா, சொல்லணும் தான், ஏதோ மறந்துட்டேன். கொஞ்சம் அவசரத்துல அப்பாவும் பிஸியா இருந்தா, நான் தான் சொல்லணும்னு இருக்கா? உனக்கு தான் தெரியல, நீ சொல்ல வேண்டியது தானே.
1: என்கிட்ட மட்டும் கேள்வியா கேளு, உன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா உடனே சமாளிச்சிடு.
0: சரிம்மா சரி, நம்ம வீடு, நம்ம ரெண்டு பேருமே போய் அப்பா கிட்ட சொல்லுவோம். நீயும் இந்த மாதிரி சார்ஜ் போட்டுட்டே போனை யூஸ் பண்ற வேலை வைக்காத. நம்ம மாலதி அக்கா வீட்டுல கூட நிறைய ஸ்விட்ச் போர்டு கீழே வச்சிருக்காங்க. பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல இப்படி கீழே வச்சிருந்தா அதை க்ளோஸ் பண்ணியாவது வைக்கணுமா? இப்ப நம்ம பேச பேசதான் எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டுல, குழந்தைங்க எட்டுற இடத்துல ஸ்விட்ச் போர்டு இருக்க கூடாது. அப்படியே இருந்தாலும் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த விஷயத்த மாலதி அக்கா கிட்ட மறக்காம சொல்லணும்.
1: அவங்க வீட்டு விஷயத்த போய் சொல்லலாம், முதல்ல நம்ம வீட்டுல உள்ள பஞ்சாயத்தை நம்ம அப்பாட போய் சொல்லுவோம்.
0: சரி வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். இல்லன்னா அதை இதை சொல்லி அப்பா தட்டி கழிச்சிருவாரு. நம்ம இப்பவே பண்ணணும்னு சொன்னாதான் ஒழுங்கா பண்ணுவாரு. வா,
1: வெற்றி நமதே, வா போலாம்.
2: சாதிக்கிற வரைக்கும் சவால்கள் இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு தடவை சாதிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய சவால்களை நாம சிறப்பா எதிர்கொள்றதுக்கு தயாராயிடும். அதனால அந்த முதல் சாதனை அதை படைக்கிறதுக்கு சவால்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆரம்பத்திலேயே அதை எதிர்கொள்ள தயாரா நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும். அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
3: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் இந்தியாவின் பாரா தடகள வீராங்கனையான ஷர்மிளா தங்கர் அவர்களை பற்றிதான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஷர்மிளா தங்கர் அவர்கள் 1986 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி அன்று ஹரியானா மாநிலம் சித்ரௌலி கிராமத்தில் மிகவும் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஒரு விவசாயி, அவரது தாயார் பார்வை குறைபாடு கொண்டவர். சிறு வயதிலேயே குடும்பம் கடுமையான பொருளாதார சிரமங்களை சந்தித்தது. 2 வயதில் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டதால் அவரது இடதுகால் நிரந்தரமாக பாதிக்கப்பட்டது. அதோடு வாழ்க்கையில் பல தனிப்பட்ட துயரங்களையும் அவர் எதிர்கொண்டுள்ளார். முதல் திருமணத்தில் குடும்ப வன்முறையை அனுபவித்த அவர் தனது 2 மகள்களுடன் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறி புதிய வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் அவரது 2வது கணவர் அஜித் சிங் விளையாட்டில் சாதிக்க அவருக்கு முழு ஆதரவு அளித்தார். ஷர்மிளா அவர்கள் தனது 34வது வயதில்தான் பாரா தடகள பயிற்சியை தொடங்கினார். சண்டிகரில் உள்ள விளையாட்டு அகாடமியில் பயிற்சி பெற்று ஷார்ட்புட் F57 பிரிவில் தொடர்ந்து முன்னேறினார். 2021 தேசிய பாரா தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றதோடு சர்வதேச போட்டிகளிலும் பல பதக்கங்களை பெற்றுள்ளார். அவரது கடின உழைப்பின் உச்சமாக 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பெண்கள் ஷார்ட்புட் F57 பிரிவில் 9

0: 8.81 மீட்டர் தூரம் எறிந்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதன் மூலம் காமன்வெல்த் போட்டி பாரா தடகளத்தில் இந்தியாவிற்கான முதல் தங்கப்பதக்கத்தை பெற்று வரலாறு படைத்தார். வயது, வறுமை, தோல்வி, துன்பம் எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். நாமும் அவரை போல சவால்களை சாதனைகளாக மாற்றுவோம்.
1: இன்னைக்கு சாதிச்சு வரக்கூடிய பல பெண்களும் ஒரு சமயத்துல சாதிச்ச யாரோ ஒரு பெண்ணோட வெற்றி கதையை கேட்டு நம்மளாலே இது முடியுமா அப்படின்னு யோசிச்சவங்க தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த பல சாதனைகளையும் கேட்டுட்டு நம்மால இது முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நமக்குள்ள பலரும் கூட பின்னால பெரிய சாதனை பெண்மணிகளா வரதான் போறாங்க. அந்த நாளைக்கான வெற்றியாளர் சாதனையாளர் நாம கூட இருக்கலாம். அந்த சாதனையாளர் நாம தானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நாம நம்மளுடைய கனவுக்காக நாம இன்னைக்கும் உழைச்சிட்டு இருக்கோமா, இல்லனா அந்த சாதனைக்காக இன்னைக்கு நம்மளுடைய முயற்சிய தொடங்கணுமா அப்படிங்கறத வச்சு ஓரளவுக்கு நாளைய சாதனையாளர்களை நம்மளால கணிச்சிட முடியும். கரெக்ட் தானே?

0: இத்துடன் நிறைவு பெற்றது பூவையர் பூங்கா.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
8: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
9: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
10: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
11: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
12: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
13: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
14: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330666.
15: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
16: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
17: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
16: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
17: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
18: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
16: செல்
18: 7305-36-5016.
19: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
20: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
21: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக

தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 15 தேதி நாட்டின் 80 சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200 மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84 ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51 அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1 தேதி முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம், கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1,000 மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82 பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35 ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர் உட்பட 50,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன்

0: எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 ஆண்டு மார்ச் 9 தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் யானை தாக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிட சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று ஒருநாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகம் பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையார் அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12 தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7 தேதி முதல் வருகின்ற 16 தேதி வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு ஒரு நாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கரட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினார். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. குமரி பண்பலை 101 நினை கேட்கலாம் காஞ்சனா திரைப்பட பாடல்.

0: சினிமால இருந்து சமையல் வரைக்கும் மூன்று சவால்கள் இருக்கு இதுல.
1: எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பாட்டு கவிதை
0: இதுவும் இருக்கு, இன்னமும் இருக்கு. விளையாட நீங்க ரெடியா?
2: முழுமதியாய் மாறிய மூன்றாம் பிறைக்கு சூட்டும் மலர் மாலை இப்பாடல். கிழக்கு சீமையிலே திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ, சுஜாதா மோகன், ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: நேரம் 2:27. ஒற்றை புன்னகைதான் மனித மனித

செய்யும் மாயம் என்ன? கவலையை நிரப்பி உள்ளத்தை குப்பை தொட்டியாக்காமல் புன்னகையை நிரப்பி பூந்தொட்டியாக்கலாமே. ஒலிக்கை விற்கும் பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வைரமுத்து வரிகளில், மணிஷர்மா இசையில்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
1: இயற்கையின் வண்ணங்கள் பேசும் மொழிகள் தான் எத்தனை, பச்சை சிகப்பு வெள்ளை நீலம் என காதலின் பல வண்ணங்களை கோர்த்து வானவில்லாக்கும் இந்த பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளில்.

0: அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில் 233066.
3: விலை கொடுத்து வாங்கிவிட முடியுமா வதுபை விளை? பல்லவன் சதுக்கிய சிற்பமன்றோ இப்பூங்கோதை? ஒலிக்குவிருக்கும் பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார் உன்னிமேனன், ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

0: செய்தாய் காற்று. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
3: கண்ணியவள் கண்டான் என்ன காந்தமா, காற்று கூட புக முடியாத என் மனதில் நீ புகுந்த மாயம்தான் என்ன. ஒலிக்கவிருக்கும் பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து, பெல்லிராஜ் தீபா மரியம் குரலில், ஜேம்ஸ் வசந்தன் இசைகளின் இசையில்.

0: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
3: இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, சின்கொன்னா ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், கோயம்புத்தூர், சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வாலாஜா அம்மூர், வாலாஜா, சோலையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் காட்பாடி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், காரைக்குடி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், புதுச்சேரி, ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஸ்ரீபெரும்புதூர், மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர், உத்தரமேரூர், கேளம்பாக்கம், செம்பனார் கோவில், காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், குடலூர் பசார், செய்யாறு, பணப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேல்குடலூர், நாலுமுக்கு, ராணிப்பேட்டை, கலவை, ஸ்ரீமுஷ்ணம், பன்ருட்டி, லால்பெட், வேலூர், ஊத்துக்கோட்டை, தளி, அவலாஞ்சி, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கமுதி, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பூவிருந்தவல்லி, பெரியாறு, ஊத்தூர், குடித்தாங்கி, காட்டுமன்னார் கோவில், கீழணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர், வேலூர் மாவட்டம் அம்முண்டி, திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருப்பத்தூர், காவேரிப்பாக்கம், குன்றத்தூர், சென்னை, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், சோழவரம், மகாபலிபுரம், மணல்மேடு, தேக்கடி, விருதாச்சலம், குழித்துறை, சீர்காழி, வானமாதேவி, மணல்மேடு, செங்கம், பாலம்மூர், விரிஞ்சிபுரம், பொள்ளாச்சி, ஏற்காடு, பூண்டி, மீமாத்தூர், காரியக்கோவில் அணை, அரக்கோணம், மயிலாடுதுறை, சூரலக்கோடு, மேலாலத்தூர், உளுந்தூர்பேட்டை, வாலாஜாபாத், குடியாத்தம், திருவள்ளூர், மகாபலிபுரம், ரிஷிவந்தியம்.

0: இன்னல் ஜெயங்கொண்டம் கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூரில் பதிவாக இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், நாமக்கல், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. நீலகிரி, ஈரோடு பகுதிகளில் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 14ஆம் தேதியன்றும் 15ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி 13ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பல்லாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கன்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 30 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02 ஆரம்பமாயாச்சு. இன்றைய தேநீர் நேரம், தேநீர் நேரத்துல இன்றைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, ஒரு சிலர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சட்டுனுக்கும் வந்துடும். அதாவது முழுமையா எதிரில் இருக்கிறவங்க சொல்ற அந்த சென்டென்ஸை கூட முழுசா கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனாலுமே கோவம் அப்படி வந்துடும். அதே மாதிரி ஒரு சில நிலைமைகள்ல வந்து நம்மள அறியாம நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு பார்ப்போம், ஐயோ அவங்கள்ட்ட நம்ம அப்படி பேசியிருக்க கூடாதோ, நம்ம அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே என்ன இருக்குதுன்னா பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது. அந்த வார்த்தைகள் கேட்பவருடைய மனசை வந்து இதமாகவும் செய்யலாம், அதே புண்ணாக்கவும் செய்யலாம். அப்போ கோபத்தில் பேசுகிற பல வார்த்தைகளை பற்றி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம். அப்படி கோபத்தை தணிக்கணும் அப்படின்னா நீங்க சொல்றது என்னென்ன அறிவுரைகள் சொல்றீங்க, நீங்க என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, இதெல்லாம் பின்பற்றுறீங்க அப்படின்னு உள்ளதை வந்து நீங்க எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி கோபத்தை குறைக்க நீங்கள் சொல்லும் இந்த ஆலோசனைகளை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உடனே டயல் செய்யுங்க. 0465 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணை வச்சு 2604902 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு உடனடியே டயல் செய்யுங்க. நேயர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க, நேயர்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: சந்திரசேகர் பேசுறேன்.
2: ரொம்ப நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: அருமை மேம், கோபம் அப்படிங்கறது மனிதனுக்கு ஒரு சிறந்த எதிரி மேம். எதுக்கு கோபப்படணும்? அப்போ மனச பக்குவமா நான் கோபப்படக்கூடாது தேவையற்ற விஷயத்துக்குன்னு நம்ம முடிவு எடுக்கணும் மேம். அது ஃபர்ஸ்ட் பண்ணணும்.
2: ஓ, நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைச்சுக்கணும் இல்லையா, கோபப்படக்கூடாது என்ன நடந்தாலும்.
3: ஆமா. ரெண்டாவது மேம், கோபப்படுத்துறதுன்னு சில ஆட்கள் நம்மள சுத்தி இருப்பாங்க மேம். அப்போ கோபப்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லாம விட்டு தள்ளி போட்டு அப்படிங்கறது பெஸ்டா இருக்கும் மேம்.
2: மூணாவது
3: மேம், கோபம் வரும்போது நம்ம அந்த இடத்துல இல்லாம நான் கோபமா இருக்கேன் அப்படிங்கறத சொல்லிட்டு தூரம் வந்துட்டு நம்ம தண்ணீரு அதுக்கு இல்லைன்னா 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நம்ம எண்ணினோம்னா நம்ம என்ன அலைகள் மாறி கோபப்படுறது
2: தவிர்த்தரலாம். அருமையா சொன்னீங்க. இதெல்லாம் நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்களா சார்? இதெல்லாம் நீங்க பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் அப்படிதானே சார்?
3: உண்மை மேம். எப்பவுமே எனக்கு ஏதாவது ஒரு சமயத்துல கோபம் வந்ததுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், இல்ல மூட சரியா இல்ல, எனக்கு கோபமா இருக்கு, அதனால இப்ப நான் உங்களை ஏதாவது பேசினேன்னா காயப்பட்டுருவீங்க, அதனால நான் இந்த இடத்த விட்டு போறேன்னு போயிட்டு நான் நிறைய சமயங்கள்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நான் பேசிட்டு இருக்கேன் நீ போற அப்படின்பாங்க. எதுக்கு இருந்துட்டு வார்த்தையை விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு, அதனால நான் அந்த இடத்துல இல்லன்னு நிறைய விட்டு எஸ்கேப் ஆயிருக்கேன். சூப்பரா இருக்கும் மேம்.
2: அருமைங்க சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி மேம்.
2: வணக்கம்.
4: ஹலோ.
2: ஹலோ, யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லமா இருக்கேன், சொல்லுங்க.
4: உலகத்துல கோபம் வராத ஆளே இருக்க, அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி நாம சில சில கிழங்கு கையாண்டு
2: அதுல
4: என்ன இதுன்னா, ரொம்ப கோபம் வந்தாங்கன்னா மூச்ச ரொம்ப இழுத்து விடணும் ஒண்ணு, அதுக்கால ஒண்ணு மேல 10 வரை எண்ணிக்கிட்டே இருக்கலாம், உடற்பயிற்சி செய்யலாம். அடுத்தால கோபம் தோடு இடத்த விட்டு கண்டிப்பா வெளியே போயிடணும். அடுத்து தண்ணீர் குடிக்கலாம்.
2: தண்ணீர்
4: ஆமா, கோபத்தை குறைய ஒரே வழி தண்ணி தான். மன அமைதியா இருக்க பச்சனம்னா எதையுமே பேசவோ செய்யவோ கூடாது. மொத்தத்துல அமைதியா இருக்கா, காது கேட்காம போய் பூமியாக இருக்க போறோம் பொருள் சொல்ல கிடையாது. நல்ல
2: நன்றி.

0: நன்றிங்க சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய பிற்பகல் நலம் நலமறியாமல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: ஆ வணக்கம், இனிய பிற்பகல் வணக்கங்கள், நலமா இருக்கேன், சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்புறம் வந்து தன்னைத்தான் காட்டின் சின்னம் காக்கா. சீரா கோபம் போராய் முடியும் அதனால வந்து ஒரு கை தட்டினதான் யோசிச்சுங்களா அதே பத்து வாட்டி மூடி பத்து கோபத்துல அது பயப்படும் கோபம். அப்புறமா வந்து கோபம் வந்து நம்மளை வந்து ஒரு நாசி தோசை அடிச்சு இன்னொரு
0: உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது, பிரேக் ஆகுது. ஆமா, இப்ப பரவாயில்ல, இப்ப பேசுங்க.
1: பரவாயில்லையா? அதாவது கோபம் நம்ம மீறி வந்து தாண்டவம் ஆடுறதே வந்து நாம வந்து நாசி துவாரத்துல ஒரு துவாரத்துல இருந்து ஒரு விரல் வச்சு மூடிந்து இன்னொரு துவாரத்துல இருந்து மூச்சையை உள்ளிழுக்க வேண்டும். அப்புறம் அந்த உள்ளிழுத்த காற்றை இன்னொரு நாசி துவாரத்தை அடைத்து கொண்டு வெளியே விட வேண்டும்.
0: பிராணாயாமம் மாதிரி இல்லீங்களா? ஒரு ப்ரீதிங் எக்சர்சைஸ்.
1: யோகா பயிற்சி நிறைய செய்யலாம். அப்புறம் வந்து கோபம் வந்து பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது குறைவாக சொல்லவில்லை. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் லோட் அதிகம் குடும்பத்துல வீட்டிலே. அப்புறம் வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து 40 நிமிட நேரம் அதிகமாக தூங்க வேண்டுமா? ஆனால் பெண்கள் தான் குறைவாக தூங்குகிறார்கள். ஆமா. அப்புறம் வந்து அவங்க வந்து கோபப்படுறது நியாயம் தான். நாம
0: நன்றிங்க சார், அருமையா சொன்னீங்க, நிறைய வழிமுறைகள் சொல்லி இருக்கிறீங்க. நன்றி. நிச்சயமா இதெல்லாம் நீங்க பின்பற்றுறீங்க அப்படிதானே, அதனாலதான் இவ்வளவு சொல்ல
1: முடியும்.
0: அனுபவமா தான், நிச்சயமா. நன்றிங்க சார், நன்றி. கோபம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனுக்கு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன், அதாவது மனவியல் ஒரு அமைப்பு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோபம் அப்படிங்கிறது வந்து ஏதோ புதுசான பெரிய ரொம்ப வித்தியாசமான ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எப்படி சந்தோஷம் கவலை இதெல்லாம் எப்படி ஒரு இமோஷன்ஸாக நமக்கு இருக்குதோ அதே மாதிரியான ஒரு உணர்வு தான் கோபம். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த கோபத்தில் நிறைய பரிமாணங்கள், இன்டென்சிட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அளவு. இப்போ ரொம்ப கோபமாக இருக்கிறோம் அப்படின்னும், இல்லை சின்ன ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறதும் இந்த கோபத்தினுடைய ஒரு பல நிறைய விதமான வெளிப்பாடுகள் தான். இப்போ கோபம் ஏன் ஏற்படுது நமக்கு அப்படிங்கிற கேள்விக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் நம்மளை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்னை வந்து இவங்க வந்து ஒழுங்காக நடத்தலை, எனக்கான மரியாதை இவங்க கொடுக்கலை அப்படின்னு நாம் உணரும்போது, இல்லைன்னா நம்ம அவங்கள்ட்ட ஏதாவது எதிர்பார்த்துருப்போம். இவங்க வந்து இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம்னு வைங்களேன், அவங்க தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ போகும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஆ வாங்க வாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அங்கே என்ன பிரச்சனையோ தெரியல, நம்மளை அவங்க முகம் பார்க்கலை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு குறைஞ்சி போயிடுது. அப்போ உடனே என்ன வருது, ஒரு கோபம் வருது. அது மட்டும் இல்லாமல் அவமதிப்பு இல்லைன்னா நிராகரிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா நிறைய விஷயங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்படி நிறைய தடைகள் வந்துட்டே இருக்குது ஒரு விஷயம் அப்படின்னும் போது அது பயங்கரமான ஒரு கோபமாக வெளிப்படலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஈவன் நம்ம உட்காந்து அப்படி சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், ஏதோ ஒரு காலத்தில் எப்போவோ நடந்த ஒரு விஷயமா இருக்கும், அந்த விஷயத்தை இப்போ இருந்து யோசிச்சுட்டு என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளாடி புழுங்கி புழுங்கி புழுங்கி, அதுவும் ஒரு கோபத்தினுடைய ஒரு வேற விதமான ஒரு வெளிப்பாடு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோபம் அப்படிங்கிறது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது நமக்குள்ளாடி நம்ம மனசில் நம்ம யோசிக்கிற விஷயங்கள் இதெல்லாமோ கூட இருக்கலாம், இல்லைன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் அப்படிங்கிறத பற்றி இவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து பேசலாம். ஒலிக்கவிருக்கும் பாடல் நான் ஈ திரைப்படத்திலிருந்து.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர்.

0: அருகில் மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
4: குமரப்பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரம். இதுல இன்னைக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க கொடுக்கிற ஆலோசனைகள் என்ன அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: சுதா பேசுறேன்.
4: சொல்லுங்கம்மா.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இருந்து சுதா பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா. உங்களுடைய
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது கோபம் வரும்போது அந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் மாறி போறது ரொம்ப நல்லது மேம். அதாவது எதிர்த்து எதிர்த்து பேச விடாது. ரெண்டு பேரும் இப்ப பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் பேச நமக்கு பிடிக்கலையா, அந்த இடத்த விட்டு மாறி போயிடணும். அந்த இடத்துல இறக்கி விடாது. அதாவது தனிமையில போய் தனிமையில வரலாம், எதுக்கு அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம வந்து ஒரு முறைக்கு 10 தடவை நம்ம யோசிக்கலாம், எதுக்கு இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அப்படின்னாக்கா யோசிச்சு மறக்கும். அப்ப அந்த பேச்ச நம்ம அங்க எடுக்க விடாது.
0: அவங்க மாறி மாறி பேச போனா சண்டையாயிரும் இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, கோபம் வரும், நம்ம மாறி மாறி ஏதாவது பேச வேண்டியது வரும், பிரச்சனை வந்துரும். அதனால அந்த கோபத்தை குறைக்கணும்னாக்கா நம்ம கொஞ்சம் தள்ளி போறது நல்லா இருக்கும். அப்புறமா வந்து அந்த சிந்தனைகளை வந்து நம்ம மறக்கணும். அப்ப அந்த கோபப்படக்கூடிய இடத்துல வந்து நம்ம சரி அவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு மறுபடியும் கோபப்பட்டுட்டு இருக்காம அந்த சிந்தனைகளை மறந்துட்டு அவங்கள்ட்ட போய் மறுபடியும் நம்ம நல்ல விதமா பேசணும். அவங்க முகத்தை கொஞ்சம் உத்து பார்க்கும் போது நமக்கு அப்படியே அந்த கோபப்படும் போது நமக்கு தனித்தனி சிரிப்பே வந்துடும். அப்படி வரும்போது அந்த கோபத்தவிலிருந்து நம்ம சால்வ் பண்ணி எப்படியாவது கொண்டு போய் பிரச்சனைகளை ஒழிவாக்கலாம்.
0: அப்பதான் நமக்கும் மனசு நிம்மதி, சுத்தி இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி முத்த பாருங்க, மோட்ட முத்த பாருங்கமே தன்னதான்.
0: இனிமே யாராவது கோவப்பட்டாங்கன்னா அவங்க முகத்தை உத்து உத்து பாக்கணும் இல்லையா?
1: கோவப்பட்டாச்சுனாக்க சிரிப்பு
0: வந்துடும்.
1: ஆமா மேடம், அப்ப வந்து நடந்த ஆமா நடந்த வச்சு மனசு நினைக்காம தண்ணி தண்ணியா குடிச்சுக்கிட்டு அடுத்து என்ன நடக்க போகும் மட்டும் யோசிச்சு இருந்தாச்சு. எந்த கோபம் வராது, பிரச்சனை
0: வராது. அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி.
1: நன்றி மேம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: இனி சகோதரிக்கு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
0: உற்சாகமான பிற்பகல் வணக்கங்களையா? சொல்லுங்க.
2: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். ஆமா, பொதுவாகவே கோபம் எல்லாத்துக்குமே வரும். கோபம் படாதவங்க மனிதனே இல்லை. அந்த கோபத்தை அடக்கிறது அப்படிங்கறது இங்க ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முகமது நபி ஒரு அழகான ஓமை சொல்லியிருக்காங்கம்மா. அதாவது 10 பேரை ஒரு ஒரு அடிச்சு நொறுக்கி நொறுக்கி வீரத்தனை காட்டுறவனை விட கோபம் வரும்போது இவன் ஒரு கோபத்தை மடக்கி வாழ்றான, அவன் தான் உண்மையான வீரன். அப்ப உண்மையிலே வீரம் வந்து வீரம் எதுன்னா கோபம் வரும்போது தன்னைத்தானே அடக்கி கொள்வான்.
0: சிறப்புங்க
2: உண்மை. அதாவது பிரச்சனைகள் வரும்போது வீட்டுல வரைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை தரவு ஏதாவது வரும்போது கோபத்துல நம்ம என்ன செய்வோம்? நம்ம அடிப்போம், பேசுவோம், பெரிய விபரீதங்கள் வரும். யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் அமைதியா இருந்து பாருங்க, கணவன் அமைதியா இருக்க, மனைவியோ யாராவது ஒரு ஆள் அந்த இடத்துல அமைதியா இருந்தாச்சுன்னு உண்டு வானா, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதாவது நாம செய்யறது தப்பா தான் இருக்கும், அந்த கோபத்துல நாம செய்யறது தப்புன்னு தெரியாது. அந்த பேச்சுக்கு பேச்சு கொடுத்து கடைசி நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தா அந்த மாதிரியே தப்பு இருக்கும். இதை உணர்றது வந்து பிற்படத்தான் தெரியும். இந்த கோபத்துல பல இடர்பாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதாவது உயிர்ப்பதி வரைக்கும் நடந்திருக்கு. அந்த கோபத்துக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிந்திக்கிற தன்மை குறைஞ்சதால தான் கோபமே வருது. ஒரு மனிதன் வந்து ரோட் நடந்துட்டே போயிட்டு இருக்காம உண்மையே நடந்ததுமா, ஒரு என்னுடைய வாழ்க்கை நடந்ததும் அந்த கோபத்தை இவன் ஒருத்தன் அடைச்சு வாழ்றாங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. ஒருத்தன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற பின்னாடி வந்த ஒரு டூ வீலர்ல வந்தவன் அவன் பேர்ல மோதிட்டு அந்த சைக்கிள் அந்த முன்னாடி போற நடந்து போறவன் அப்படி சண்டை போட்டு இருக்காரு. நீ என்னடா குறுக்க வந்து விழுந்துட்ட, நான் ஒழுங்கா போயிட்டு இருந்தேன். இதை நான் பார்த்துட்டு பின்னாடி வந்து நான் எனக்கு ஏதாவது சின்னாச்சின்னு பிரச்சனை வரும் ரெண்டு பேரும் சமான பிரச்சனை அனுப்பி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, எது எவன் ஒருத்தன் அதை சமாளிச்சு விட்டுறானோ, அதாவது பேச்சுக்கு பேச்சுதான் தீர்வாகாதுமா. யாராவது ஒரு ஆள் தாண்டி போகும்போது அந்த பிரச்சனை சால்வை. உண்மையிலே ஒவ்வொரு மணி கோபம் வரும்போது கோபத்தை அடக்கி வாழ்வோம்னு தான் உண்மையான கேள்வி சொல்லி வாய்ப்பளித்து குமதி பண்படுத்தின்படி நன்றி கூறி விடை பெறுகிற வாய்ப்பளித்து நன்றியமான
0: நன்றி. அருமையா சொன்னீங்க, நன்றி.
2: நன்றியமான
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தம்பளை 101.1 நாகர்கோயில் வானொலி நிலைய உறவுகளுக்கு பணிவான வணக்கம்.
0: வணக்கங்களையா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சரிங்க,
0: உங்க பேர் என்னங்க சார்?

0: திருப்பூர் மாநகர் மணவை பாரப்பழந்து சேரங்கர் சார் பேசுகிறேன்
1: சார். சொல்லுங்க சார்.
0: தினம் கொள்வது தவிர்க்க நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன? கோபம் அதாவது இரண்டு காரணங்களை கூறுறங்க. தோல்வி ஏற்க முடியாத சூழ்நிலைங்க தினம் கொள்வதற்கு உள்ளான காரணிகள்ங்க. மற்றொன்று எதிர்பார்ப்பதை பூர்த்தி செய்ய முடியாத போகும் பொழுது எதிர்பார்ப்பு இருக்குங்க. நம்ம இந்த அளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த நம்ம எதிர்பார்ப்பு குறைஞ்சு வச்சுங்களா அங்க சிலம் கொள்ள வேண்டும் சொல்லி நம்மளுக்கு உருவாயிருங்க. நாம புரிஞ்சு வேணும்னா புரிதல் வேணுங்க. வந்து எப்படின்னா ஒரு சினம் கொள்ள புரிதல் இந்த இடம் இப்படித்தான் இருக்கு. நம்ம திட்டமில் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சினம் நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சி வந்து எவ்வளவுக்கு வெளிப்படுத்துறோமோ திரும்ப அதே மாதிரி நம்ம மனிதனோட இயல்பு தானுங்க. எஸ் புன்னகை மிகுதியான புன்னகைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம சினத்தை மண்டி குறைக்க ஒரு ஐயப்பாடு இருக்குதுங்க. ஆனா அந்த பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொன்னீங்கன்னா வந்து ஒருத்தர் ரொம்ப மிகுதியா சிரிச்சிட்டாக்க வச்சுங்களா புன்னகை இருக்கன்னு வச்சுங்களா ஏன்னா என்ன இருக்குது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா தெரியுது அப்படின்னு கேட்பா. அது ஒரு நிலைமை இருக்குதுங்க. அப்ப அந்த சினம் கொள்ள சூழ்நிலைகள் ஏற்பட்டதுங்க. இதை வந்து அவன் சமாளிக்கணும் பாத்தீங்களா. அதனால வந்து சினம் கொள்ள தவிர்க்க எப்படின்னா கடந்து போறதுங்க.
1: கடந்து போறது
0: இன்னொன்னு புரிதல் எந்த சினம் கொள்ள இல்லைன்னா இன்னொன்னு திட்டமிடல் இருக்குதுங்க. நாளைக்கு துணிக்கிறதுங்க இன்னொரு திட்டமிடல். அதாவது நம்ம தனியா போனோம்னா கூட வாய்ப்பு இருக்கும். நாலு பேர்த்த ஒரு பிரச்சனை வச்சுங்களா நாலு பேர்த்த கூட்டிட்டு போய் பேசணும்னா ஒருத்தர் சினம்பள்ள வச்சுங்களா ஒரு அர்த்தம் அரவணைப்பா ஒருத்தர் பேசுவாங்க ஒருத்தர் இது பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து சினம்பள்ள தவிர்ப்பது ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கும் அப்படிங்கறது என்னோட தாழ்மணி கருத்து.
1: அருமையா சொன்னீங்க. நன்றி. நன்றி. சினம் பத்தி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நேயர்கள் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கோபம் பத்தி பேசும்போது கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் இமோஷன். ஆனா அதை நாம எப்படி வெளிப்படுத்துறோமோ அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ரோல் ஒரு பங்காற்றுது. என்ன அப்படின்னா நம்ம கோபத்தை எப்படி நம்ம அதை மேனேஜ் பண்றோம், அதை ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோபத்தை நம்ம மேலாண்மை பண்றது. இப்ப கோபம் நம்மள ஆளக்கூடாது, நாம தான் நம்முடைய உணர்வுகளை ஆடணும் அப்படிங்கறது வந்து நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ ஒருத்தருக்கு வந்து கோபப்படுற சட்டுன்னு அப்படின்னா என்ன நடக்குது, நம்முடைய உடலுக்குள்ளாடி என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, முதல்ல ஒரு நிகழ்வு நிகழ்வுன்னா நம்மளை கோபப்படுத்துற மாதிரியான ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது கோபமா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் இருக்குதுங்க. அந்த முக்கியமான ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நாம இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் அந்த நிகழ்வு அப்படின்னு. எடுத்துக்காட்டா நான் சொன்னேன், ஒரு திருமண வீடு இருக்குது, நம்ம போயிருக்கிறோம், நம்மள அவங்க பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மரியாதை இல்லை, இந்த இடத்துல நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்காம இன்னும் கொஞ்சம் மாத்தி சிந்திக்கலாமே. ஒருவேளை கல்யாணத்துக்கு பிஸியில இருக்காங்க போல இருக்கு, நிறைய கெஸ்ட் வருவாங்க, எத்தனை பேர் தான் அவங்களும் வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு மாற்றி நாம சிந்திக்கும் பொழுது இந்த கோபத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா கடந்து போக முடியும். இதே நாம வந்து என்னை வந்து இவன் அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து இன்னும் பெரிய பெரிய ஒரு இதா மாறி அது வந்து நம்மளுடைய உணர்ச்சி பெருக்கா வருது. இந்த உணர்ச்சி நேரம் நம்முடைய உடல்ல வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்குது தெரியுமாங்க. அட்ரினலின், நாரட்ரினலின், இந்த மாதிரியான அவசரத்துக்கான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திடீர்னு ஒரு சூழ்நிலையில இந்த ஹார்மோன்கள் சுரக்கும். ஆனா இந்த மாதிரியான நம்ம அடிக்கடி கோவப்படும் போது இந்த ஹார்மோன்கள் அடிக்கடி சுரக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. இதனால உடல் வந்து அப்படி பதற்ற நிலையில இருக்கிற மாதிரி எப்பவும் அலர்ட்டா இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்முடைய மூளை வந்து உடலை வந்து தள்ளுது. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம அடிக்கடி கோவப்படுறதுனால இது வேற யாருக்கும் பாதிப்பு கிடையாது, நம்ம கோவப்படுறதுனால நம்முடைய எதிரிக்கு தான் பாதிப்பு அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, இந்த கோபம் நம்முடைய உடலுக்குள்ளாடி நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து பசும்பன் திரைப்பட பாடல் கேட்கலாம். அதனை தொடர்ந்து நேர்கிட்ட பேசலாம்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்குட்பட்டது.
2: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல 1 பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேல ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையையும் விட விலை குறைவு. தங்க நகர்

0: சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
1: வா வா சீக்கிரம் போகலாம்.
2: கமலா ஜுவல்லர்ஸ் திங்கள் சந்தை.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: நேரம் 3:33 நம்மிடம் நேயர்களுடன் தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கோபத்தை கட்டுப்படுத்துவது பத்தி நேயர்கள் அவங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நமக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், நான் அரண்மனை கமலாசன்.
4: சொல்லுங்க சார்.
5: மேடம், அதாவது மனுஷங்க கூட இடத்துல கோபம் எனக்கம் எனக்கம் பணக்கம் எல்லாம் வரும். ஆனா அதை வந்து தணிக்கிறதுக்கு வந்து ஈஸியான வழி, உலகத்துல வந்து நிறைய வழிகள், நிறைய வழி செஞ்சு வச்சிருக்காங்க. ஹலோ,
4: சொல்லுங்க சொல்லுங்க.
5: பண்ணணும்னா நம்ம சினிமா படம் எல்லாம் பாக்குறோம்ல, எதுக்கு பாக்குறோம்? அன்னாரங்கள்ல இந்த NS கிருஷ்ணன், வடிவேலு, நாகேஷ் இந்த மாதிரி எல்லாம் தமாஷ் பண்றவங்க வந்து பாருங்க. இந்த மாதிரி உள்ள நம்ம வந்து மேட்ல வந்து டேக் இட் ஈஸி, ஈஸி எடுத்துக்கணும், அது சீரியஸ் எடுக்க கூடாது. உடனே இந்த பாருங்க, இந்த காமெடி இந்த அதை வந்து காதலி போட்டுக்க கூடாது. போட்டு நான் காமெடி எல்லாம் நினைக்கணும். இப்ப ஒரு சினிமா படம் இருக்கிறாங்க, சினிமாவில காமெடி வச்சிருக்காங்க, அந்த கதையையும் கொஞ்சம் போய் தெளிச்சு சில கதை வந்து அழுகிட்டே இருப்பாங்க. ஆக அப்படி அழுகி அந்த கதையில முங்கி போக கூடாதுங்கிறதுதான் காமெடி வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப வந்து கதை எழுதுறாங்க, கதை எழுதுறவங்க வந்து கதையில வந்து சோகமா போயிட்டு இருக்கோம். அந்த சோகத்தை தீர்க்கறதுக்கு வந்து இலை கதை, குட்டி கதை இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுறாங்க.
4: நிச்சயமா அருமையா.
5: ஆக எல்லாமே வந்து வாழ்க்கைய வந்து ஈஸி
4: நினைக்கணும்.
5: இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அத வந்து சிரிச்சு தள்ளணும், சிரிச்சு ஸ்மைலிங் நீக்கி தள்ளிக்கணும்.
4: அருமையா சொன்னீங்கயா, நன்றி.
5: நன்றியம்மா,
4: நன்றி. நேயர் அருமையா சொன்னாங்க. இதை இலக்கியத்துல வந்து காமிக் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சீரியஸா ஒரு நாடகமோ ஒரு கதையோ போயிட்டு இருக்குது அப்படின்னும் போது அதுல ஒரு சின்ன ஒரு காமெடி. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது, இதுல இன்னும் கோபப்பட்டு இன்னும் பிரச்சனையை வளர்த்து இன்னொருத்தங்கிட்ட சண்டை வச்சு இதை விட சீரியஸ் ஆக்கணுமா? அதனால நேயர் சொன்ன மாதிரி கொஞ்சம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணலாமே அப்படிங்கறதோட அடுத்த நேர்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: நலமாக இருக்கிறீங்களா?
4: ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
6: ஆமா இருக்கிறேன். என் பேரு டாக்டர் சி பன்னெண்டு பிள்ளை.
4: ஆ சொல்லுங்க. இரணியல்.
6: அதாவது கோபம் சொல்லக்கூடியது பொதுவா எல்லாரும், ஆனா அந்த கோபத்தை வந்து இரஞ்சியன்மா நீண்ட கஷ்டப்படுத்த ஆழ்ந்த சுவாசம், ரெண்டாவது எங்களை எண்ணுவது, தற்காலிகமாக அந்த இடத்தை விட்டு போகணும், விளையிடணும். அது கோபம் வந்தா ஒரு சண்டை போட இடத்தை விட்டு விளையிடணும்னு. கோபம் வரும்போது நமக்கு உள்ளில் ரத்தம் அதிகமாகும், இதய துடிப்பு அதிகமாகும், சிந்தனைகள் குறையும். இதனை சரி செய்ய கையால் ஒரு இலை எளிய எழுதுனா மூக்கொழியாக மெதுவாக காற்றை உள்ளெடுத்து சின்ன நிறுத்தி வாய் வழியாக விடுவிடணும். ரெண்டாவது 1 முதல் 10 வரை அல்லது 15 வரை மெதுவாக எழுதணும். அந்த இடைவெளி கோபத்தை ஏற்படுத்தும் அவர் அல்ல சூழ்நிலை இருந்து தற்காலிகமாக விலகி வேறு இடத்திற்கு வரணும். இரண்டாவது 1 கிளாஸ் குளிர்ந்த நீரை குடிப்பது உள்ளதை குறைத்து மனதை அழகப்படுத்தும். இரண்டாவது கோபத்துல வார்த்தைகளை கொட்டுவதற்கு முன் அமைதியாக இருக்க வேண்டும். அப்புறம் வழக்கமான பயிற்சி, நடைப்பயிற்சி, ஓட்டம் அல்லது யோகா செய்வது உள்ளதற்கு உள்ள தேவையற்ற மனத்தை குறைக்கும். அடுத்து தியானம். தியானம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் தியானம் செய்தோம்னா முறை வந்து அமைதிப்படுத்தும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும். அதை இதை ஏற்றத எல்லாம் போய் சேர்ந்து மறுமணிக்காமல் இதை சரி செய்ய என்ன பள்ளி என்று திங்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஐயா நாம எந்த நிலையிருந்தாலும் போக முடியும், சண்டை போடாம பேச வெளியே போகணும், மௌனம்
4: எல்லாம் சரியாயிரும். அருமையா சொன்னீங்க. வணக்கம். யாரு பேசுறீங்க?

0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மணிகண்டன்
0: ம், சொல்லுங்க.
1: செட்டியார் மடம்.
0: ம், சொல்லுங்க சார்.
1: இப்ப நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட
0: ஹலோ, கொஞ்சம் பிரேக் ஆகுது சார்
1: ஹலோ,
0: வாய்ஸ்.
1: நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு டக்குன்னு நம்ம கோவப்பட்டா, அந்த கோபம் வந்து நம்ம கொஞ்சம் கழிச்சு மனசுள்ள உறுத்திட்டே இருக்கும். ஆனா அதே நேரம் வந்து நம்ம வீட்டுல யார்ட்டையாவது நான் கோவப்பட்டுட்டோம்னா, நான் ஒரு தனியா ஒரு ரூம் வச்சு அந்த ரூம்ல போய் நம்ம எஃப்எம் ரேடியோ போட்டு கேட்டுட்டே இருப்பேன். கேட்டு இருந்தானே
0: அப்படியே கோபம் பறந்து போயிடும் இல்லையா?
1: ஆமா, அந்த மனசு அப்படியே கொஞ்சம் இதாயிரும்.
0: இதமான பாட்டெல்லாம் கேக்கு, பாட்டு நிகழ்ச்சி எல்லாம்
1: இதமான பாடல் கேட்டேன்னு வெளியில வந்தா அந்த கோபம் வந்து அப்படியே தணிச்சுமோ? என்னுடைய கருத்துக்கள்.
0: அருமைங்க, ரொம்ப நன்றி,
1: நன்றி.
0: ரொம்ப நன்றி. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் அவைப்பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, ஆறுவது சினம் அப்படின்னு. ஸோ ஆறி போயிடும், கொஞ்ச நேரம் இருந்து பொறுமையா யோசிச்சோம். நேயர்கள் நிறைய பேர் நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, கோபம் வருதா, இடத்த விட்டு காலி பண்ணுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, யோசிங்க, தண்ணி குடிங்க, சுவாச பயிற்சி செய்யுங்க. அப்படின்னா உங்களுக்கு யோசிக்கிறதுக்கான அந்த நேர இடைவேளை கிடைக்கும் இல்லையா? உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, கோபம் வந்து அதை வந்து அடக்கி வைக்க கூடாது, என்னன்னாலும் வெளியே காமிச்சிடணும், அப்படி கத்தி விட்டுறணும், யாரு மேல கோபமோ அவங்க மேல காட்டி விட்டுறணும், இல்லைன்னா மனசுல அடக்கி வச்சா அது பிரச்சனை ஏறும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இது வந்து நிறைய காலக்காலமா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆனா நம்முடைய ரெண்டு ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹார்வர்ட் கேசினோவ், அதுக்கப்புறமா ரேமன் ஷிப் டாஃப்ரெய்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆய்வாளர்களும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன தெரியுமா, கோபத்தை வெளிப்படுத்தினால் அது குறைந்து விடும் அப்படின்னு சொல்றது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்குது. மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கோபத்தை அப்படியே வெளி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல நாம செய்யக்கூடிய பல செயல்கள் நிறைய நம்முடைய உளவியல் ரீதியான சிக்கல்களை நமக்குள்ளாடி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ காலங்காலமா நிறைய பேர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நாம வந்து தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா நேயர்களிடம் பேசலாம்.

0: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளது உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கின. அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
2: அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8870190870.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
7: மாட்டிக்கிட்டீங்க.
8: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
11: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 2330-66.
12: நேரம் 3:48. தேநீர் நேரத்தில் சின மேலாண்மை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் நாம் பேசிக் கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து

0: பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வாங்க
0: வணக்கம்.
1: மேடம்,
0: உங்க பேர் என்ன?
1: மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம்
0: ஓகே, சொல்லுங்க சார்.
1: மேடம், கோபத்தை தீயாக பயன்படுத்தினால் தாம்பல் ஆயிரும். அதை தீபமா ஏத்தினா அனைவருக்கும் ஒளி கிடைக்கும், வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் வராது.
0: தீ
1: இதோட
0: தீபம்
1: முடிச்சுங்க.
0: அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா சொல்லி இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
0: நேயர்கள் வந்து நிறைய ஐடியாஸ், கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கன்னிப்பூ நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள், அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு, நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜபா ஹில்லாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
4: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
5: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
6: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
7: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
8: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
9: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
10: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
9: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
10: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
9: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
10: தினமும் மாலை 5:02 முல்லைச்சரம்.
9: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
10: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
9: முல்லைச்சரம்.
0: தேநீர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பேச இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், பேசலாம்.
11: ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க சார்.
11: அதாவது கோபம் சொல்லக்கூடியது மனிதனோட ஒரு பிறப்பம். நம்ம மகிழ்ச்சி சந்தோஷம் எவ்வளவு எல்லாம் நம்ம அடக்கி ஆளுகிறோமோ, கோபம் என்பது அதனுடைய சேர்ந்தது. அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் நம்முடைய ஆரோக்கியம் கூடும், அதே சமயத்தில் ஆயுதம் கூட கூடும். இல்லாவிட்டால் கோபமாக இருந்தால் நம்ம ஆயுசு கட்ட அதுல எந்த மாற்றமும் இல்லை. அழிவுக்கு அவனே உலை. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தி நடப்பது நல்லது.
0: நல்லது.
11: அதே சமயம் நம்ம அந்த இடத்தை விட்டு விலகி நிற்பது நல்லது.
0: நிறைய நேயர்கள் வந்து இந்த ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த இடத்தை விட்டு விலகிடணும் அப்படிங்கறது அருமையா சொல்லி.
11: விலகிறது மெயின், ஃபர்ஸ்ட் அதுதான்.
0: நிச்சயமா.
11: ரெண்டாவது, குளிர்ந்த தண்ணி குடிக்கணும். அப்புறம் யோகா அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நம்ம செய்துட்டு தண்ணீர் ரூம்ல இந்த ஆளைய நம்ம கோபப்பட்டாருன்னு கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சாலே நமக்கு ஓஹோ சரிமா இப்படி சொல்லித்தானான்னு சொல்லி அந்த நிமிஷத்துல அதை களைச்சிட்டு அடுத்த சிந்தனைக்கு நம்ம
0: மாறிடணும். அதை போட்டு யோசிச்சுட்டே இருந்தோம்னா கோபம் தான் வரும்.
11: ஆமா, அந்த எழுந்திருந்து கொஞ்சம் விடுபட்டுறணும், அடுத்த சிந்தனைக்கு போயிடணும். அப்ப நமக்கு அந்த நிகழ்ந்த நிகழ்ச்சி கூட நமக்கு மறந்து போகும்.
0: அருமையா சொல்லி.
11: ஆமா, அதுல இருந்து நாம ஒற்றுமையாக வாழலாம். கோபத்தை யாராக இருந்தாலும்

0: எடுத்து கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் அவனது ஆயுசு கூட நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும், நிச்சயமா. நன்றிங்கய்யா, இணைந்ததற்கு அருமையா சொன்னீங்க. வணக்கம், வணக்கம், பேசலாம். வணக்கம், வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
2: நன்றிங்க
1: சார், நன்றி. வணக்கம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: நான் மேட்டுக்குடியிலிருந்து பகவதி அம்மாள் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: அவங்க கோபப்படுறவங்க வந்து நிறைய நஷ்டம் தான் படுவாங்க, உறவுகளையும் இழந்து போயிடுவாங்க.
1: நிச்சயமா
3: கோபப்படுறவன் நஷ்டத்தில் உட்கார்ந்துருவான்னு பழைய காலத்துல உள்ளவங்களையும் சொல்லுவாங்க. அதனால பொருள் நஷ்டம், நம்ம உறவுகளை இழந்துருவோம். கொஞ்சம்
1: தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
4: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
5: ஆமாம் மன்னா.
4: யானைப்படைகள்
5: தயார் மன்னா.
4: குதிரைப்படைகள்
5: கிளம்பிவிட்டது மன்னா.
4: சரி, புறப்படுவோம்.
6: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
4: வணக்கம், வணக்கம். அரசவைக்கு வரும் நேரமாயுது.
6: அது வந்து மன்னா.
4: சரி, புறப்படுவோம், வாரும்.
6: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
4: வாள் எதற்கு?
6: போருக்கு.
4: போருக்கு செல்வது யார்?
6: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
4: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
6: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
4: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
6: இன்றைய குறுஞ்செய்தி.
4: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
1: தேநேர் நேரம் இந்நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் வந்து கோபத்தை அவங்க எப்படி எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாமும் நம்முடைய லைஃப்பில் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, யாரோ ஒருத்தங்க நம்மளை ரொம்ப கடுப்பேற்றுறாங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம அந்த இந்த மாதிரி நேயர்கள் சொன்ன நிறைய டிப்ஸ் நிறைய நம்ம கையில் இருக்கிறது இல்லையா, அதை நம்ம பின்பற்றும் போது நமக்கு நம்முடைய மனநலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வணக்கம், வணக்கம்,
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா? சொல்லுங்க சார்.
7: மேடம், கோபத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லாத்துக்கும் வரும் மேடம். அது இயல்பான உண்மை. அதை வந்து கட்டுப்படுத்துறது நம்ம தான் கட்டுப்படுத்திக்கணும். ஒரு அம்மா வந்து கோபப்படாதீங்களா? அம்மா எனக்கு பசிக்குமா, கோபப்படாமா, சாப்பாடு சாப்பாடு கேட்டா உடனே அவங்க வந்து கோபம் மாறி போயிடும்,
1: போயிடும் இல்லையா?
7: ஆமா,
1: அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு
7: என்னம்மா உனக்கு வர்றதுனால எல்லாம் வாங்கி தர்றேன்
1: அப்படின்னு ஒரு ஐஸ்
7: அப்படி வச்சாங்கன்னா உடனே அவங்களுக்கு கோபம் கட்டப்படும். பாட்டு ஒரு குழந்தை வந்து ஒரு சாமான கேக்குறவங்களா, சரிம்மா நாளைக்கு வாங்கி தரேன் வானு கூப்பிட்டு போய் 50 ரூபாய் சாமான கேட்டாலும் 5 ரூபாய் சாமான் தாங்கி கொடுத்தாரு
1: யாருடைய கோபத்தா இருந்தாலும் நம்மளால அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறது இல்ல, அடுத்தவங்க கோபத்தை கூட நம்மளால அடக்க முடியும்னு சொல்லி இருக்காங்க.
7: உடனே

0: பாக்கிஸ்தான் பாக்கு நின்றுகிட்டு ஒரு பிஸ்கட் போட்டோம்னா அப்படியே கோபம் வளர்ந்துமே நம்ம பாசமாயிரும்.
1: பாசமாயிரும். இப்ப எல்லாரையும் நம்ம அன்பால நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க இல்லையா?
0: கண்டிப்பாக மேடம். ஆமாம் மேடம்.
1: நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா. நன்றி,
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஸோ நேயர்கள் வந்து நிறைய டிப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே தான் நிறைய ஆராய்ச்சிகள், நேயர்கள் சொன்ன அதே டெக்னிக்ஸை தான் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நமக்கு சொல்லியிருக்குது. கொஞ்சம் கூலாக இருந்து பொறுமையாக யோசிக்கிறது, அதே மாதிரி ரூமினேட்டிங்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதாவது ஒரு விஷயம், ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனசுக்குள்ளாடியே ரீவைண்ட் பண்ணி போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த விஷயத்தை நம்ம தடுத்து நிறுத்தினாலே நம்முடைய கோபத்தை நம்மளால கண்டு, இப்போ இந்த நிகழ்ச்சி எனக்கு கோபப்படுத்துது அப்படின்னா அதை திருப்பி திருப்பி போட்டு பார்க்கறத நம்ம தவிர்க்கலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, கோபம் எப்போ வரும், நம்ம ரொம்ப டிமாண்ட் வைக்கும்போது, அவர் என்ன மதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது. அப்போ அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து சாதாரணமான மனிதர்களாக நம்ம வாழும்போது கோபத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற அருமையான ஒரு தகவலோட நிறைய தகவல்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தலாம், பயன்படுத்தி நம்முடைய மனநலத்தை நம்ம பேணி பாதுகாக்கலாம். தேனியர் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா ஈக்வெடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 104 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் மாலை 4:02. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்

0: இன்று பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: பிரதம மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் திட்டம் கடந்த 2019 பிப்ரவரி மாதம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஓய்வூதிய திட்டமாகும். இது இந்தியாவில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் பயனாளிகள் 60 வயதை கடந்த பிறகு ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓய்வூதியத்தில் 50% மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக பயனாளியின் மறைவுக்கு பிறகு வழங்கப்படும். விண்ணப்பதாரர் பயனாளியாக பதிவு செய்த பின்பு ஜன்தன் வங்கிக் கணக்கு வாயிலாக ஆட்டோ டெபிட் முறையில் சேர்ந்த நாள் முதல் 60 வயது வரை டெபிட் செய்து கொள்ளப்படும். மேலும் ஓய்வூதிய கணக்கில் அரசும் சமமான பங்களிப்பை அளிக்கிறது. பிரதம மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் திட்டத்தின் கீழ் சேர விரும்பும் தனிநபர்களுக்கான தகுதிகள். 1. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் தனிநபர் அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். 2. 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். 3. விண்ணப்பதாரர் சேமிப்பு கணக்கு IFSC உடன் ஜன்தன் கணக்கு எண் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் நபர்களின் வருமானம் மாதந்தோறும் 15,000 அல்லது அதற்கு கீழே இருக்க வேண்டும். ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் உள்ள தனிநபர்கள் PMSYM திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது. தகுதியுடைய பயனாளி தனது 60 வயதை எட்டுவதற்கு முன் தன் வழக்கமான பங்களிப்பை அளித்து நிரந்தரமாக ஊனமுற்றவராகி இந்த திட்டத்தின் கீழ் தொடர்ந்து பங்களிக்க முடியாவிட்டால் அவரது மனைவி வழக்கமான தொகையை செலுத்துவதன் மூலம் திட்டத்தில் தொடர உரிமை பெறுவார். தகுதியுடைய பயனாளி ஒருவர் திட்டத்தில் சேர்ந்த நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறினால் அவர் செலுத்தும் பங்களிப்பின் பங்கு மட்டுமே அவருக்கு செலுத்தப்படும். தகுதியுடைய பயனாளி ஒருவர் திட்டத்தில் சேர்ந்த நாளிலிருந்து 10 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலப்பகுதியை முடித்து வெளியேறினால் அவரது பங்களிப்பின் பங்குடன் அவரது ஓய்வூதிய நிதி அல்லது சேமிப்பு வங்கி வட்டியுடன் தரப்படும். ஒரு தகுதியான பயனாளி வழக்கமான பங்களிப்புகளை அளித்து ஏதேனும் ஒரு காரணத்தால் இறந்துவிட்டால் அவரது துணைவி தொடர்ந்து பங்களிப்பை செலுத்துவதன் மூலம் திட்டத்தை தொடர உரிமை பெறுவார். பிரதம மந்திரி ஷ்ரம் யோகி மன்தான் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்த எவரும் PMSYM திட்டத்தில் இணைய அருகிலுள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்யலாம். விண்ணப்பதாரர்கள் ஆதார் அட்டை எண் மற்றும் சேமிப்பு கணக்கு ஜன்தன் கணக்கு எண்ணை பயன்படுத்தி போர்ட்டலுக்கு சென்று சுய பதிவு செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்ய ஆவணங்களுடன் பதிவு முகமைகளுக்கு செல்லலாம்.
0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: நேரம் மாலை 4:06. இப்பொழுது கேட்கலாம் வானொலி சார்ந்த அறிவிப்பு. நாளை வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை சார்ந்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
3: ககோரி சம்பவ நினைவு நாள். ஒரு நாட்டின் சுதந்திரம் என்பது ஒரே நாளில் கிடைத்து விடுவதில்லை. அது எண்ணற்ற தியாகங்கள், போராட்டங்கள், சிறைவாசங்கள், உயிர் தியாகங்கள் ஆகியவற்றின் விளைவாக உருவாகிறது. இந்தியாவின் விடுதலை போராட்டமும் அப்படிப்பட்ட மகத்தான வரலாற்றை கொண்டது. மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டம் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் மற்றொரு புறம் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆயுத புரட்சியை நம்பிய இளைஞர்களும் தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடினர். அவர்களின் வீரத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டிய நிகழ்வுகளில் மிக முக்கியமானது ககோரி சம்பவமாகும். 1925 ஆகஸ்ட் 9 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ககோரி என்ற சிறிய ரயில் நிலையம் அருகே இந்த வரலாற்று சம்பவம் நடைபெற்றது. ஆங்கிலேய அரசின் கருவூல பணத்தை ஏற்றிச் சென்ற ரயிலை புரட்சியாளர்கள் நிறுத்தி அந்த பணத்தை கைப்பற்றினர். இந்த நடவடிக்கை கொள்ளைக்காக அல்ல.

இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க தேவையான நிதியை பெறுவதற்காகவும் ஆங்கிலேய அரசின் அதிகாரத்திற்கு சவால் விடுவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்தை திட்டமிட்டவர்களில் ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பகுல்லா கான், ராஜேந்திரநாத் லஹரி, தாக்கூர் ரோஷன் சிங், சந்திரசேகர் ஆசாத், சச்சிந்திரநாத் பக்ஷி, மன்மத்நாத் குப்தா உள்ளிட்ட பல வீரர்கள் இடம்பெற்றனர். அவர்களின் வயது பெரும்பாலும் இளமை காலத்திலேயே இருந்தது. இருப்பினும் தங்கள் சொந்த வாழ்க்கையை விட நாட்டின் சுதந்திரத்தையே உயர்வாக கருதினர். கக்கோரி சம்பவத்திற்கு பிறகு ஆங்கிலேய அரசு கடுமையான விசாரணையை மேற்கொண்டது. பல புரட்சியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். நீண்டகால நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பகுல்லா கான், ராஜேந்திரநாத் லஹரி மற்றும் தாக்கூர் ரோஷன் சிங் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. பலர் ஆயுள் தண்டனையும் கடுங்காவல் தண்டனையும் பெற்றனர். மரண தண்டனையை எதிர்கொண்ட போதும் அவர்கள் அஞ்சவில்லை. நாட்டிற்காக உயிரை கொடுப்பது மிகப்பெரிய பெருமை என்ற மன உறுதியுடன் அவர்கள் தூக்குமேடையே ஏறினர். கக்கோரி சம்பவம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இளைஞர்கள் மத்தியில் தேசப்பற்று அதிகரித்தது. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக மக்கள் மனதில் அச்சம் குறைந்து சுதந்திரத்தின் மீதான நம்பிக்கை வலுப்பெற்றது. இந்த சம்பவத்தின் மற்றொரு சிறப்பம்சம் தேசிய ஒற்றுமையாகும். இந்த புரட்சியில் பல்வேறு மதங்களையும் மொழிகளையும் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டனர். இந்த நினைவு நாளில் கக்கோரி வீரர்களின் தியாகத்தை நன்றியுடன் நினைவு கூர்வோம். அவர்கள் காட்டிய தேசப்பற்று, ஒற்றுமை, துணிவு மற்றும் தியாக மனப்பான்மையை நம் வாழ்க்கையிலும் பின்பற்றுவோம். நமது நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்து இந்தியாவை மேலும் வலிமையான, வளமான மற்றும் அமைதியான நாடாக மாற்றுவோம்.

நேர்மாலை 4 மணி பத்திரமிடம் பொன்மாலை பொழுது புலருகின்ற இனிய நேரத்தில் நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. உங்கள் உள்ளம் நிறை கானங்கள் இனி காற்றலை வழி உங்கள் காதோரம். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் முதலாவதாக வருகின்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அருணாச்சலம். வடசேரி கோபால் என்ற நேயரனுடைய விருப்ப பாடலாக வருகின்றது.

உங்கள் உள்ளம் நிறை கானங்கள் இனி காற்றலை வழி உங்கள் காதோரம். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் முதலாவதாக வருகின்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம்

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கோட்டார் சுரேஷ், ராமலட்சுமி, ஆர்த்தி, வைஷாலி இந்த நேயர்களுடைய விருப்ப பாடலாக ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து. கே ஜே ஏசுதாஸ் பாடி, எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல்.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்லச்சீட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேர்மாலை 4:23. இதமான டென்டல் காற்று தவழ்கின்ற இந்நேரத்தில் நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் எந்த நேயருடைய விருப்ப பாடல் என்றால், இரண்டிலை சார்ந்த பா அருண் அவர்களினுடைய விருப்ப பாடலாக நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: தம்பி.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிகள் அடுத்ததாக குளிச்சல் பிரகாஷ் என்ற நேயருடைய விருப்ப பாடலாக வருகிறது மொழி திரைப்பட பாடல்.

வேளாண் பெருமக்கள் நினைவிற்கு குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, கன்னிப்பூ நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள். அமுதசுரபி, பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜபா கிலாரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலம் வரவிருக்கிறது பாரசாலி எஸ் ராதாகிருஷ்ணன் என்ற நேயருடைய விருப்ப பாடலாக சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

நேர்மாலை 4:40 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த நேயருடைய விருப்ப பாடலாக வலம் வருகிறது மாயாவி திரைப்பட பாடல். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் வடசேரி ஜி ராமலட்சுமணன், ஜி கிருஷ்ணவேணி, ஜி முத்துகிருஷ்ணன்.

நேர்மாலை 4:45. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளமூடி நடராஜன் என்ற நேயருடைய விருப்ப பாடலாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் நினைவிற்கு இன்றிரவு 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் இடம்பெறும். குறிப்பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரை சௌ சண்முகசுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி இந்த நேயர்களுடைய விருப்ப பாடலாக வலம் பெறுகிறது பூவை உனக்காக திரைப்பட பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேயர்கள் நினைவிற்கு, குமரி பண்பலை 101 இன்று இரவு 8:30 சென்னை அஞ்சலாக புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். குமரி பண்பலை 101 நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் வலம் வந்தன.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்துள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 155 எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் மாலை 5:03. உங்கள் எண்ணங்களை காற்றலை வழி வண்ணங்களாக தீட்டி இனிய கானங்களாக தரவிருக்கும் இந்நிகழ்ச்சி முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் முதலாவதாக, ஓதி உணர்ந்த உண்மை இறைவன் ஒருவனே, பல நாமங்களிலும் புலப்படுவது பரம்பொருளின் திருநாமமே. ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜன் பாடிய பட்டினத்தார் திரைப்பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: பனி போல நானும் பரவினும் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சுட மலரும் உறவின் உறுதி ஒலிக்கிறது. நிச்சயதாம்பூலம் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமாவே இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேர்மாலை 5:13. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். பூப்பந்தல் தோரணங்கள், பொன்னுஞ்சல் பொலிவெங்கும் கலைமிகு காட்சி காண்பதெல்லாம் கல்யாண நீட்சி. ஒலிக்கிறது அன்பே ஆருயிரே திரைப்படத்திற்காக வாணிஜெயராம் பாடி, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த, வாலி எழுதிய பாடல்.

ஆகாஸ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கன்னிப்பூ நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள், அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று பராமரிப்பு, நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜபா ஹிலாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

5 மணி 17 நிமிடத்தை தொடுகின்ற இந்த வழியில் நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். கலைநயம் கண்டு வியந்து பார்த்தால், வித்தியாசம் அறிந்தால் காணும் ஒவ்வொன்றும் அற்புதமான அதிசயம் என்று வைரமுத்து எழுதி ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்த பி. உன்னிகிருஷ்ணன் சுஜாதா மோகன் பாடிய ஜீன்ஸ் திரைப்பட பாடல்.

அனைவருக்கு இன்றிரவு 8:05 குமரி பண்பலை 101 உங்கள் இல்ல மழலைகளின் அமுதமொழி கேட்க பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, முன்னிணைப்பு எண் 0465. நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம்.

நேர்மாலை 5:25. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். வட்டத்துள் கண்ட வனப்பு, வானம் எட்டும் வரை கொண்ட வியப்பு, நெஞ்சுள் நுழைந்த நினைப்புதான் என்ன. கேட்போம் ஆனந்தம் திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடி, எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த, யுகபாரதி எழுதிய பாடல்.

நேர்மாலை 5:31. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நானும் நீயும் நாமாய் மாறிய நொடிகளில் மலர்ந்த உறவின் மகோன்னதம், மேன்மையை நோக்கி மேலொழும் உணர்வின் உன்னதம். இதோ நாணயம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடி, எம் எஸ் வசந்தன் இசையமைத்த, தாமரை எழுதிய பாடல்கள்.

நேர்மாலை 5:38 நிமிடம். நீங்கள் நினைத்திருப்பது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். இயற்கையோடு இணைந்து இசைக்கும் இங்கிதம் இது ஒலிக்கிறது. RRR திரைப்படத்திற்காக மதன் கார்கி எழுதி, கீரவாணி இசையமைத்து, பக்ரதி ரெட்டி பாடிய பாடல்.

நேயர்களே, குமரி பண்பலை 101 இன்று இரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா. நேயர்கள் தங்கள் நெஞ்சு கவர்ந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2909072. முன்னிணைப்பு எண் 04652. கைபேசி எண் 8903257309. இன்று இரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா. உங்கள் விருப்ப பாடலை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேர்மாலை 5:45. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லை சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். ஒரு பார்வை உரைய வைக்கவும் சிறப்பு.

புன்னகை உருக வைக்கவும் இதயத்தை அபகரித்து கனிய வைத்த அவள் யாரடி? கேட்பும் வைரமுத்து எழுதி ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து சுக்விந்தர் சிங் குழுவினர் பாடிய பாடல்.

இன்பபாரம் ஏற்றியின் இருதயம் சுமந்து போக செய்த எல்லோரா சிற்பம். இது மதன் கார்கி எழுதி சாய் விக்னேஷ் பாடிய சீதாராமம் திரைப்பட பாடல்.

நேர்மாலை 5:56 நிமிடம். நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். கண்ணாடியின் பிம்பங்களில் ஊடுருவி பார்த்தும் ஒளியின் ஊடே காணவண்ணா கலைநயம் கண்ணசைவில் மலர்கின்ற காதல். கேட்போம் ஆறாமலை திரைப்படத்திற்காக விக்னேஷ் ராமகிருஷ்ணா எழுதி சித்துக்குமார் இசையமைத்து விக்னேஷ் ராமகிருஷ்ணா குழுவினரோடு பாடிய பாடல்.

கேட்டுப்பாடலுடன் நிறைவு பெறுகிறது முல்லைச்சரம். இது ஆண்டு முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நேரம் மாலை 6 மணி. குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை,

இரவு 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. கன்னிப்பூர் நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜபா கிலாரி அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தியறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நீரலை. 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். தொடர்ந்து திரையிசை. 9:15 பவனி வரும் குமரி நிலா. 10:00 ரவிவாசிரிய அகில பாரத இசை நிகழ்ச்சி. சாத்விகா மோகனவர்களின் பாட்டு இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 மணி வரை மங்களநாதம்.

இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை திங்கட்கிழமை 10ஆம் தேதி காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், நாளை காலை 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் சேதியும் ஆகியன இடம்பெறும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் ஆகியன அறியலாம். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் டெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, தொடர்ந்து 8:35 3 in 1, அதனைத் தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நாளை காலை 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். இதில் இந்திய ரயில்வேயில் செக்ஷனல் கண்ட்ரோலர் பணியும், மத்திய அரசின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் பணிவாய்ப்புகள் குறித்து அறியலாம். பேச்சுலர் ஆப் காமர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிப்பு குறித்தும் இடம்பெறும். நாளை காலை 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். 11:02 எக்ஸூர் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை இடம்பெறும். நமது பண்பலையில் உங்களுக்காக சரம் சரமாக கோர்க்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பன்மொழி 101 நேர்மாலை 6:10. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தீரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர் மற்றும் அதற்கு மேலும் உள்ள கல்வி தகுதியை பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிவடைந்து தொடர்ந்து புதுப்பித்தல் செய்து வரும் பதிவுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ஜூலை 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலத்திற்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஜூன் 30 தேதியில் 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருத்தல் வேண்டும். மேலும் வருகின்ற செப்டம்பர் 30 அன்று உச்ச வயது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதுக்குள்ளும் மற்ற அனைத்து பிரிவினர்களுக்கும் 40 வயதுக்குள்ளும் முடிவடையாமல் இருக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகைப்படாமல் இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை பதிவு செய்து 2026 ஜூன் 30 தேதியில் 1 வருடம் முடிவுற்றிருந்தால் போதுமானது. மேலும் மாற்றுத்திறனாளி பதிவுதாரர்களுக்கு வயது வரம்பு மற்றும் வருமான உச்ச வரம்பு ஏதும் இல்லை. பொதுப்பிரிவு பதிவுதாரர்களை பொறுத்தவரை பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் 1க்கு 200 ரூபாயும், பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 300 ரூபாயும், +2 தேர்ச்சிக்கு 400 ரூபாயும், பட்டதாரிகளுக்கு 600 ரூபாயும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை பள்ளி இறுதி வகுப்பிற்கு கீழ் மற்றும் பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சிக்கு மாதம் 1க்கு 600 ரூபாயும், +2 தேர்ச்சிக்கு 750 ரூபாயும், பட்டதாரிகளுக்கு 1000 ரூபாயும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உதவித்தொகையினை பெற மனுதாரர் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை தமிழகத்திலேயே முடித்து இங்கேயே 15 ஆண்டுகள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் எந்தவிதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது. தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து தொழிலாளர் பொது வருங்கால நிதி ஈட்டிறுதி அலுவலகத்தில் கணக்கு எண் பெற்றவராக இருத்தல் கூடாது. மனுதாரர் முற்றிலுமாக வேலையில்லாதவராகவே இருக்க வேண்டும். பள்ளிக்கல்வி அல்லது கல்லூரி கல்வி மற்றும் தொழில் சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு தினமும் சென்று படிக்கும் மாணவ மாணவியராக இருக்கக்கூடாது. ஆனால் தொலைதூர கல்வி மற்றும் அஞ்சல் வழி கல்வி கற்கும் மனுதாரர்கள் விண்ணப்பம் செய்யலாம். 3 ஆண்டுகளுக்கு குறைவாக இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகையை பெற்று வரும் பயனாளிகள் இந்த உதவித்தொகையினை தொடர்ந்து பெற வேண்டுமானால், மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பெற வேண்டுமானால், சுய உறுதிமொழி அதாவது அஃபிடவிட் ஆவணத்தை ஒவ்வொரு வருடமும் அலுவலகத்தில் ஒப்படைப்பு செய்யுமாறு கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101.

0: இதமான மாலை பொழுதில் குமரி பண்டலை 101 இனி நீங்கள் இணையும் நிகழ்ச்சி மெல்லிசை. மெல்லிசையில் முதலாவதாக
1: இமய பர்வத என தொடங்கும் பாடலை பாடியவர் டி கே ஜெயராமன். இசை டி கே ராமமூர்த்தி. பாடலை இயற்றியவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

0: குமரிப்பான்மொழி 101 மெல்லிசையில் இனி கேட்கலாம்.
1: பூவோட வாசம் என தொடங்கும் செங்கதிர்வாணன் பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடியவர் ராஜ்குமார் பாரதி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
5: செல்
7: 7305-36-5016.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
12: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
8: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
13: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
14: என்னடி எங்க வரணும்? அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
15: வா வா, சீக்கிரம் போகலாம்.
16: கமலா ஜுவல் திங்கள் சந்தை.
17: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
18: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
19: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
6: நேயர்கள், இதுவரை மெல்லிசை கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார்.

0: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தவைக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெல்லனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரல்லாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டம் தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தவைக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தவைக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தவைக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தவைக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த இலக்குகள் நம்ம ரீச் பண்ணறதுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக IIT மெட்ராஸ், IITM ஃபார் ஆல், அனைவருக்கும் IITM அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். Tier 2 சிட்டிஸ்ல குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்சித் பாரத் 2047 இலக்கு இருக்கு. கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்கறாங்க.
0: சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பணியர், ஆளுக்குறும்பர், முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும்

0: கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்ப்ராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடிய படி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி மும்பை பாந்த்ராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிறி பண்டாகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாக்கெத் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங், ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள்

பண்பலை 101 இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலாவதாக அநேகன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்து சங்கர் மகாதேவன், சுனிதி சௌஹான், சின்மயி பாடிய பாடல்.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

0: நேர்மலை 6:47. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. திரை இசையில் இனித்து திக்கவிருக்கிறது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்து ஹரிஹரன் குழுவினரோடு பாடிய துப்பாக்கி திரைப்பட பாடல்.
1: ரூதே

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: நேரமாலை 6:55 நிமிடம். குமரி பண்பலை 101 திரையிசையில் இனி கேட்கலாம் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்து சித் ஸ்ரீராம் பாடிய புஷ்பா திரைப்பட பாடல்.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

குமரி பண்பலை 101 இதுவரை தித்திக்க நிகழ்ச்சி திரை இசை. இனி சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: 7 மணி ஆகாஷ்வாணி தொடர்வது சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்தினம்.
1: முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவேக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கையை இம்மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமையன்று சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்தார். திருமணமாகும் பெண்களுக்கு அண்ணன் சீராக 1 பவுன் தங்க நாணயம் மற்றும் பட்டுச்சேலை வழங்கப்படும் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்மெட்டுடன் நவீன சைக்கிள் வழங்கப்படும், அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டுத் தொகை உயர்த்தப்படும் என்பதும், சென்னைக்கு புதிதாக 1000 AC மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் என்பதும், 30

ஆயிரம் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா ஆடுகள் வழங்க 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் சகோதரராக கருதும் முதலமைச்சர் அந்த குடும்பத்தில் ஒருவராக தன்னை கருதி அரசின் சார்பில் 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டுச்சேலையும் அண்ணன் சீராக வழங்க உள்ளதாகவும் இதற்காக 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7,50,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது என்றும் குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அரசு ஊழியர்களுக்கான திரள் நிதி உதவித்தொகை 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் நிதியமைச்சர் கூறினார். இந்த காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வு கால நன்மைகளுக்கான 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதி கொண்ட 1,000 புதிய மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என்றும் பதிவு செய்துள்ள ஒப்பந்ததாரர்கள் தகுதி இருந்தால் மற்ற துறைகளின் டெண்டர்களிலும் பங்கேற்க முடியும் என்றும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசு டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்காக 200 கோடி ரூபாயும் 5 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்க 90 கோடி ரூபாயும் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வைக்கும் வசதியுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து பேசிய போது தொடக்கத்திலேயே அமைச்சர் திரு மரிய வில்சன் அரசின் நிதிநிலைமை சரியாக இல்லை என்றும் நிலைமை சீரடைந்தவுடன் தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்பதை பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டது பாராட்டத்தக்கது. 6ஆம் தேதி வியாழன் அன்று அமைச்சர் திரு வினோத் பச்சை துண்டு அணிந்தபடி வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். விவசாயிகளின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைய தினம் கருப்பு சட்டை அணிவதாக கூறி சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர். 58,374 கோடி ரூபாயில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இது 12,713 கோடி ரூபாய் அதிகமாகும். அனைத்து விவசாயிகளும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படுவார்கள் என்றும் இதனை செயல்படுத்த 648,55,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தில் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு வினோத் கூறினார். 2,10,00,000 ரூபாய் செலவில் பனை பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அமைச்சர் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் பனை ஆராய்ச்சி மையத்தில் குட்டை பனைமரம் விரைவில் காய்ப்புக்கு வரும் என்றும் இந்த ஆராய்ச்சி துரிதப்படுத்தப்பட்டு விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனகன்றுகள், பனைப்பொருள் வளர்ச்சி வாரியத்தால் பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் வேளாண்மை டிப்ளமோ படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 57,000 டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் சுமார் 23 குழி அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கும் திட்டத்தில் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 67,50,000 ரூபாய் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக திரு வினோத் தெரிவித்தார். இதேபோல இயற்கை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் 5 விவசாயிகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் 2 லட்சம் ரூபாய் நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண் வணிக வரித்துறையால் 22,30,00,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் நடப்பாண்டில் இதற்காக 5,30,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் 51 ஏக்கர் பரப்பளவில் 7 கோடி ரூபாய் செலவில் நாற்றுப்பண்ணை அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் பேசும்போது தொடக்கத்திலும் முடிவிலும் முதலமைச்சரை புகழ்ந்து பேசிய போது திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு பட்ஜெட்டில் உள்ளதை மட்டும் அமைச்சர் படிக்கும்படி கேட்டுக்கொண்டார்.

0: அமைச்சரின் உரையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய கருத்துகள் இருந்தால் மட்டும் அவற்றை நீக்குவதாக பேரவைத் தலைவர் கூறினார். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பேரவையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுருளிவேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பிரபல திரைப்பட இயக்குநர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ், பிரபல கவிஞர் மற்றும் எழுத்தாளர் புவியரசு, பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி, பிரபல எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்திற்கு நியாயமான வரி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இதற்கான அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். மத்திய அரசு நிதி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போதே தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் வளர்ச்சி தேவைகளை உரிய முறையில் அங்கீகரிக்கும் வகையில் மத்திய வரிகளின் பகிர்வினை வெளிப்படையான மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகள் காரணமாக மத்திய வரிகளின் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதிக்காத வண்ணம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் நிதி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை செய்யும்போது தமிழகத்தின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். காவிரி நதிநீர் மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் பிரச்சினையிலும் தமிழ்நாடு அரசு தனது உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவையில் திட்டவட்டமாக அறிவித்தார். இதுதொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை இந்த அரசு அமைந்த பிறகு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று கூறினார். அணை கட்டுவதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதுதொடர்பாக கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டியதைப் போல தமிழ்நாட்டிலும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பதிலளித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி பிரச்சினை நமக்கு உயிர் ஆதாரம், உணர்வு ரீதியான ஒன்று, அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட தவேக அரசுக்கு இல்லை என்றும் அதற்கான அவசியமும் இல்லை என்றும் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு நேர்முக கடிதமாக பிரதமருக்கு அனுப்பியுள்ளோம். அதோடு நின்றுவிடாமல் மேகதாது திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாது என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பங்கீட்டிலும் மேகதாது அணை கட்டும் முயற்சிகளை தடுப்பதிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை தமது அரசு கொஞ்சம் கூட விட்டுத்தரவே தராது. அதுதான் நம்முடைய அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். தொடர்ந்து இந்த தீர்மானத்தின் மீது அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதித்து முடிவை பிரதமர் நேரில் சந்தித்து பேசி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மாநிலத்தின் உரிமையை எந்த வகையிலும் அரசு விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறியதோடு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறினார். கடந்த காலங்களில் மேட்டூர் அணை ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் கூட திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சூழ்நிலைக்கேற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் என்றார். பின்னர் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது விவாதம் தொடங்கி நடைபெற்றது. நாளை திங்களன்று விவாதம் தொடரும். கடந்த வாரம் 3 நாட்கள் மட்டுமே அவை நடைபெற்றது.
1: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்தினம். நேரம் 7:10. ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன்.
2: ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் டாக்டர் வள்ளலார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் பல்வேறு அரசு துறைகளின் மூலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு

0: தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் நத்தம் மற்றும் பசுமன் கிராமங்களில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மண்டல சமநிலை நீர்த்தேக்க தொட்டிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் நாராயணபுரம் ஊராட்சியில் மேல்நிலை நீட்டி வீட்டு குடிநீர் இணைப்புகள், அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளி உள்ளிட்ட பணிகள், பள்ளி கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், அங்கன்வாடி மையங்களில் செயல்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நியாய விலைக் கடைகள், வேளாண்மைத்துறை வல்லந்தை கிராமத்தில் நிலக்கடலை விதைப்பண்ணை மற்றும் தெளிப்பான் பாசன அமைப்பு, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் தோழி விடுதி கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென கூட்டத்தில் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வருவாய்த்துறை, மாவட்ட தொழில் மையம், தாட்கோ, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் நலத்துறை, விளையாட்டுத்துறை, தமிழ்நாடு வடிகால் வாரியம், தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி, பேரூராட்சி துறைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ததுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வன உயிரின காப்பாளர் அகில் தம்பி, மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன், கூடுதல் ஆட்சியர் திவ்யான்ஷி நிகாம் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை நடைபெற்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பேறுகால பின்கவனிப்பில் உள்ள தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதன் அவசியம் மற்றும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அமுதா ராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் ராமநாதபுரம் கிளையின் தலைவர் டாக்டர் மலையரசு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்துறை மருத்துவர்கள், பிற துறை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் இரத்த சோகையை தடுக்கும் பொருட்டு தேசிய குடற்புழு நீக்க நாள் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வருடந்தோறும் 2 முறை நடைபெறுகின்றது. இவ்வாண்டில் நாளை தேசிய குடற்புழு நீக்க முகாம் நடைபெற உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும், இனப்பெருக்க வயதுள்ள 20-30 வயதுள்ள பெண்களுக்கும் அல்பண்டசோல் மாத்திரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடற்புழு நீக்க மாத்திரை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுப்பதன் மூலம் குடலில் உள்ள புழு தொற்றுகள் நீக்குவதுடன் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. மேலும் குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, சோர்வு மற்றும் படிப்பில் ஆர்வமின்மை ஆகியவை ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3,39,916 பள்ளி மாணவர்கள், பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும், 20 முதல் 30 வயது உள்ள 58,631 பெண்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. அனைத்து பள்ளி கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அனைத்து அங்கன்வாடிகளிலும் நாளை கொடுக்கப்பட உள்ளது. விடுபட்ட குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு வரும் 17ஆம் தேதி குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும். பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். உணவுத்துறை அமைச்சர் அவர்களால் 4 தேதி வரை நியாய விலைக் கடைகளில் EKYC மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு கடந்த 2ஆம் தேதி அன்று அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் EKYC மேற்கொள்ள சிறப்பு முகாம் நடத்த அறிவுரைகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள் கேட்டோம். நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர்.

0: இருந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை

மாற்றுவோம். பாட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய்

0: பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஒய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தே அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின்போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணையத் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின்போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்பாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரல்லா தாஸும் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் இரவு 7 மணி 26 நிமிடம்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிக முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இந்தோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளி சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளின் நடுநரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிற திட்டுகள் ஏற்பட்டு இலையளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதற்போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக, ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடியுரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில், 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் என வேளாண்மை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளர் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. கன்னிப்பூ நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் சுனில் தத் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்று பராமரிப்பு. நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜபா ஹிலாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: நீர் வடிய நீர்க்கட்டு என்பது நெல் சாகுபடியாளர்களுக்கான தாரக மந்திரம். எனவே நெல் சாகுபடி செய்யும் வேளாண் பெருமக்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறையை நீர் அடைத்தலில் பயன்படுத்துவோம். நிறைவான மகசூல் அடைந்திடுவோம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது கன்னிப்பூ நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் சுனில் தத் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: பொதுவா கன்னிப்பூ சாகுபடியை பொறுத்தளவுல அவங்க என்னென்ன மாதிரி ரகங்கள் தேர்வு செய்யிருக்காங்க
4: சார்? அகஸ்தீஸ்வரம் வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் நடப்பு ஆண்டு கன்னிப்பூ பருவத்துல 50-16, 50-21, TPS 5 இந்த மூன்று ரகங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல 50-21 பாத்தீங்கன்னா 120 நாள் வயிறு, 50-16 பத்து வரைக்கும் 110 115 நாள் வயது, TPS 5 பத்து வரைக்கும் 110 115 நாளுக்குள்ள அறுவடைக்கு தயாராகிவிடும்.
2: சரிங்க சார், நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மூன்று விதமான ரகங்கள்ல 50-21 அதனுடைய தனிப்பட்ட முக்கியத்துவம் என்ன
4: சார்? 50-21 பாத்தீங்கன்னா 50-16 மாற்றாக கொண்டு வரப்பட்டது. 50-21 பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். தானியத்தோட

0: எடை வந்து பாத்தீங்கன்னா அம்பை பானாரோடையும் டிபிஎஸ் ஐந்தோடையும் நல்லா மணியோட எடை இருக்கிறதுனால மகசூல் வந்து நல்லா அதிகமா கிடைக்கும். அதனால தான் நாங்க வந்து அம்பை 21 இந்த தடவை விவசாய மத்தியில கொண்டு வந்திருக்கோம்.
1: விவசாயிகள் மத்தியில கொண்டு வந்தாலும் கூட எந்த விவசாயி கேட்டாலும் எங்களுக்கு அம்பை 16 அப்படின்னு ஒரு பிடிப்போடு சொல்றாங்களே, அம்பை 21 எப்படி பிரபலப்படுத்துறீங்க? என்னமாய் விழிப்புணர்வு வழியா விவசாயிகள்கிட்ட கொண்டு போறீங்க?
0: அதாவது அம்பை 21 சாகுபடி செய்த விவசாயிகள் வந்து அம்பை 21 தான் வேணும்னு வந்து கேட்டு வாங்கிட்டு போறாங்க. பட் அம்பை 21 ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அறுவடை டைம்ல மழை பொழிவு ஏற்பட்டால் அது உடனே முளைத்து விடும். சோ அந்த ஒரு குணாதிசயம் அந்த
1: இதை வந்து நீங்க அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அல்ல ஆராய்ச்சியாளர்கள் காதுகளுக்கு கொண்டு போயிருக்கீங்களா?
0: கண்டிப்பா நாங்க ஒவ்வொரு மாதாந்திர அளவுல நடக்கக்கூடிய வேளாண்மை அறிவியலத்தில் நடக்கக்கூடிய மண்டல பணிமனை கூட்டத்துல அந்த அம்பை 21 இந்த பிரச்சனையை பற்றி பலமுறை விவாதித்திருக்கிறோம். அவங்களும் என்ன சொன்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறனால தான் விவசாயிகள் வந்து அந்த அம்பை 21 சாவடி செய்யறதுக்கு தயக்கம் கண்றாங்க. இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தா அந்த முளைப்பு திறன் பாத்தீங்கன்னா சாதாரண நெல் ரகங்கள் பாத்தீங்கன்னா 5-6 நாளுக்குள்ள முழுவதுமாக முளைத்து விடும். அம்பை 21 வந்து மெதுவாக தான் முளைக்க ஆரம்பிக்கும். சோ அது வந்து இயற்கையில அதுக்கு ஒரு சீடு டார்மன்சி இருக்குது. ஆனா இது விவசாயிகள் மத்தியில் நாங்க இந்த ரகம் போட்டோம் எல்லாமே உடனே முளைத்து விட்டது, இது வந்து முளைக்கல, விதையில தான் ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குன்னு அவங்க
1: விவசாயி. 21 நம்ம மாவட்டத்தில் அறிமுகமாகிய உத்தேசம் எத்தனை ஆண்டு காலம் இருக்கும்
0: சார்? 51 நாங்க இந்த ஆண்டு தான் கொடுத்துருக்கோம்.
1: அதுலயே இவ்வளவு பிரளயங்கள்
0: நிறைய பிரச்சனைகள் இருக்கனால தான் இப்போ விவசாயிகள் மத்தியில எங்களுக்கு 16 கொடுங்க, எங்களுக்கு 51 வேண்டாம், 16 வந்து நல்ல முளைப்பு திறன் இருக்குது அப்படின்னு அவங்க விவசாயிகள் மத்தியில இருக்கு. ஆனா நம்ம பகுதியில ஒரு சில விவசாயிகள் 51 தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்க.
1: உத்தேசமா விதைகள் விற்பனை அப்படிங்கிற ரீதியில இப்ப 16 பொறுத்த அளவுல உங்க வட்டாரத்துல எவ்வளவு இதா இருக்கும்? 21 டிபிஎஸ் 5
0: சார் மொத்தம் வந்து நம்ம கன்னிப்பு பருவத்துல நாங்க எதிர்பார்க்கக்கூடிய பரப்பு நடப்பு மாதம் முடிய 1855 ஹெக்டேர்.
1: இது ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக பரப்பளவு கூடியிருக்குங்கிறீங்களா என்னமா நிலை?
0: இல்ல கண்டிப்பா குறைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா நான் வேளாண்மை அலுவலராக 2010 பணிபுரியும் பொழுது 2100 ஹெக்டேர் அளவுல நெல் சாவடி பரப்பளவு ஒத்திசைவு
1: வட்டாரத்தில்
0: ஹெக்டேர் அளவுக்கு ஒத்திசைவு செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது பாத்தீங்கன்னா 1855 ஹெக்டேர் தான் ஒத்திசை செய்யப்பட்டிருக்கு.
1: இந்த மாதிரியான ஒரு நெல் பரப்பு வந்து உங்க வட்டாரத்திலயும் கூட ஒரு 300 ஹெக்டேர் அளவு குறைகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க
0: சார்? முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நெல் விவசாயில இருந்து பல பேர் வந்து இப்ப வந்து மாற்று விவசாயத்து போயிட்டு வாழை தென்னை அந்த மாதிரி வேற பயிர்கள் சாகுபடி செய்ய துவங்கி இருக்கிறாங்க. அது ஒரு முக்கிய காரணம். உண்மையில சார் நிறைய விவசாயில இருந்து பாத்தீங்கன்னா நெல் விவசாயத்தை வந்து விட்டு போறதுக்கு முக்கியமான காரணமே ஆட்கள் தட்டுப்பாடு தான். கூலி ஆட்கள் கிடையாது. சரியான நேரத்துல அவங்க வந்து களை எடுக்க முடியல, சரியான நேரத்துல அவங்களால அந்த உரம் போட முடியல. இதற்கெல்லாம் வந்து கூலி ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல லாபம் இல்லை அப்படின்னா நம்ம மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், அதாவது வாழ்வாதாரமா முழுமையா விவசாயமா தொழிலா கொள்ளாம இது வந்து ஒரு பகுதி நேர தொழிலாக கொண்டிருப்ப காரணத்தினாலும் நிறைய விவசாயிகள் வந்து குத்தகைதாரரோ இருக்கிற காரணத்திலும் இது நில உடைமைதாரர் வந்து விவசாய தொடர்பு இல்லாத காரணத்தினால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா குத்தகை காலம் முடிந்த பிறகு உடனே அதை பிளாட்டாக மாத்தி கொண்டிருக்கிறார்கள்.
1: இதுக்கு வந்து அரசு ரீதியா அல்லது உங்க துறை சார்ந்து ஏதாவது நடவடிக்கைகள்?
0: கண்டிப்பா நாங்க வந்து விளைநிலம் காப்போம் சொல்லி கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து விளைநிலம் காப்போம் இயக்கம் கேத் பச்சோ அபியான் இயக்கம் மத்திய அரசோட வழிகாட்டுதலின்படி நாம வந்து ஒவ்வொரு கிராமத்திலயும் நம்ம கிராம ஊராட்சியிலும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு முகாம் நாங்க தொடர்ச்சியா நடத்திட்டு இருந்தோம். நம்ம வந்து விளைநிலங்களை நம்ம வந்து விலை போட்டு விட்டோம்னா நாளைக்கு நம்ம அரிசிக்கு பிற மாநிலத்திலோ இல்ல பிற நாட்டையும் நம்ம கையெழுந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து நெல் விலை உயரும் பொழுது சராசரியான பாமர மக்களும் நடுத்தர மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுறதுனால
1: கடுமையாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத விட நாளைக்கு வந்து நெல்லுக்கு ஒரு நல்ல ஒரு விலை கிடைக்கும் போது நம்ம தெரியாமல்ல வித்துட்டோமே அப்படின்னு விவசாயிகள் அங்கலாய்க்கக்கூடிய தன்மை ஏற்படும்னு சொல்லாமா?
0: கண்டிப்பாக. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து தற்போது நெல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் வந்து இப்ப நம்ம வட்டாரத்தில் தேர்வுல இருக்கு. இந்த ஆண்டு நடப்பு ஆண்டு நம்ம கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையம் 2 இடத்துல துவங்கப்பட உள்ளோம்.
1: எங்கெல்லாம்?
0: ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழுக்கம்பாறை பக்கத்துல பல்பனாபம் புதூர்ல பயனற்ற நிலையில ஒரு சமூக நிலக்கூட இருந்தது. எல்லாமே கூட்டாய்வு செய்து அப்புறம் மாவட்ட வருவாய் அலுவலரும் வந்து கூட்டாய்வு செய்து இந்த பல்பனாபம் சமூக நிலக்கூடத்தை நம்ம நெல் நேரடி கொள்முதல் நிலையமா மாற்றலாம் அப்படின்னு சொல்லி
1: அதுக்குள்ள வேலைகள் நடக்குது. ஆரம்பிச்சாச்சு
0: சார். நடப்பு கணிப்பு பருவத்துல இதை நம்ம துவங்கி விடுவோம். இன்னொரு இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லூர்ல ஒரு வந்து நியாய விலக்கடை இருப்பு கிடங்கு இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு பயனற்ற நிலையில இருக்கு. அதையும் நம்ம வந்து நெல் நேரடி கொள்முதலையமா செயல்படுத்தலாம் சொல்லி ஓகே பண்ணிருக்காங்க சார்.
1: சரிங்க சார். இப்ப நம்ம நிகழ்ச்சியை கூட நிறைய விவசாயிகள் கேட்டிருப்பாங்க, அதுவும் அகஸ்தீஸ்வரம் வட்டார விவசாயிகள் குறிப்பா கேட்பாங்க. என்ன நம்மளுடைய வேளாண்மை உதவி இயக்கம் பேசுறாங்க, ஏதாவது நமக்கு ஏற்ற வகையில நிறைய தகவல்களை சொல்லுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல கொள்முதல் நிலையத்தினால என்ன உபயோகம் அப்படிங்கறத சொல்லாமா?
0: கண்டிப்பா சார். இப்போ விவசாயிகள் அனைவரும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெல் நேரடி கொள்முதல கொண்டு போது எந்த இடைத்தரகரும் குறுக்கீடு

0: அவங்களால நேரடியாக அரசு நிர்ணயித்த விலைக்கு கொடுக்க முடியும். சோ நடப்பு ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ரூபாவும் கூடுதலுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அரசு நிர்ணயித்த விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 25 ரூபா, மோட்டார் ரகத்துக்கு வந்து 25 ரூபாவும் சன்ன ரகத்துனா 25 ரூபா 50 பைசாவும் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்றபோது விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அவங்க விவசாயிகள் அங்கே கொண்டு வரும்பொழுது அவங்க கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான ஆவணம் வந்து அவங்க வந்து அடங்கல், அவங்க எவ்வளவு பரப்பளவுல அவங்க சாகுபடி பண்ணிருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர் வந்து அவங்க வந்து இவ்வளவு பரப்பளவு சாகுபடி பண்ணிருக்க அவருக்கு இவ்வளவு வந்து விளைச்சல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சான்று கொடுப்பாங்க. அந்த சான்றின் அடிப்படையில தான் நெல் நேரடி கொள்முதல் நிலையத்துல அந்த நெல்லை எடுப்பாங்க.
1: இல்ல இதுல வந்து உங்களுடைய பங்கீடு அப்படிங்கிற அடிப்படையில எதுவும் கிடையாது, அந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அப்படிங்கிற பரிந்துரை எதுவும் தேவையில்லையா?
0: கண்டிப்பாக எங்களோட வேளாண்மை துறை வந்து பாத்தீங்கன்னா உதவி வேளாண்மையாளர்கள் அந்தந்த பகுதியில் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த அடங்கல்ல வந்து கிராம நிர்வாக அலுவலர் கொடுக்கக்கூடிய சான்றல் அவங்களும் வந்து அதை சரிபார்த்து அந்த விளைச்சல் கரெக்டு தானா உரிய என உறுதி செய்து அவங்களும் சான்று போடுவாங்க. கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலரோட சான்றின் அடிப்படையில தான் நெல் நேரடி கொள்முதலத்தில் நெல் வந்து கொள்முதல் பண்ணுவாங்க.
1: குத்தகைதாரரும் பயனடைய வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக சார், குத்தகைதாரருக்கும் கிராம நிர்வாகம் ஒரு சான்று கொடுப்பாங்க. கடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தலின்படி குத்தகைதாரரும் இந்த நெல் நேரடி கொள்முதல் பயனடையணும். ஏன்னா நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நெல் சாகுபடி செய்யறது குத்தகைதாரர்கள் தான். ஸோ அவர்கள் பயன் போய் சேரணுன்ற நல்ல எண்ணத்தில் கடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து ஒவ்வொரு கிராம நிர்வாகர்களும் அதை வந்து குத்தகை சான்றுக்கு வந்து தனியா ஒரு படிவத்தை உருவாக்கி அந்த படிவத்தில் வந்து இவர் இன்னாரோட நிலத்தில் இவ்வளவு சாகுபடி பரப்புல இவர் குத்தகையை செய்து வருகிறார் என சான்று, இந்த சான்று வந்து நெல் நேரடி கொள்முதலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் சொல்லி அந்த சான்றின் அடிப்படையில் கொடுக்க ஆரம்பிச்சு.
1: சரிங்க சார், ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கும் கொள்முதல் நிலையத்துக்கு என்ன வித்தியாசம்?
0: சார், ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நெல்லை வந்து நீங்க உடனடியாக விற்பனை செய்யணும் கட்டாயம் கிடையாது. நீங்க நெல்லை இருப்பு வைத்து விலை ஏற்றம் உள்ள காலத்தில் நீங்க நெல்லை விற்பனை செய்யலாம். அந்த நெல் இருப்பு வைப்பதற்கு எவ்வித கட்டணமும் வசூலி செய்யப்படுவதில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருளீட்டு கடன், அந்த பொருளீட்டு கடன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயியும் தான் வைக்கக்கூடிய விளைபொருளுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு 75 விழுக்காடு அவங்க வந்து பொருளீட்டு கடன் தர்றாங்க. அதிகபட்சமா ஒரு விவசாயிக்கு வந்து 3 லட்சம் வரைக்கும் கடன் தர்றாங்க. அந்த மாதிரி குறைந்த வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டுக்கு 5% தான் வட்டி, அந்த 5% வட்டியில அவங்களுக்கு வந்து பொருளீட்டு கடன் விவசாயிகள் கொடுக்குறாங்க. ஸோ விவசாயிகளுக்கு வந்து தனக்கு அடுத்த பருவத்திற்கு தேவையான இடுபொருட்கள் வாங்குவதற்கு விதைகள் வாங்குவதற்கு தேவையான பொருளீட்டு கடனை குறைந்த வட்டியில் கொடுப்பதனால விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும் என்று கருதுகிறேன்.
1: சரிங்க சார், அப்புறம் நமக்கு வந்து இப்போ கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் இத்தனை நாள்த்த பயிரில் என்னென்ன நுணுக்கங்களை கவனமாக கையாளணும், நோய் தாக்குதல் வரலாம் பூச்சி தாக்குதல் வரலாம் அதனுடைய அறிகுறிகள் என்ன மாதிரி இருக்கும், தண்ணீர்லையும் கூட காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறையை பின்பற்றணும், அந்த மாதிரியான நுட்பங்கள் அப்படிங்கிற ரீதியில கன்னிப்பு சாகுபடி விவசாயிகளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க உங்க வட்டார விவசாயிகளுக்கு குறிப்பா?
0: அகசீஸ்வர வட்டார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது பல பருவத்தில் நம்ம நெற்பயிரை பார்க்கலாம். நடவு செஞ்சு 10 நாள்லேருந்து தற்பொழுது வந்து கதிர் வெளிவரும் தருணம் வரைக்கும் பல்வேறு நிலைகளில் நம்ம நெற்பயிரை பார்க்க முடிகிறது. சுசீந்திரம் தேர்வு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெல் நேரடி விதைப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் இப்போ விவசாயிகள் எதிர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நானோ யூரியா என்ற ஒரு தொழில்நுட்பம், திரவ வடிவில் இருக்கக்கூடியது. அது விவசாயிகள் மத்தியில் வந்து பாரம்பரியமாகவே அவங்க வந்து யூரியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடையாக எடுத்து தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இப்கோ நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்படுகிறது அந்த நானோ யூரியா.
1: அரசு சார்ந்த நிறுவனம்
0: இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2021 பிப்ரவரி 24 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களால் நாடு முழுவதும் அறிமுகப்படுது. இது எப்படி அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 11,000 இடங்கள்ல நானோ யூரியா இந்தியாவுக்கு அறிமுகம்
1: செய்வதற்கு செயல் விளக்கங்கள்.
0: ஆமாங்க சார், கண்டிப்பா சார். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்களே அது செயல் விளக்கம் பண்ண போறோம். வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை திட்டத்தின் மூலமாக ஆத்மான்ற திட்டத்தின் மூலமாக நானோ யூரியாவை ட்ரோன் மூலம் செயல் விளக்கம் வந்து நாங்க வந்து இந்த நடப்பாண்டு பண்ண போறோம். சோ விவசாயிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நம்ம வந்து யூரியாவை மூடையா போடாம வெறும் கையடக்க அளவுல ஒரு 500 மில்லி அளவு தான், அந்த 500 மில்லி அளவு உள்ள நானோ யூரியாவை போட்டாலே போதும், அது வந்து ஒரு மூட யூரியாக்கு சமம்.
1: இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா இந்த மாதிரி ஒரு மூட யூரியாவை வந்து இவங்க 500 மில்லியில கொண்டு வந்திருக்காங்களா, இது நம்ப தகுந்ததா அப்படின்னு 1008 சந்தேகங்கள் விவசாயிக்கு ஏற்படலாம். அப்ப ஏன் நீங்க வேளாண்மை அறிவியல் நிலையம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நிறைய நிலப்பரப்புல அவங்க நெல் சாகுபடி பண்றாங்க, அவங்க வந்து செயல் விளக்க தேடலா கூட பயன்படுத்துறாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு நுட்பத்தை கையாண்டு நான் பார்த்தாலும் திரவ வடிவில்

0: நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். இன்ன அளவில் யூரியா எந்த விதத்தில் குறைவு இல்லாமல் மகசூல் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு அந்த மாதிரிலாம் நடவடிக்கைகள் வரும் நாட்கள்லயாவது இருக்குமா?
1: கண்டிப்பாக சார் சொன்னது ரொம்ப நல்லது. விவசாயிகள் வந்து எப்பொருள் யார் வாரிவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஒரு மாதிரி, எதுனாலும் கண்ணால் காதால் ஐம்புலங்களால் கண்டு உணர்ந்தால் தான் அவங்க வந்து நம்புவாங்க. அதற்காக தான் நம்ம வேளாண்மை துறை அகசீஸ்வர வட்டாரத்தில் இந்த ஆத்மா திட்டங்களை நாங்கள் செயல் விளக்க பயிற்சியாக கொண்டு வரோம். முன்னோடி விவசாயிகள் வயலில் ட்ரோன் மூலமாக நானோ யூரியாவை செயல்படுத்தி அதோட விளைச்சலை வந்து அவங்க உணர்ந்த பிறகு கண்டிப்பாக நம்ம பகுதியில் நானோ யூரியா பயன்பாடு அதிக அளவில் பரவும். மோரோவர் இந்த நானோ யூரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 11,000 இடங்களை ஆராய்ச்சி பண்ணி 650 வேளாண்மை அறிவியல் நிலங்களை ஆராய்ச்சி நடத்தி அதனோட முடிவின் அடிப்படையில் தான் வெளிப்படுத்தியிருக்காங்க.
0: சரி சார், இந்த மாதிரியான ஒரு நடைமுறைகள் இருந்தாலும் கூட இப்ப விவசாயிகளை பொறுத்த அளவுல பயிர் இப்ப இருக்கக்கூடிய நிலையில கன்னிப்பூ சாகுபடியில வந்து நோய் தாக்குதல் அப்படிங்கிற ரீதியில இப்ப என்ன ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதை தவிர்க்கக்கூடிய நுட்பம் என்ன?
1: கண்டிப்பா சார், இப்ப வந்து நெல் கொலை நோய்
0: எத்தனை நாள் பயிர்ல
1: அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30-ஆம் நாள்ல இருந்து வரும். அது வந்து சில நேரம் வந்து அதுக்கு முன்னமும் ஒரு 2 நோய் தான் நம்ம வந்து அந்த நெல் விளைச்சலை கடுமையாக பாதிக்கும். நிறைய விவசாயிகள் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த அது நோயா அல்லது அது சத்து குறைபாடுன்னு இன்னும் மக்கள் விவசாயிகள் குழப்பத்திலேயே இருக்கிறாங்க. இதனால விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அதிகளை சந்திக்கிறத தவிர்த்துட்டு அவங்க போய் உரக்கடையில போய் தவறான மருந்தை வாங்கி அவங்களோட
0: சாப்பிடுறதுக்கு பிறகு உரக்கடைக்காரங்க சொல்றத நம்புறாங்க.
1: ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு வந்து விதைகள் கொடுக்கறாங்க, உரங்கள் கொடுக்கறாங்க, கடன் கொடுக்கறாங்க, எல்லாமே கொடுக்கறாங்க. சோ அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. சோ அப்படின்றப்ப அவங்க வந்து அவங்க சொல்றத வேற வாக்கெடுத்து நின்றாங்க. அந்த நெல் கொலை நோன்று பாத்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி பருவத்திலிருந்து அது கிட்டத்தட்ட கதிர் முதிர் பருவம் வரைக்குமே வரும். அது வந்து அந்த நோய் வந்து மிக மிக மிக கடுமையான விளைச்சல் கிட்டத்தட்ட 50-60 விழுக்காடு விளைச்சலை பாதிக்கும்.
0: அது வந்து அறிகுறி எப்படி தெரியும் சார் பயிரை பார்க்கும் போது?
1: கண்டிப்பா சார், முதல் முதல் அதுக்கு அறிகுறி வந்து இலையில தான் தெரியும். நான் முன்னமே சொன்ன மாதிரி பயிர் வளர்ச்சி பருவத்துல அது இலையில முதல் அறிகுறி தெரியப்படும். அது இன்னும் பாத்தீங்கன்னா முதன் முதலாக இலையை பார்க்கும்போது ஒரு மான் கண் வடிவத்தில் அந்த புள்ளிகள் தோன்றும். அந்த புள்ளியோட மைய பகுதியில் பாத்தீங்கன்னா சாம்பல் நிறத்துல இருக்கும். அந்த சாம்பல் இடத்தொட்டி வெள்ளி பகுதியில் மஞ்சள் நிறமா இருக்கும். இது வந்து ஆரம்ப நிலையில மான் புள்ளி கண் வடிவில் அங்கங்கே திட்டு புள்ளி புள்ளியா தோன்றும்.
0: பரவக்கூடிய நோயா?
1: கண்டிப்பாக. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மழை லேசாக தூவான மாதிரி இருந்து லேசா தூவான மாதிரி இருந்து ட்ரிஸ்லிங் சொல்லுவாங்க, அதாவது சாரல் மழை மாதிரி இருந்ததுன்னா வேகமாக பரவும். குறிப்பா ஆடி மாதத்துல ஜூலை
0: மழை வந்தா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா பயிருக்கும் ஒரு தெளிச்சல் கிடைக்கும். இது நேரம் மாத்திங்க,
1: ஆக்சுவலா வந்து இந்த நோய் அறிகுறி தென்படுற காலத்துல மழை சாரலாக
0: பெய்யும்,
1: காற்றோடு வந்தால் இன்னும் வேகமாக பரவும். குறிப்பா ஆடி மாதத்துல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய் வந்து வேகமாக பரவக்கூடிய தன்மை உள்ளது. இது வந்து இலையே முதலில் தாக்கும். இரண்டாவது பாத்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன கதிர் வெளிவரும் தருணம், கதிர் கொண்டை பருவம், அந்த பருவத்திலிருந்து கதிரோட கழுத்து பகுதியில தாக்கும். அது வந்து நாங்க என்ன சொன்னோம், நெக் பிளாஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா தோகை, இலை தோகை, கதிர் கழுத்து, அப்புறம் கணுக்கள், நோடல் பிளாஸ்ட்னு சொல்லுவோம். கணுக்கள் ஒடிந்து விடும், அந்த கதிர் அப்படியே ஒடிஞ்சு அப்படியே தொங்கிட்டு இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா மணிகள்லையும் வரும். ஸோ அந்த மணிகள் வந்து நோய் விழுந்துச்சுன்னா அந்த நோய் அது வந்து தரமற்ற மணிகளாக போயிடும். ஸோ இதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இலை, கதிரோட கழுத்து பகுதி, கணுப்பகுதி, இறுதியாக கதிர் மணிகள், நெல்லோட அனைத்து பாகங்களையும் தாக்கக்கூடிய ஒரே நோய் இந்த நெல் கொலை நோய்.
0: இதை தவிர்க்கிறதுக்காக ஒரு ஆரம்ப நெல்லிலேயே ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி?
1: நாங்க அதான் சார், நாங்க அடிக்கடி விவசாயம் மத்தியில் சொல்றது வந்து வருமுன் காப்போம் என்ற திட்டத்தின் கீழே விதை நீர்த்தி பண்ணுங்க நாங்க சொல்றோம். அதுதான் சூடோமோனோஸ் ஃப்ளோரசன்ஸ். இது வந்து நுண்ணுயிர் பூஞ்சான கொல்லி. இது வந்து நாங்க என்ன சொன்னா ஒரு விதைக்கு 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் நீங்க வந்து
0: ஆரம்ப நாட்கள்லே
1: விதைப்பதற்கு முன்னாகவே நீங்க அந்த விதையை நேர்த்தி செஞ்சு விதைத்தீங்கன்னா முளையிலே கிள்ளி இருந்துவிடும் இந்த விதையை. அல்லது இப்போ எங்களுக்கு சூடோமோனோஸ் ஃப்ளோரசன்ஸ் இது கிடைக்கல அப்படின்னா நம்ம ட்ரைசைக்ளோசோல் என்ற ஒரு பூஞ்சான கொல்லி மருந்து இருக்கு, அதுவும் நீங்க என்ன செய்யலாம், 1 கிலோவுக்கு 5 ml என்ற விதத்துல.
0: இது ஒவ்வொரு வேளாண் விரிவாக்க மையங்கள்ல இருக்குதா?
1: கண்டிப்பாக. நாங்க வந்து ரசாயன பூஞ்சான கொல்லியை போல இயற்கையிலே நுண்ணுயிர் பூஞ்சான கொல்லிகளாக நம்ம வந்து இந்த சூடோமோனஸ் இது வந்து ஒரு பாக்டீரியா, அது சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் பாக்டீரியா, நுண்ணுயிர் பாக்டீரியா. இது வந்து நாங்க வந்து விவசாயிகள் கொடுத்துட்டு இருக்கோம், ஊக்கப்படுத்துறோம்.
0: சரிங்க சார். அப்புறம் வால் நெல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து தலை தூக்கிட்டு இருந்தது, அது உங்க வட்டாரத்திலயும் அந்த மாதிரி நிலை இருக்குதா இல்ல ஓரளவுக்கு நாங்க அதை வேரோடு இல்லாம ஆக்கிட்டோம் அப்படிங்கிறீங்களா?
1: இல்ல, முன்ன இருந்ததோட இப்ப கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனாலும் வால் நெல் நெல் நேரடி விதைப்பு செய்யக்கூடிய பகுதியில் இல்லாம, குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த முதல் முதலாக வால் நெல் தோன்றிய பகுதி பாத்தீங்கன்னா தேரூர் தான். தேரூர்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. இன்று நல்லூர், ரவிபுதூர், அச்சங்குளம், கொட்டாரம் மேற்கு எல்லா பகுதியிலும் இப்ப பரவிட்டு

0: நெல் நேரடி விதைப்பு பண்ணக்கூடிய அனைத்து பகுதியிலும் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்நல், அதாவது பல வகையை சொல்லுவோம், ஊரன்பாங்க, இது வந்து மீச இதுன்பாங்க. இது வந்து என்னன்னா, நாங்க ஒவ்வொரு மண்டல மணிமணி கூட்டத்திலயும் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்துல உள்ள விஞ்ஞானிகள்ட்ட நாங்க சொல்ற ஒரே பிரச்சனை இதுதான். குறிப்பா என்ன வட்டாரத்திலே இந்த வாழ்நல் வந்து எங்களுக்கு வந்து முதல் பருவத்துல அதிகமாக இருக்கும். ஏன்னா முதல் பருவத்துல தான், கன்னிப்பு பருவத்துல தான் நெல் நேரடி விதைப்பு அதிக அளவுல பண்றாங்க. அந்த நெல் நேரடி விதைப்பு பண்ணக்கூடிய அனைத்து பகுதியில இந்த வாழ்நல் வரும்.
1: இல்ல, ஆனா விவசாயிகள்ட்ட என்ன மாதிரி ஒரு கருத்து நிலவுது அப்படின்னா, அது தப்பான அபிப்பிராயமா என்னன்னு தெரியல. இயந்திரங்கள் வந்து வெளி மாவட்டத்திலிருந்து வரும்போது ஆரம்பத்தில் இப்படிதான் வந்திருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எப்படி ஒரு வாகனம் வந்து நம்ம மாவட்டத்துக்குள்ள வரக்கூடிய நிலையில எப்படி ஒரு கண்காணிப்பு பிரகாரம் இருக்குதோ அதே மாதிரி அறுவடைக்கு வரக்கூடிய இயந்திரங்களை கண்காணிச்சு சுத்தமாக்கி மாவட்டத்துக்குள்ள அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னா இந்த இதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயமா, அல்லது அது கூட யோசிக்கக்கூடிய விஷயமா?
0: கண்டிப்பாக அது வந்து அந்த அறுவடை இயந்திரம் மூலமா தான் வயலுக்கு வயல் பரவிட்டு இருக்குது. முதன் முதல்ல நம்ம தேரூர்ல நம்ம பரவி இருக்குன்னு சொன்னா, தேரூர்ல ஒரு நெல் அறுவடை இயந்திரம் அறுவடை பண்ணிட்டு இது வரைக்கும் வாழ்நல் வராத பகுதியில் அந்த நெல் இயந்திரம் போகும்பொழுது அது சரியாக முறையாக சுத்தப்படுத்தாம இருந்தனா அதுல உள்ள விதைகள் வந்து அறுவடை பண்ணக்கூடிய வயல வந்து விழும் பொழுது அது வந்து முளைத்து விடும்.
1: இது நம்ம மாவட்டத்துக்குள்ளாகவே பல கிராமங்கள்ல போறது, ஆரம்பத்துல உருவாக்கம் அப்படிங்கறது வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்குமா?
0: கண்டிப்பாக இது வந்து எங்கிருந்து வந்ததுன்னா, கேரளா இருந்து தான் வந்திருக்குது. இது முதன் முதலா பாலக்காடு பட்டாம்பியிலிருந்து தான் அந்த ஊர நெல், அந்த வாழ்நெல்ன்றது வந்து ஆண்டு ரைஸ் நாங்கள் சொல்லுவோம். இது வந்து முதல்ல பட்டாம்பி நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தான் அது ஆரம்பிச்சது. அங்கிருந்து தான் படிப்படியாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவி இன்றைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில், குறிப்பாக அகசீஸ்வரர் வட்டாரம், தோவாளை, ராஜாக்குளம் வட்டாரம், குருந்தங்கோடு பகுதியில் எல்லா பகுதி நெல் நேரடி விதைப்பு பண்ணக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த வாழ்நெல் அதிக அளவில் காணும்.
1: என்ன காரணம் நெல் நேரடி விதைப்பு?
0: இந்த வாழ்நெலோட தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து அதுக்கு என்னைக்கு ஏற்ற சுயதோஷ சூழ்நிலை வருதோ அன்றைக்கு அது முளைத்து விடும்.
1: நேரடி நெல் விதைப்புங்கிறது பொடி விதைப்ப சொல்றீங்களா?
0: பொடி விதைப்பிலும் வரும், தொழில் விதைப்பிலும் வரும், ரெண்டு இதுலயும் நேரடி விதைப்பு பண்ணா கண்டிப்பா வரும். அதற்காக இப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு சில விவசாயிகள் கேட்பா, நாங்க நெல் நேரடி விதைப்பு தான் பண்ண முடியும், எங்களுக்கு வேற வழி இல்ல அப்படின்ற பருவத்தில் நாங்க என்ன சொல்றோம்னா, விதை உருளும் கருவி, ட்ரம் சீடர் கொண்டு நீங்க உருட்டுங்க அப்படின்னு. இந்த விதை உருளும் கருவி கொண்டு நம்ம வந்து விதைக்கும் பொழுது அந்த விதை வந்து வரிசையாக வந்து விழுந்து முளைக்கும். இப்போ அந்த விதையை தவிர பிற விதைகள் காணப்பட்டால் நம்ம களை எடுக்கும் போது, முதல் களை எடுக்கும் போது நம்ம எடுத்து நீக்க முடியும். ஆனா நீங்க கையினால நீங்க வந்து விதைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லா இடத்துலயும் சீராக விதை விழுகாது. அப்பொழுது வந்து நம்ம வந்து களை எடுப்பது வந்து வானல இருந்து, அதாவது பயிர் வளர்ச்சி பருவத்தில் அந்த களை நெல்லை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். அது எப்போ கண்டுபிடிக்கணும்னா, அதோட இயற்கை குணம்னா வேகமா முதிரும். சாதாரண நெல் ரகம் முதிர்வு வர்றதுக்கு முன்னாடி இது பயிருக்கு மேல முதிர்ந்து வேகமா மணிகளும் உதிர்ந்து விடும்.
1: இப்ப அதை தவிர்க்கிற மாதிரி நடவடிக்கைகள் தீவிரமா இருக்குங்கிறீங்க?
0: கண்டிப்பா, நாங்க ஒவ்வொரு தடவையும் நாங்க வேளாண் ஆராய்ச்சியில நீங்க இதற்காக ஒரு களைக்கொல்லியை கண்டுபிடிங்க. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த வாழ்நெல்லுக்குன்னு ஒரு களைக்கொல்லி மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த வாழ்நெல் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைப்பு வந்து தன்னோட நெல் அறுவடை பருவத்தில் அறுவடை இயந்திரம் பொழுது அது முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டதெல்லாம் என்னோட ஆய்வு செய்து அறுவடை பண்ணும். இல்லை என்றால் அது வயலுக்கு வயல் கலைநல் பரவிக்கொண்டேதான் இருக்கும்.
1: இதுல விவசாயிகளோட ஒத்துழைப்பு தேவைங்கிறீங்க?
0: கண்டிப்பாக தேவை. இன்னொன்னு, நடவு செய்யும் பொழுது இந்த பிரச்சனை வராது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வேளாண்மை துறையிலிருந்து குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தின் இயந்திரம் மூலம் நெல் நடவு செய்வதற்கும், நெல் நேரடி விதைப்பு செய்வதற்கு விதை உருளும் கருவியின் மூலமா செய்வதற்கும் நம்ம வந்து மானியங்கள் வழங்கிட்டு இருக்கோம். ஏக்கருக்கு ₹4000 வரைக்கும் உதவித்தொகை வழங்கிட்டு இருக்கோம்.
1: இதுவரை கன்னிப்பு நெல் சாகுபடியில் கையாள வேண்டிய நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் சுனில் தத் அவர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. இதில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் உரையாடல் கேட்கலாம். ஒரு வாரமா மழை பெய்யாத மழை தான். நேத்துக்கு வேற காலை வெட்டி விட்டுட்டு போனேன், எவன் அடைச்சு விட்டான்னு தெரியல. இந்த காலத்துல நம்பகமான ஆட்களையே பார்க்க முடியலையப்பா. பயிர் வேற ஃபுல்லா மூழ்கி கிடக்கு. இழப்பீடு இல்லாம பயிர் செய்யற மாதிரி ஆண்டவா ஒரு வழிய காட்ட மாட்டியா? கிழக்க சூரியனை பார்த்துதான் கும்பிட்டேன், அண்ணா ஒரு ஆள் வாராரு, நம்ம சிவசேனன் மாதிரியே இருக்க, ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்காரு போல இருக்கு. அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்தா போதும், திட்டங்களா உதிர்த்துக்கிட்டே இருப்பாரு.

0: எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியாது. ஏன் யோகம், மனுஷன் என்ன வந்துட்டு இருக்காரு, என் மனைவி வேற பார்த்து பார்த்து முளகட்டின சிறுபேரை வேற காலையில சாப்பாட்டுக்கு ஆகாரமா தந்து விட்டுருக்கா.
1: ஏ தம்பி, ஆனா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், அதிகாலை வேளையில நீ வயல்ல நிப்பேனு, ஆனா இவ்வளவு நேரத்தை நிப்பேன்னு நான் நினைக்கலப்பா.
0: அதெல்லாம் இருக்கட்டுனே, நீங்க என்னன்னு இந்த பக்கம்.
1: தம்பி, நான் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. நான் பாலை வாங்கிக்கிட்டு பத்திரிகை வாங்கிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நிலை தான். என்னானே தெரியல, அப்படியே என் கால் திரும்பி இந்த வயல் பக்கமா வந்தது.
0: எல்லாம் ஆண்டவன் செய்கை, எனக்காக வந்தது மாதிரி இருக்கு.
1: என்னானே தெரியல, தம்பி மின்னுக்கு வந்து நிக்கிறேன், ஏதாவது பிரச்சனை என்னமா உண்டுமாப்பா?
0: ஏ, நீங்க வயறார சாப்பிடுங்கண்ணே, உட்காருங்கண்ணே.
1: வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, நீனே கடுத்த உழைப்ப குடுக்கறதுக்காக ஏதாவது ஆகாரம் கொண்டு வந்திருப்ப, நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிடுப்பா.
0: ஏனே, ஏன் எப்படி சொல்றீங்க, உங்க பரப்புரைய கேட்டுட்டு என் மனைவி முளக்கட்டின சிறுபேரை காலை உணவா தந்து விட்டு இருக்கா, சாப்பிடுங்கண்ணே.
1: சரிப்பா, தம்பியனுடைய அன்பு தொல்ல தாங்க முடியல, எடுப்பா எடுப்பா பாப்போம்.
0: ஏனே, இன்ன பாருங்கண்ணே, 4 ஏக்கர் வயல், இப்பதான் பூச்சி தாக்குதல் இருந்து விடுபட்டு வந்தேன், அதுக்கடையில மழை வெள்ளம் வந்து இங்க பாருங்கண்ணே, இழப்ப பாருங்கண்ணே, என்ன பண்றதுன்னு. பொதுவா சொல்லுவாங்க, ஆண்டவனை வேண்டும் போது ஆண்டவன் நேரடியா வர்றதில்ல, நல்ல மனிதர்கள் அந்த வழியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டவனை வேண்டுனேன், அண்ணன் வந்து நிக்கிறீங்க.
1: பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒண்ணு செயல்படுத்துறாங்க, தம்பி கேள்விப்பட்டிருக்கியா?
0: ஏனே, எனக்கு அங்க எல்லாம் போறதுக்கு நேரமே இல்லன்னு, வழிய சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, வழி அப்படிங்கறது ஒண்ணுமே இல்லப்பா. ஒரு பயிர் ஏற்றல் ஆரம்பிக்க கூடிய ஒரு நிலையில வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க அந்தந்த பயிர் சார்புடைய பயிர்களுக்கு காப்பீடு செய்யுங்க. இந்த மாதிரியான ஒரு இழப்பீடு வரும்போது உங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கொஞ்ச ரூபாதான் கட்ட வேண்டி இருக்கும், இழப்பீடுன்னு வரும்போது முழு தொகையும் பெரிய அளவுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிம்பாங்க. பொதுவா நம்ம வந்து நெல் பயிரை பொறுத்த அளவுல 2 போகம் பயிரேத்துவோம். கன்னிப்பு பயிரேத்தி இருக்க, அதுல சில பிரச்சனைகள் ஆரம்ப நிலையிலேயே வந்திருக்குது அப்படிங்கறத நான் கூட பாக்குறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு பரிதவிப்பில இருந்து உங்களை விடுபட வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மத்திய அரசு பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க.
0: மத்திய அரசு திட்டமானே?
1: மத்திய அரசு திட்டமே தான்ப்பா.
0: இல்லே, இதுல காசு நிறைய கட்ட வேண்டிய இருக்குமாண்ணே.
1: இதே சிந்தனை தான்ப்பா ஒவ்வொரு விவசாயிட்டையும். காசு கட்டி ஒருவேளை இழப்பு வரல அப்படின்னா அந்த பணம் நமக்கு இல்லாம ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் ரூபா கட்டி ஒருவேளை இழப்பு வரலன்னா சந்தோஷம் தானே?
0: ஆமாண்ணே ஆமாண்ணே, சந்தோஷம் தானே. அந்த சிறிய தொகையை கட்டியிருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பரிதவிக்க கூடிய நிலை இல்ல அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமாப்பா.
0: எங்கன்னே பதிவு பண்ணணும், யார போய் பாக்கணும், அத சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, நம்ம களப்பணிக்கு வரக்கூடிய உதவி வேளாண்மை அலுவலர்களை பார்க்கலாம், உதவி தோட்டக்கலை அலுவலரை பார்க்கலாம், கிராமங்கள்ல செயல்படக்கூடிய ஈசேவ மையத்துல போய் தகவலை சேகரிக்கலாம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அப்படின்னு கிராம அளவுல இருக்கும்.
0: ஏனே, இந்த விவசாயத்துக்கு கடன் வாங்குவோமே, அந்த வங்கி என்ன சொல்றீங்க, அங்க கூட நம்ம பதிவு பண்ணலாமே.
1: ஆமாப்பா, நம்ம வந்து ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான காப்பீடு வசதியை அவங்களே உனக்கு ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க. இழப்பீடு அப்படிங்கறது பிற்கால அளவுலதான், பிற்கால ஏதாவது ஒரு பகுதியில இழப்பீடு பெரிய அளவுல ஏற்பட்டுனா அந்த இழப்பீடு அவங்களுக்கு கொடுக்கும் போது உனக்கும் வந்துடும். ஏன்னா நீனு அந்த பிற்கால இருக்கும் போது.
0: நீங்க சொல்ற பிரகாரம் நான் இந்த பயிர் காப்பீடு கட்டிருக்கணும் இல்லனே?
1: ஆமாப்பா ஆமாப்பா. தம்பி, இப்ப ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிடுச்சாப்பா, ஒரு வெள்ளம் ஒரு புயல் இயற்கை பேரிடர்னு ஏதாவது சேதங்கள் வரக்கூடிய ஒரு நிலையில வழிகாட்டுறதுக்கு 1008 திட்டங்கள் இருக்குது. அதுல முதன்மையான நெல் பயிரை பொறுத்த அளவுல பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கறது கை கொடுக்குங்கிறது ஓரளவுக்கு உன்னால அனுமானத்துக்கு வர முடியுதா? எப்படி
0: ஏனே, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்கீங்க அண்ணே. இன்னைக்கே போவோமானே வங்கிக்கு? அமுத சுரபியில் இதுவரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்.
3: இதில் பசுங்கன்று பராமரிப்பு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் கே ஜபா ஹிலாரி அவர்கள்.
4: கண்டு பிறந்தவுடன் தாய் பசு கண்டை நக்கிவிடும், இல்லை என்றால் ஒரு துணி வைத்து அந்த கண்டை நன்றாக துடைக்க வேண்டும். மூக்கு துவாரங்கள் இருக்கிற அந்த சளி போன்ற திரவம் நீங்கும் வர நன்றாக துடைத்து விட வேண்டும். மூச்சு விட சிரமப்பட்டால் பின்னங்கால் இரண்டையும் ஒன்றாக பற்றி தூக்கி சுற்ற வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக கவனிக்க வேண்டியது தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடியில் தாழ்வாக ஒரு நூலை கட்டி வைத்து விட்டு கீழ்பகுதியை கத்தரித்து விட வேண்டும். டிங்சர் அயோடின் என்ற மருந்தை அந்த தொப்புள் கொடியில் வைப்பதன் மூலம் நுண்ணுயிர் ஏற்பட்டு தொற்றுநோய் வராமல் பாதுகாக்கலாம். கன்று பிறந்த 15 முதல் 30 நிமிடங்களுக்கு உள்ளாக அந்த கன்றின் எடையில் 1/10

0: பங்கை சீம்பால் உடனடியாக கொடுக்க வேண்டும். சீம்பால் அருந்திய 4 முதல் 6 மணி நேரத்தில் அந்த இளங்கன்றானது சாணத்தை வெளியேற்றிவிடும். கன்று பிறந்தவுடன் அரை மணி நேரத்தில் சீம்பால் கொடுப்பதால் இந்த கன்றுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
2: அமைப்பு DL ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: மகளை வணங்கிடுவோம்.

வேளாண் பெருமக்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து நெல் விவசாய சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரச்சகுளம் ஏ அப்பன் பிள்ளை அவர்கள். தொடர்ந்து அமுது சுரபி, பாரத பிரதமரின் நுண்ணூர் பாசன திட்டம் உரையாடல் இடம்பெறும். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் அவசியம் குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்கள் துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தாா்.

0: வேளாண் மின் இணைப்புக்கான தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 8 மாதங்களுக்கு மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின் வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தாவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று திரு டி டிவி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்ரீ பண்டகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பெலரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷேஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா போனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கார்ல் போலிங் ஆன்ஜே ஹாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை நூற்றி ஒன்று.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06. பண்பலை 101 இனி வலம் வரவிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. உங்கள் இல்ல மழலைகளின் அமுதமொழி காற்றலை வழி வலம் வர நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றொரு எண் 290722, முன்னிணைப்பு எண் 0465.

தொலைபேசி எண் 8903257039. பட்டாம்பூச்சிகள் சிறகடித்துக் கொண்டு காற்றலையில் வலம் வர காத்துக்கொண்டிருக்கிறார்கள். முதல் பட்டாம்பூச்சியோடு பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம்,

0: வணக்கம் வணக்கம், எந்த பட்டாம்பூச்சி எந்த இடத்துல இருந்து பேசுது? உங்களுடைய பெயர் என்ன? காட்டுலேருந்து யார் பேசுறீங்கம்மா? சர்ஜின் பேசுறீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்கம்மா? பாட்டு பாடுறீங்களா?
1: எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இதமும் உறங்காயோ, கடலே அல்லும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இல்லையோ கருங்கடலே, உங்கு திரைக்கட கடலே, அது புறவி நிறுதாமோ கடலே, எங்கும் உணதொலியோ கடலே, அன்றி இடியின் முழக்கமோ கடலே, மலையை வேச்சடும் கடலே, என்னில் மகர மீனும் கடலே, விளை போல் மொத்தும் கடலே, இப்பி விளையாட குதம் கடலே, அரைக்கு மூலம் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வட்டு மகிமையெல்லாம் கடலே, எவர் மட்டும் முடிக்கவளார் கடலே.
0: நன்றிமா, சொல்லிட்டீங்களா? பாடல் பாடல் அற்புதமா பாடியாச்சு. இந்த பாடல் யார் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு? யார் சொல்லி கொடுத்தாங்க? புக்ல இருந்து படிச்சது. பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்கி?
1: அஞ்சாம் கிளாஸ்.
0: அஞ்சாம் கிளாஸ் படிக்கீங்களா? நல்லா படிங்க சர்ஜின், நல்ல பாட்டு பாடுனீங்க. நன்றி.
1: நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த மழலையோடு பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சத்தமா சொல்லுங்கம்மா. நாகர்கோவில் இருந்து கட்டிமாங்கோட்ல இருந்து யார் பேசுறீங்க? ஆதி, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? கதை சொல்ல போறீங்களாம்மா? ஆர்வமா இருக்கிறோம், கதை சொல்லிடலாமா? சொல்லுங்க பாப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா பண்ணணும். நல்ல ஒரு மாரலோடி சூப்பரா கதை சொன்னீங்கம்மா. இந்த கதை பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நிகழ்ச்சியில பங்கேற்று அழகா கதை சொன்னீங்க. பிள்ளை எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: யுகேஜி படிக்கிறீங்களாம்மா? சரி, நல்லா படிக்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
6: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.

0: ஆடினா ஆஃபர், கே சின்னதுரைனா சூப்பர்.
1: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நேரம் இரவு 8:17. உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுடைய குரலும் காற்றலை வழி வானொலியில் வளம் பெற வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222 முன்னிணைப்பு எண் 0465-2 அலைபேசி எண் 8903-2570-3

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சிகள் இனி கேட்கலாம் தெரி திரைப்பட பாடல்.
1: இதே வேலையா போச்சு.

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி. உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
0: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330 66.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
3: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நேரம் இரவு 8:25. நீங்கள் இணைத்திருப்பது குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. உங்கள் வீட்டு சின்ன குழந்தைகளுடைய குரலும் வானொலியில கேட்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290772. முன்னிணைப்பு எண் 0465. அலைபேசி எண் 8903 25703.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

0: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
0: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
3: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
2: சனிக்கிழமை
3: தோறும் காலை 10:02
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ விளையாடு.
4: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
5: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
4: பக்தி மாலை.
5: தினமும் காலை 6:15
4: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
5: பக்தி மாலை.
4: உள்ளம் முறியிடுவோம்,
5: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
6: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
7: நிறைவுறுகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலி நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக. புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வின் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
1: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
0: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
1: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
0: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
1: சனிக்கிழமை தோறும்
0: காலை மணி 10:30
1: உங்கள் குமரி பண்பலை 101
0: கடிதம் வரையலாம்,
1: கருத்துக்களை வடிவம் மாறாது
0: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
1: அலைபேசி எண்
0: 944-243-0243.
1: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
2: புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நிகழ்வு இன்று காலை 8:10 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் தொடங்கியது.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் காவல்துறை இயக்குநர் மற்றும் அணிவகுப்பு தளபதியுடன் இணைந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பார்வையிட்டார்.
2: பைப் பேண்ட் மற்றும் தாளவாத்திய சிறப்பு இசைக்குழு அணிவகுப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு சமய குருமார்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண கொடிக்கு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து அணிவகுப்பு தளபதி அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை வழங்குமாறு அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வண்ணக்கொடியை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கினார். மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை அணிவகுப்பு வீரர்களின் வரிசையில் ஒன்றிணைக்க மிதவேக நடை அணிவகுப்புடன் கொண்டு சென்றனர். காவல் சீருடையில் இருந்த அனைத்து காவலர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடிக்கு மரியாதை செலுத்தினர்.
1: தொடர்ந்து விழாவில் வரவேற்புரை ஆற்றினார் புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் அவர்கள்.
2: அதனைத் தொடர்ந்து விழாவில்

0: புதுச்சேரி முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசும்போது,
1: நமது காவல்துறைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவரின் உயரிய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த விருது நம்முடைய புதுச்சேரியுடைய காவல்துறைக்கு கிடைத்த பெருமையாகும், ஒரு வெற்றியாகும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற ஒரு பூமி. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்துக் கொண்டு வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அதற்கு காரணம் ஒரு பெரிய பங்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்ததால். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிற மாநில மக்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினர் இங்கே வந்து தங்கி செல்வதையும் நாம் காண்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் ஒரு அமைதியான சூழல் புதுச்சேரியில் இருப்பதுதான். அந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய காவல்துறையுடைய பெரிய பங்காக இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்கனுடைய மனமான நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்குரிய விருதுதான் இந்த உயரிய விருது, நம்முடைய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது. இது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு இந்திய குடியரசுத் தலைவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்முடைய சீருடையில் அணிகின்ற ஒரு விருது. இந்த விருதினை பெறும் பொழுது நாம் அணியும் பொழுது நம்முடைய முன்னாள் பணியாற்றிய காவல்துறை சார்ந்த அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவலர்களும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற நிலையில் இது இருப்பதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருப்பார்கள், எந்தவித அச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பது என்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஒன்று. நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கே. கைலாஷ்நாதன் அவர்கள் உரையாற்றினார்.
2: புதுச்சேரி காவல்துறை வரலாற்றில் இன்று ஒரு பொன்னான நாள், நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய ஒரு உன்னதமான நாள். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது, பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களின் பொன்னான கரங்களால் புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்படும் ஒரு நாள். குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். குடிமக்களின் பாதுகாப்பு முதல் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சி அபிநியம் ஆகிய புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, புதிய டெக்னாலஜி பயன்பாடு வரை புதுச்சேரி காவல்துறை தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட நான் விரும்புகிறேன். உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதுதான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். 2047 நாடு சுதம் அடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக வேண்டும் என்று லட்சிய இலக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தந்திருக்கிறார். இந்த இலக்கை அடைய காவல்துறையின் பங்கு உயிர் நாடியாக இருக்கிறது. புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசும்போது,
3: ஆஜ் புதுச்சேரிக்கு ஜனதா ஒரு விசேஷ கர்கர் புதுச்சேரி போலீஸ் கே லியே ஐதிஹாசிக் தின் கே அவசர் பர் உபஸ்தித் சபி, ஆஜ் மே ராஷ்டிரபதி கா நிசான் புதுச்சேரி கோ ஜோ பிராப்த் ஹுவா ஹே இஸ்கே லியே பஹுத் பஹுத் சுப்காம்னாயே ஔர் பதாய் தேனா சாஹ்தா ஹூம்.
4: கொடி வழங்கல் என்ற பெருமிதம் மிக்க இந்த வேளையிலே நான் புதுச்சேரி மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: ஆஜ் புதுச்சேரி கோ ராஷ்டிரபதி போலீஸ் கலர் அவார்ட் பிரதான் கர்னே கா காரியக்ரம் அபி அபி சமாப்த் ஹுவா. போலீஸ் கே லியே சர்வோச்ச சன்மான் ஹோதா ஹே. ஆஜ் சே ஹி புதுச்சேரி போலீஸ் தேஷ் கி உன் போலீஸ் ஃபோர்சஸ் மே ஷாமில் ஹோ கயா ஹே ஜிஸ்கோ ராஷ்டிர

0: जिन्हें अपना निशान प्रदान किया है। इस अवसर पर देश की महामहिम राष्ट्रपति द्रौपदी मुर्मू जी, हमारे सम्माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और गृह मंत्रालय की ओर से मैं पुदुचेरी की पुलिस और पुदुचेरी की जनता और मुख्यमंत्री पुदुचेरी को हृदय से बहुत बहुत बधाई और साधुवाद देना चाहता हूँ।
1: குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி என்ற ஒரு பெருமிதம் இன்றைய தினம் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். நாட்டிலே வெகு சில மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த விருது, இந்த பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கௌரவமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், பிறகு உள்துறை அமைச்சகம் சார்பிலே நான் புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: மித்ரோ, தக்ஷின் பாரத் மே சார் விபின் ஸ்தானோ மே பிக்ரா ஹுவா யே புதுச்சேரி ஔர் இஸ்கி லா அண்ட் ஆர்டர் கி சிந்தா கர்னே வாலி யே புலிஸ் ஃபோர்ஸ் ஆப்கி கடி மெஹனத் சமர்ப்பண் ஔர் பஹதூரி கா யே பிரதீக் ஹே ஜோ புதுச்சேரி புலிஸ் கா நிசான் ஆஜ் மேரே சாம்னே ஷான் கே சாத் லஹரா ரஹா ஹே.
1: தென் பாரதத்தின் நான்கு மாநிலங்களில் சிதறி கிடக்கின்ற புதுச்சேரி மாநிலம், இதனுடைய சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை பராமரிக்கும் பொருட்டு இது கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அளித்து வருகின்றது.
0: சாத்தியோ, ராஷ்டிரபதி துவஜ் கிசி பி டிசிப்ளின் போர்ஸ் கே லியே உஸ்கே ஜீவன் கால் கா சப்சே கௌரவபூர்ண க்ஷண் ஹோதா ஹே. புதுச்சேரி புலிஸ் பலே ஹி சங்க்யா மே 5000 से कम हो, मगर आप इस देश की आध्यात्मिक धरोहर को संभाले हुए पुदुचेरी की रक्षा, आंतरिक सुरक्षा और पुदुचेरी के सम्मान की रक्षा करने का काम करते हैं। ये सम्मान किसी आदेश या फाइल के कारण आपको नहीं मिला है। आपकी कड़ी मेहनत, शौर्य, सेवा और समर्पण के भाव के कारण आज ஆப் இஸ் சன்மான் கே அதிகாரி பனே ஹோ.
1: குடியரசுத் தலைவரின் கொடி பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5000 பேர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட, நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம், மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம், தீரம், அர்ப்பணிப்பு காரணமாக உங்களுக்கு இந்த கௌரவம், இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: மித்ரோ, முஜே பரோபர் யாத் ஹே ஜப் கொரோனா கா அபூத்பூர்வ சங்கட் சமக்ர விஸ்வ கே லியே சேலஞ்ச் பனா ஹுவா தா, தப் மே ஹர் ரோஜ் தேஷ் பர் கே சபி ராஜ்யோ ஔர் விசேஷ்கர் யூடி கா ஜாயஜா கிருஹ மந்த்ராலய மே பேட் கர் லேதா தா. उस वक्त पुदुचेरी पुलिस ने वो कठिन दौर में अग्रिम पंक्ति में डटे रहकर कोरोना से ग्रस्त पुदुचेरी की जनता, बुजुर्ग नागरिक, बच्चे, महिलाएं, उनकी सेवा करने में आपने जो बहादुरी दिखाई है वो मैं हमेशा के लिए याद रखूंगा.
1: நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள், குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு, அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள்.
0: புதுச்சேரி போலீஸ் கா வோ பராக்கிரம், வோ சமர்ப்பண் ஔர் சேவா கா பாவ் ஏக் ஐசா அத்யாய் ஹே ஜோ புதுச்சேரி போலீஸ் கே இத்தியாஸ் மே ஸ்வர்ணிம் அத்யாய் கே ரூப் மே லிகா ஜாயேகா.
1: புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது.
0: अंत में फिर से एक बार पुदुचेरी के डीजीपी साहब से लेकर कांस्टेबल तक पूरी पुलिस फोर्स को हृदय से राष्ट्रपति का निशान का गौरव प्राप्त करने के लिए मैं

0: பகத் பகத் பதாய் தேனா சாத்தாஹும், வந்தே மாத்ரம்.
1: இன்று புதுச்சேரியின் டிஜிபி தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய் கான்ஸ்டபிள் வரை அனைவருக்கும் இந்த பொன்னான வேளையான குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி வழங்கல் நாளன்று என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம்.
2: மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமது உரையில் மேலும் பேசும்போது, அனைத்து நலத்திட்டங்கள் வழங்குவதில் மத்திய அரசு புதுச்சேரி அரசின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் துணை நிற்கும் என்றார். விழாவில் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியின் சிறிய வடிவத்தை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் காவல்துறையின் இரண்டு விருதாளர்களுக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷதா பதக் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி தலைமைச் செயலர், பல்வேறு அரசு துறை மற்றும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், காவலர்கள், காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
3: தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் ஏ நமச்சிவாயம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து படைப்பிரிவினர் கொடியணி அணிவகுப்பிலிருந்து வெளியேறினர்.
2: விழா நிறைவில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விழா இனிதே நிறைவு பெற்றது.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொழில்நுட்பம் ஆர் ஜெயந்தி, ஜி பாலகுரு ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. திரைக்கணம் கேட்கலாம் நேர்களே. ஹரிஹரன் பாடியுள்ள பாடல் ரோஜா திரைப்படத்திற்காக.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இரவு 8:45. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலில் ஒலிக்கிறது மெர்சல் திரைப்பட பாடல்.

நேயர்கள் நினைவிற்கு இன்று இரவு 9:15 குமரி பண்டலை 101 பவனி வரும் குமரி நிலா. நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை கேட்க அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722 முன்னிணைப்பு எண் 0465 2 அலைபேசி எண் 8903257309. திரையிசையில் இணைக்கலாம் விஸ்வாசம் திரைப்பட பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: caused fresh flooding in Jajpur district. The Mahanadi is also swelling, though the immediate focus remains on the northern river systems. The IMD has issued yellow warning for the entire state, forecasting heavy rain under the influence of a low pressure system over North Odisha, some parts of Western Odisha and adjoining areas of West Bengal. Odisha has recorded above normal monsoon rainfall this season. Large areas of agricultural land have been inundated, while road communication has also been disrupted in several pockets. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
1: Typhoon Dolphin has made landfall along China's eastern coast this afternoon, affecting Zhejiang and Fujian provinces. Following the typhoon's landfall, country's National Meteorological Center has issued a red alert for heavy rainfall in the country. Meanwhile, Shanghai's two airports cancelled more than 1,300 flights, while authorities relocated around 3 lakh people in surrounding areas. Heavy rain is expected across Zhejiang, Fujian, Shanghai, Jiangsu, Anhui, Jiangxi, Hubei, Henan, and Shandong till Wednesday. The typhoon is expected to move northwestwards and gradually weaken after landfall. Indian weightlifter Maharajan Arumugapandian clinched the silver medal in the men's 65kg category at the Asian Junior Weightlifting Championships in Tashkent, Uzbekistan today. Maharajan produced a new personal best total of 285 kilograms, lifting 128 kg in the snatch and 157 kg in the clean and jerk to secure the silver. Vietnam's Wong Thach claimed the gold medal with a total lift of 291 kilograms, finishing 6 kilograms ahead of Maharajan. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi interacts with medal winners of Commonwealth Games 2026, urges citizens to always cheer for Bharat. Har Ghar Tiranga campaign begins with multiple events across the country. Vice President and Prime Minister appeal to people to renew commitment to Viksit Bharat by joining this movement. Jharkhand government agrees to scrap JPAC preliminary examination over allegations of irregularities. Protesting students say agitation will continue. 3 JPAC members resign from their posts. Defence Minister Rajnath Singh asserts Operation Sindoor sent global message that India will go to any extent to protect its citizens with zero tolerance approach to terrorism. Pradhan Mantri Awas Yojana Urban has crossed major milestone with over 1 crore houses handed over to beneficiaries so far. And Typhoon Dolphin hits China's eastern coast, over 1,300 flights cancelled while 3 lakh people relocated. And that's all in the news at 9. Good night.
2: Kumari FM 101. Kumari FM 101. Pudukalam kondadam. Neengal kettukondirpadu Kumari FM 101. Pudukalam kondadam. Ungal sevigalil nulaindhu sindhaikku virundu padaithukondirpadu ungal Kumari FM 101. Naalum endaalum eppodum குமரி எஃப்எம் 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இரவு 9:16. சீருடன் வான்மீதில் தாரகை பலகோடி, மாருதம் தனிலாடி, மாந்தளிர் கரம் நீட்டி, தீபமாய் ஒளி வீசும் நிலவின் வெளிச்சத்திலே பண்பலை 101 பவனி வருகிறது குமரி நிலா. பவனி வரும் குமரி நிலா. நேயர்கள் தங்கள் நெஞ்சம் நிறை பாடல்களை கேட்க அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. முன்னிணைப்பு எண் 04652. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
4: வணக்கம் இனிய சகோதரி வைஷ்ணா அவர்களுக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
3: உற்சாகமான இரவு வணக்கம் ஐயா.
4: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். எனக்கு இந்த திரைப்படம் காக்கும் கரங்கள், அதுல டிஎம்எஸ் ஐயா சுசிலா அம்மாவும் பாடுனேன். அள்ளி தண்டு காலெடுத்து அடியல் அடியெடுத்து என்ன கண்ணன் நடந்தே சித்திரங்கள் என்ன செய்யும் அப்படி.

கண்டிப்பா இந்த இரவு நேரத்தில் இந்த இனிமையான பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: குமரி பாண்டலை 101 பவனி வந்து கொண்டிருப்பது குமரி நிலா. பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்க இணையும் அடுத்த நேயரோடு பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. அருமனில இருந்து கமல்ஹாசன் ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில விருப்ப பாடலா என்ன பாடல் கேக்குறீங்க? இனிமையான பாடல் இதோ வளம் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றுமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி.

0: நேரம் இரவு 9:25. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் பார்வதியிலிருந்து கணேசன் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, பார்வதிபுரத்துல இருந்து கணேசன் ஐயா பேசுறீங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: வல்லவனுக்கு வல்லவன்
0: பாடல் உங்களுக்கு பண்பலை வழியாக வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி.

0: இரமான இரவு பொழுதினுடைய நேரம் 9:30 பவனி வரும் குமரி நிலாவில் இணையும் அடுத்த நேயரோடு பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: அந்த மகிழ்ச்சி அண்ட் உற்சாகத்தோடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் கேக்குறீங்க?
1: இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சத்ரியன். இது திரைப்படத்தின் பேரு மாலையில் யாரோ மனதோடு பேச. இந்த பாட்டினுடைய இசை, காட்சி அமைப்பு, வரிகள் எல்லாம் மனசை தொட்டும் வண்ணம் இருக்கும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா மேம்?
0: அந்த மனதை தொட்ட அந்த பாடல் நமது பண்பலையில் வரம்புகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: நேரமிரவு 9:36. பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லுங்க. நீங்க யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: புன்னைநகர்
0: புன்னைநகர் ஜெயக்குமார் ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேக்குறீங்க?
1: படம் வந்து மாறன், உன்னிமனன், சுஜாதா பாட்டன்.
0: ஆனந்தத்தோடு அந்த பாடலை கேட்டுவிடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.

நேயர்கள் நினைவிற்கு, நாளை மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுக்கும் போதே கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இரவு நேரத்துல குமரிப்பன் வெளியில பழைய பாடல் கேட்பது என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரி மாவட்டம் ஜெங்குச்செட்டிப்பட்டி சீமராஜ் பேசுறேன்.
0: தருமபுரி மாவட்டத்துல இருந்து சீமராஜையா, உங்களுடைய விருப்ப பாடலா என்ன பாடல் கேக்குறீங்க?
1: 1971 வெளிவந்த படம் விளையாட்டு பிள்ளை. அந்த படத்துல இருந்து ஏறு பெருசா இந்த ஊர் பெருசா அற்புதமான பாடலை இரவு நேரத்தில் அனைவரும் குடும்ப பாடல கேட்டோம்.
0: அந்த அற்புதமான பாடல் பண்பலையில் வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றுமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றிமா, நன்றி.
2: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா. ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா.

நீ யாருக்காக தனக்கு நீங்கே சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காக தனக்கு நீங்கே சொல்லம்மா, பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா. பருவம் வந்த பொண்ணு

0: பாட்டு சொல்லுங்க. ஏறு பேரிசா, இந்த ஊரு பேரிசா,
1: உள்ளடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா, ஏறு பெருசா.

0: நேரம் இரவு 9:50. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பவனி வருகின்ற நேயரும் அவருடைய விருப்ப பாடல் என்ன தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கையா. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: படம் பிரான்சிஸ் ஐயா கருங்கல்ல இருந்து. என்ன படத்துல இருந்து பாடல்?
1: படம் ஊமை விழிகள். பாடல் தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமாம். வாழ்வை தூமையென நினைத்தால் தாயின் கனவை நிதிக்கலாமா.
0: அந்த அருமையான பாடல் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றுமைக்கு நன்றி.

Thank you.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நாளை மதியம் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தினசரி வாழ்க்கையில் எரிபொருள் சிக்கனம் நேரலை இடம்பெறும். நேரலையில் பங்கேற்று சிறப்பியுங்கள் நேயர்களே. நேரம் இரவு 9:55. பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கையா? யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: பாரசாலையில இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயாக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல்?
1: படம் பாவல் விளக்கு.
0: பாவை விளக்கு திரைப்படத்துல இருந்து அந்த அற்புதமான பாடல் பண்பலையில் வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
2: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி

0: ஆக்டிவ்லி அட் எமினன்ட் சபாஸ், பிரஸ்டீஜியஸ் மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் லீடிங் கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஷி ஹோல்ட்ஸ் டிப்ளமா இன் கர்நாடிக் வோக்கல் அண்ட் வயலின், அண்ட் எம்ஏ இன் மியூசிக் அண்ட் அன் எம்பிஏ இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஐஐடி கரக்பூர்.
1: ஆஜ் ராத் கே இஸ் காரியக்ரம் மே ஆப்கே சாத் சங்கத் கர்னே வாலே கலாகார் ஹே வயலின் பர் ஸ்ரீ ஓ ராஜசேகர், மிருதங்கம் பர் வித்வான் பீர்வலி ஜெயபாஸ்கர் ஆர் கடம் பர் ஸ்ரீ எம் சந்திரகாந்த்.
0: இன் டுநைட்ஸ் பிராட்காஸ்ட், ஸ்ரீமதி சாத்விகா மோகன் இஸ் அக்கம்பனிட் ஆன் வயலின் பை ஸ்ரீ ஓ ராஜசேகர், ஆன் மிருதங்கம் பை வித்வான் பேரவல்லி ஜெயபாஸ்கர் அண்ட் ஆன் கடம் பை ஸ்ரீ எம் சந்திரகாந்த்.
1: ஸ்ரீமதி சாத்விகா மோகன் அப்னே காயன் கா ஆரம்ப் தியாகராஜ் கி ஏக் கிருதி சே கர் ரஹி ஹே ஜோ ராக் ஹம்சத் த்வனி ததா ஆதி தால் மே நிபத் ஹே.
0: ஸ்ரீமதி சாத்விகா மோகன் பிகின்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் அ கம்போசிஷன் ஆஃப் தியாகராஜ சுவாமி இன் த ராக் ஹம்சத்வனி செட் டு ஆதிதால்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

11:01 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக மனதிலே ஒரு பாட்டு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து மனோ, மலேசியா வாசுதேவன், விஜயகுமார், ஸ்வர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:12 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து மனோ, சுனந்தா இவங்களுடைய குரலில், மு மெத்தா அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

பொற்காலம் படத்துல இருந்து சித்ரா அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் சுவர்ணமுகி திரைப்படத்திலிருந்து அருண்மொழி, சுவர்ணலதா இவங்களுடைய குரல்ல, ஸ்வராஜ் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

விஐபி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ, உன்னிகிருஷ்ணன், சித்ரா, ரஞ்சனி இவங்களுடைய வாய்ஸில். நேரம் 11:32 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பம்பாய் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், சுவர்ணலதா, ஜி வி பிரகாஷ், பாம்பே சாரதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:43 ஆயிடுறது. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பாஷா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

தகதாம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

பாடப்படைத்து விட்டாள் கவிஞன் என்னை இழகாத இளமனதை இழக வைத்து இன்பத்தை என்னோடு தவறு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பொன்மலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சொர்க்கையில் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஜெய ஜெய கணபதி என்று தொடங்கும் சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றியது அம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ராமநீவி காணி என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது நாராயணி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எலரா கிருஷ்ணா என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது காம்போஜி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:56. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. அகரமூமக்கி என்று தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ், சுத்த சாவேரி ராகம் ஆதி தாளம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.